இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சகாண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 22 நாள், 2026 ஜூன் மாதம் 5 தேதி

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை கேட்கலாம். இன்று நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவேட் கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழியாக கே நவிஷ்ணி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 இனிதையிடுது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இணைய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 அருள் தரும் ஆலயங்கள் என்று மதுரை கோகர்ணேஸ்வரர் கோயில் சித்திரம் கேட்கலாம், 10:30 நீங்கள் கேட்டவை 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். பதினொன்று உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிற்றூரில் சிறுபொழுது, இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் பாளையகுடி ஊர் சிறப்புகள் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் திரையிசை ஆகியன கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம், இன்றைய நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவர்களின் உரை கேட்கலாம், 2:30 இலக்கியம் பேசுவோம், ஒரு நராட்டுப்படையில் பன்முகத்திரம் கேட்கலாம், 3:00 கட்செவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 திரை இசை, 5:05 மாலை தன்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7:00 திரேசை, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்றைய நிகழ்ச்சியில் ஏற்றுமதிக்கேற்ற மா ரகங்கள், பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜான்சிரானி அவர்களின் உரை கேட்கலாம், 8:00 இளந்தன்றல் இன்று சொல்லோடு விளையாடு, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் சுகமான ரகங்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடர் கேட்கலாம், 11:45 நிகழ்ச்சி நிரல். இவையாவும் இனி பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகளாகும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டில்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்வை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இதோ உன்னை பரவசமூட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது ஆடும் கரகம் என தொடங்கும் பாடல், எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: 6:19 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. ஹல்லாவோ என தொடங்கும் பாடல் நாகூர் EM அனிஃபாவின் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 6:24 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. இயேசுவின் குடும்பம் என தொடங்கும் பாடல் ஜாலி ஆபிரகாம் குரலில்

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: பக்திமாலையின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஒழித்து இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நவீன வேளாண்மையில இந்த ஒல்லிக்காய்களை தவிர்க்கிறது எப்படி? ஒல்லிக்காய், ஊமைக்காய், தோரை விழுந்தது, வெள்ளோடை, வெறும்படை என்று பலவிதமாக கூறப்படுவது. முற்றிய தேங்காயை உடைத்து பார்த்தால் அதில் உள்ளே கொட்டாங்குச்சி பருப்பு எதுவுமே இல்லாத இருத்தல், கொட்டாங்குச்சி இருந்தும் பருப்பு எதுவும் இல்லாத இருத்தல் அல்லது பல்வேறு அளவுல பருப்பு வளர்ச்சி அடைந்திருப்பதே ஆகும். பொதுவாக ஒல்லிக்காய்கள் பருமன் குறைந்து நீளமாக இருக்கும். அதே மரத்துல காய்க்கும் நல்ல காய்கள் உரண்டை வடிவத்தில் இருக்கும். மட்டை முழுமையாக இருந்தாலும் நல்ல காய்களை விட ஒல்லிக்காய்களுடைய எடை குறைவாக இருக்கும். குறுக்குவெட்டு தோட்டத்துல ஒல்லிக்காயினுடைய உட்பகுதி முக்கோண வடிவத்துல, சில சமயங்கள ஒல்லிக்காய் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலும் இருந்தாலும் இல்லாமலும் இருக்கலாம். பெரும்பாலும் ஒல்லிக்காய் கரு இல்லாமல் இருக்கலாம் அல்லது அழுகிய நிலையில இருக்கலாம். பூசணத்தால் கரு பாதிக்கப்பட்டு பருப்பு அழுகிய தேங்காய் தண்ணீர் இல்லாமல் இருக்கும். பெரும்பாலான ஒல்லிக்காய்களின் உள்ள கொட்டாங்குச்சி தெரித்து பிளவு ஏற்பட்டிருக்கும். இத்தகைய ஒல்லிக்காய்களில் கொட்டாங்குச்சி மட்டையும் நல்ல காய்களில் உள்ளது போல் இருக்கும். அநேகமாக கரு இருக்காது, இருந்தாலும் அழுகி இருக்கும். பருப்பின் பருமன் வேறு முழுமையாக இல்லாமலும் இருக்கும். சில சமயங்களில் பருப்பு இல்லாமல் உள்ளே தண்ணீர் மட்டும் நிறைந்திருக்கும். இத்தகைய ஒல்லிக்காய்களினுடைய மட்டை முழுமையாக இருக்கும். உள்ளே கொட்டாங்குச்சி முழுமையாக இருந்தாலும் அடிப்பாகத்தில் பிளவுபட்டு இருக்கும். பருப்பு அரைக்குறையாக இருக்கும். உள்ளே தண்ணீர் இருக்காது. இத்தகைய ஒல்லிக்காய்கள் இரண்டாவது வகையை போல் இருக்கும். கொட்டாங்குச்சியில மேல் பாகத்துல பிளவு ஏற்பட்டிருக்கும். மட்டை வளர்ச்சி இதுல முழுமையாக இருக்கும். கொட்டாங்குச்சி பருமனாகவும் கெட்டியாகவும் தேங்காய்கள் பருமன் குறைந்தும் காணப்படும். பருப்பு முழுமையாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது அரைக்குறையாக உள்ள பருப்பின் மேற்பரப்புல சிறிய உருண்டையான வளர்ச்சி இருக்கும். இத்தகைய ஒல்லிக்காய்களுடைய கொட்டாங்குச்சி பருப்பு தண்ணீர் எதுவும் இல்லாமல் முழுவதும் மட்டையுடன் இருக்கும். சாதாரணமாக 4 மாதங்கள் வரைக்கும் நல்ல காய்களுக்கும் ஒல்லிக்காய்களுக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. 4 மாதங்களுக்கு பிறகு ஒல்லிக்காய்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுவதை காணலாம். 7வது மாதத்துல ஒல்லிக்காய்கள் சுருங்கியும் மாறுபட்ட வடிவத்திலும் எடை குறைந்தும் காணப்படும். மகசூல் அதிகமாக உள்ள ஏப்ரல் ஜூலை மாதம் வரைக்கும் ஒல்லிக்காய்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த ஒல்லிக்காய்கள் என்ன காரணத்தால் ஏற்படுது? மகரந்த சேர்க்கை குறைவினால் கருத்தரித்தல் பாதிக்கப்படுவதாலும் ஒல்லிக்காய்கள் ஏற்படலாம். எனவே மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்த தேனீக்களை வளர்த்து இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். சாதாரணமாக ஒரு மரத்தில் ஆண்டொன்றுக்கு சாம்பல் சத்து 1200 கிராம் பரிந்துரை செய்யப்படுகிறது. இதற்கு 2 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இடணும். இத்துடன் 50 கிலோ தொழு உரம், பசுந்தாள் உரம் மற்றும் 1300 கிராம் யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ முசிறி பாஸ் சேர்த்து உரம் வைக்க வேண்டும். போரான் சத்து பற்றாக்குறை இது காரணமாக இருக்கலாம். தென்னைக்கு தேவையான 900 சத்துக்களை போரான் சத்து குறைபட்டாலும் உள்ளிக்காய்கள் தோன்றும். மரம் ஒன்றுக்கு

25 கிராம் போராக்ஸ் வட்டப்பாத்திகளை போட்டு மண்ணில் நன்றாக கலந்து விட்ட பின் தண்ணீர் பாய்ச்சணும். அல்லது 1 கிராம் போரிக் அமிலம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தென்னையில் எல்லா மட்டைகளும் நனையுமாறு தெளிக்கணும். அடுத்து இந்த தக்காளி கோ 4 ரகத்தினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் 2025 வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தொடராகும். இது பெற்றோர் கோயம்புத்தூர் SL 47, கோயம்புத்தூர் SL 69 இதனுடைய கலப்பினமாகும். வளர்ச்சி திறன் இது ஒரு பகுதி படரும் தன்மை கொண்டது. பயிர் காலம் பார்த்தா 160 வந்து 165 நாள். ஏற்ற பட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிப்பட்டம் மற்றும் தைப்பட்டம் ஆகிய காலங்களில் பயிரிட மிகவும் உகந்தது. காயின் வடிவம் தட்டையான உருண்டை வடிவம், காயின் மேல் பகுதி லேசான வரம்புகளுடன் இருக்கும், பச்சை நிற தோல் போன்ற அமைப்பு இருக்கும். பழத்தினுடைய நிறம் நன்கு பழுத்தவுடன் பழங்கள் கவர்ச்சியாக அடர் சிவப்பு நிறமாக மாறும். கொத்துத்திறன் 1 கொத்தில் சுமார் 5 முதல் 6 பழங்கள் வரைக்கும் காய்க்கும். மகசூல் பார்த்தோம்னா ஹெக்டேருக்கு சுமார் 39.24 டன் முதல் 92.3 டன் வரைக்கும் உயர் மகசூல் தரக்கூடியது. PKM 1 என்பது ஒப்பீட்டாக பயன்படுத்தப்படும் ஒரு பழைய நிலையிலான தக்காளி ரகமாகும். கோ 4 ரகமானது பழைய PKM 1 செடியை விட தேர்க்கு கிட்டத்தட்ட 47.57% கூடுதல் மகசூலை தருகிறது. ஒரு செடியினுடைய மகசூல் முறையான பராமரிப்பில் ஒரு தனி செடியிலிருந்து 1.5 கிலோ முதல் 2.9 கிலோ வரைக்கும் பழங்கள் அறுவடை செய்யலாம். 5 மாத காலப்பகுதியில் 20

0: எம் ஒன்று செடியை விட பேருக்கு கிட்டத்தட்ட 47.57% கூடுதல் மகசூலை தருகிறது. ஒரு செடியினுடைய மகசூல் முறையான பராமரிப்பில் ஒரு தனி செடியிலிருந்து 1.5 கிலோ முதல் 2.9 கிலோ வரைக்கும் பழங்கள் அறுவடை செய்யலாம். 5 மாத காலப்பகுதியில் 20 முதல் 22 வரைக்கும் பழங்கள் அறுவடை செய்ய முடியும். நீடித்த சேமிப்பு காலம் இப்பழங்கள் எளிதில் அழுகாத தன்மை கொண்டதால் நீண்ட தூரம் போக்குவரத்திற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் மிகவும் ஏற்றது. நோய் எதிர்ப்பு திறன் தக்காளி இலை சுருள் வைரஸ் நல்ல நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. தக்காளி இலை சுருட்டு இது உலக அளவில் தக்காளி பயிர் அளிக்கும் மிக மோசமான வைரஸ் நோய்கள் ஒன்றாகும். இது வெள்ளையைகள் மூலம் பரவுகிறது. வயலில் தாங்கி வளரும் திறன் என்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு பண்பாகும். அதிக மகசூல் இழப்பு இல்லாமல் இயற்கை விவசாய சூழலில் இந்த வைரஸ் செடியால் தாங்கி வளர முடியும். இப்பழங்கள் அமிலத்தன்மை 0.7% சற்று அதிகமாக இருப்பதால் சமையலுக்கு சிறந்த சுவையாக இருக்கும். இதனால் சந்தையில் நுகர்வோரிடம் அதிக வரவேற்பு உள்ளது. இதன் மூலம் 1:3.81 என்ற விகிதத்தில் சிறந்த லாப வரம்பை பெற முடியும். எனவே இந்த ரகத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இந்த நெற்பயிருக்கு பிறகு பயிர் சாகுபடி செய்கிறது. உள் மாவட்ட விவசாயிகள் கோடையில் பெய்யும் மழை நீர் மண்ணுக்குள் ஈரத்தன்மையை அதிகரிக்கப்படுகிறது. விவசாயிகள் கோடை மழை நீரை மண்ணில் சேமிக்க நிலத்தை உழுது தயாராக வைத்திருக்க வேண்டும். கோடை உழவு செய்யாத நிலத்தில் மண்ணில் அடி ஆழத்தில் உள்ள நீர் வெயிலின் தாக்கத்தால் இழுக்கப்பட்டு மண்ணின் மேற்பரப்பை நோக்கி வந்து ஆவியாகி விடுகிறது. இதனால் பயிர் செய்யும் நிலத்தில் மேல் மண் வறண்டு உலர்ந்து கட்டியாக மாறிவிடுகிறது. ஆனால் கோடை உழவு செய்த வயலில் மண் சிதைக்கப்பட்டு அங்கு விசை இல்லாமல் போவதால் நீர் ஆவியாதல் தடுக்கப்படுகிறது. இதனால் அடிமண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்பட்டு மண் கழிவுகள் மண்ணில் மூடப்பட்டு மக்கிவிடுகிறது. இதனால் அடுத்து பயிரிடப்படும் பயிர்களுக்கு பூச்சி மற்றும் நோய் பாதிப்பு குறைகிறது. எனவே மண் வளத்தை பாதுகாக்கவும் நீரினுடைய தேவையை குறைக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் கோடை உழவு செய்யணும். அனைத்து விவசாயிகளும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கோடை உழவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வொர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வொர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
6: SM Armukam Polytechnic Kalluri, Adiyaman Bypass Road, Dharmapuri.
7: Civil, Mechanical, EEE, ECE, CT.
6: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM Armukam Polytechnic Kalluri, Adiyaman Bypass Road, Dharmapuri.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பொன் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு 0-43-42-24-40-31. இந்த எண்களில் அழைச்சி உங்களுக்கான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 6:55.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.

0: மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
2: இன்றைய மரலை மனிதர்கள் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பீரனூர் பள்ளி குழந்தை கே நவீஸ்னி. வணக்கம் நவீஸ்னி.
3: வணக்கம்.
2: நவீஸ்னி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்க, ரொம்ப அழகா வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியோடு இருக்கீங்களே, என்ன காரணம்? மகிழ்ச்சியா இருக்கீங்க?
3: எங்க வீட்டுல பண்டிகை முடிஞ்சது.
2: ஓ, பண்டிகை முடிஞ்ச மகிழ்ச்சியோட பள்ளிக்கு வந்துட்டீங்க. சரி, பண்டிகையில எல்லாம் நிறைய சாப்பிட கொடுத்தாங்களா?
3: எஸ் சார்.
2: அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் விழுந்து போச்சு உங்களுக்கு?
3: எஸ் சார்.
2: பல்லு விழுந்து சாப்பிட்றது மட்டும் நிப்பாட்டிலையே, அப்படி என்ன சாப்பிட்டீங்க?
3: அரிசி மாவு, தேங்காய், வாழைப்பழம், அதெல்லாம் சாப்பிட்டேன் சார்.
2: ஓ, இதெல்லாம் சாப்பிட்றீங்க, அதான் செஞ்சிட்டே இருக்கீங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடுங்க இனிமேட்டிங்க. சரி நவீஷ்னி, டீச்சர் சொன்னாங்க நீங்கள் தான் பயங்கரமான பில்லியன்டான ஸ்டூடெண்டாமே, எதை கேட்டாலும் டான் டான் டான்னு சொல்லுவீங்களாமே, நிறைய படிப்பீங்களா?
3: எஸ் சார்.
2: எவ்வளோ நேரம் படிப்பீங்க வீட்டில் போய் நீங்கள்?
3: மூணு மணி நேரம் படிப்பேன்.
2: மூணு மணி நேரம் படிப்பீங்க, ஏதோ சாதனைலாம் பண்ணுறீங்களாமே டீச்சர் சொன்னாங்க, என்ன சாதனை பண்ணீங்க நீங்கள்?
3: கதைக்குரல் போட்டியில் ப்ரைஸ் வாங்கிக்கிறேன்.
2: ஓ, கதை குரல் போட்டியில் ப்ரைஸ் வாங்கிறீங்க. ஆமாம், மாவட்ட அளவிலான போட்டியில் பரிசு வாங்கிருக்கீங்க சொன்னாங்க டீச்சரு. என்ன கதை சொல்லி நீங்கள் பரிசு வாங்கினீங்க?
3: பசுமையும் பாரம்பரியமும்.
2: சரி, எங்களுக்கு சொல்லுவீங்களா?
3: எஸ் சார்.
2: சொல்லுங்க, கேட்போம்.
3: பசுமையும் பாரம்பரியமும் அழகான ஊரில் கவின்னு ஒரு தம்பி இருந்தானா, இந்த தம்பி ஆறாம் வகுப்பு படிக்கிறான். டெய்லிக்கும் ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஃபோன் கொஞ்ச நாள் பார்த்துட்டு படுத்துருவானா. அடுத்த நாள் எங்க அப்பா அம்மா கவினை எங்கள் பாட்டி வீட்டுக்கு அமைக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டு இருந்தாங்களாம். காலையில் கவினை வந்து அடுத்த நாள் எங்கள் அப்பா ரயிலில் வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போனாங்களாம், பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். கவின் வந்து ஜனன் வழியை பார்த்து அப்பா அப்பா பசுமையாக பாரம்பரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா. அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு இரவாயிருச்சான். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டான்னா. காலையில எழுந்திரிச்சு பார்க்கவும் கிண்மின் கிண்மின்னு சத்தியம் அடிச்சான். என்னன்னு எழுந்திரிச்சு போய் பார்க்கவும் பாட்டி வந்து பூவெல்லாம் சாமி படுத்து போட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களாம். நம்ம வீட்லலாம் அம்மா இப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போட்டு போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு வெளியே போய் விளையாடுறதுக்காக போனானா. பல்லாங்குழி, ஊஞ்சல் அதெல்லாம் விளையாண்டுருந்தாங்களாம். அவங்களாம் எங்க கூட போய் விளையாண்டுட்டு இரவு வந்து எங்கள் தாத்தாவும் பாட்டியும் மாலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். கூப்பிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களாம், கவினும் எடுத்து பேசினான்னா. கவின் கவின் வீட்டுக்கு வாடா, மூணு நாளில் ஸ்கூல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். நானும் வரமாட்டேன்னு கவின்னு அழுந்தானாம். அழுகியே நிறுத்தலையாம். எங்கள் அம்மா ஃபோன் கட் பண்ணிட்டாங்களாம், அவனும் ஃபோனை வச்சுட்டானாம். அவன் அழுகியை நிறுத்தவே இல்லையாம். அப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மா நகரத்தில் வந்து பசுமையாக இல்லை, அங்கே தான் பசுமையாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போதான் நகர்ணிக்கிறதை விட்டுட்டு போய் வேலையை பார்த்தாங்களாம். நன்றி, வணக்கம்.
2: நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணுறது அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
3: டீச்சர்.
2: டீச்சரை என்ன பண்ண படிக்க?
3: சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
2: என்ன சொல்லிக் கொடுப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு?
3: எழுத்து சொல்லி தருவேன்.
2: எழுத்து யாரும் சரியா எழுத மாட்டுறாங்க, அதனால முத்து முத்தா எழுத சொல்லி சொல்லி கொடுப்பீங்களா?
3: எஸ் சார்.
2: நீங்க எப்படி எழுதுறீங்க?
3: அழகா எழுதுவேன்.
2: சரிங்க நவீஷ்னி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பொம்பளை 102.5 உங்களை இவன மாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: இணையிலே இன்றைய மலாளி மலர்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை கே நவீஷ்னி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, சேலம்.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சேலம்.
6: நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
7: வைஷ்ணவ ஜல தோசே கஹியே பீடபராயி.
8: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
9: என் மனைவி கரு

0: உற்றிருந்த சமயம் அது. நான் பள்ளி மாணவன். அச்சமயம் புலனடக்கம் என்பது என்னிடம் இல்லாமல் போனது. அதனால் நான் அவமானம் அடையவும் நேர்ந்தது. எனது கடமைகளை நான் நன்கு உணர்ந்திருந்தேன். அதே கடமைக்காக என் சுக துக்கங்களை இழக்க தயாராக இல்லை என்பதே உண்மை. பெற்றோரிடம் மரியாதையும் பக்தியும் கொண்டிருந்தேன். அது சிரவணன் கொண்டிருந்த பித்ருபக்தியை போன்றது அல்ல. சிரவணனைப் போன்று பெற்றோரிடம் பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுதான் வாழ்க்கையில் முக்கிய கடமை என்றும் நினைத்திருந்தேன். அதையே மறக்கடிக்கும் அளவிற்கு என்னிடம் இருந்தது காமம். குழந்தை பருவம் முதல் நான் கொண்டிருந்த உறுதியை குலைத்துவிட்டது அது. தினந்தோறும் இரவு தந்தையின் கால்களை பிடித்து விடுவேன். அப்போது கைகள் தானாக தன் வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் மனமோ மனைவியை நினைத்து கொண்டிருக்கும். என் பணி முடிந்தவுடன் என் அறைக்கு சென்று விடுவேன். தந்தைக்கு உலகில் உள்ள அத்தனை விதமான வைத்தியங்களையும் செய்தாயிற்று. ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், ஆங்கில வைத்தியம் என்று எதுவுமே பலன் அளிக்கவில்லை. மேற்கொண்டு எந்த வைத்திய முறையை மேற்கொண்டாலும் எனது தந்தையின் வயது காரணமாக அவைகள் பலன் தராது என்று எங்கள் குடும்ப வைத்தியர் தெரிவித்துவிட்டார். மும்பைக்கு சென்று வைத்தியம் பார்த்தால் தந்தைக்கு குணமாகிவிடும் என்பது எனது எண்ணம். ஆனால் அவரது மரணம் ஏற்கனவே முடிவாகிவிட்ட ஒன்று என்பதால் அப்போது யாருக்குமே அதற்கான தீர்வு எது என்று தெரியாமல் போய்விட்டது. நீண்டகாலம் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போனது. நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மிக மோசமாகிக் கொண்டே வந்தது. இயற்கை உபாதைகளை கூட படுத்த வாக்கிலேயே செய்ய வேண்டியிருந்தது. ஆனாலும் என் தந்தை அதை செய்ய ஒப்பவில்லை. உடல் சுத்தம் முக்கியம் என்று நினைத்த அவர் தானே சென்று அவைகளை செய்து கொண்டார். மனிதனுக்கு சுத்தம் அவசியம்தான். தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நோயாளிக்கு அதிக தொந்தரவு இல்லாமலும் இருக்க வேண்டுமே. மேலை நாட்டு சுத்தங்கள் வைஷ்ணவ ஆச்சாரத்திற்கு முற்றிலும் மாறானது என்பது அவரது எண்ணம். அத்தனை முடியாத நிலையிலும் தன் இயற்கை உபாதைகளுக்கு அவர் எழுந்து சென்று வந்தது எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது. என் தந்தையின் உடல்நிலை மேலும் சீர்கட ஆரம்பித்தது. அவரை காண்பதற்காக சித்தப்பா ராஜ்கோட்டிற்கு வந்திருந்தார். சகோதரனின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சித்தப்பா அவரை விட்டு விலகாமல் அருகிருந்து கவனித்துக் கொண்டார். எங்களை ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படி கூறி அனுப்பிவிட்டு கண் விழித்து என் தந்தையின் அருகிலேயே அமர்ந்த வண்ணம் இருந்தார். அன்றும் என் பணிகளை முடித்துக் கொண்டு என் அறைக்கு திரும்பிவிட்டேன். 11 மணி வரையிலும் தந்தையுடன் இருந்தேன். என் அறைக்கு திரும்பிய சில நிமிடங்களில் வேலைக்காரன் அழைத்தான். மிகவும் ஆபத்தான நிலை, வாருங்கள் என்றான். முன்பே அவரின் உடல்நிலை பற்றி அறிந்திருந்த நான் உண்மையை அறிந்து கொள்ளும் பொருட்டு என்னாயிற்று என்று வினவினேன். தந்தை காலமாகிவிட்டார் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினான். எனக்கு எனது நிலையை நினைத்து அவமானமாக இருந்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
6: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
9: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
10: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
9: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
11: இன்று June 5.
12: தனது உயர்ந்த பண்பின் காரணமாக அமைந்த பெயராலேயே இறுதி வரை அழைக்கப்பட்ட தலைவர்.
13: அடிப்படை நேர்மை என்ற பண்புதான் அவரது அனைத்து

0: தற்பண்புகளுக்கும் அடித்தளமாக அமைந்தது.
1: தன்னலமற்ற தூய்மையான அரசியல் நடவடிக்கைகளால் காயிதே மில்லத் என்று அழைக்கப்பட்டவர்
0: உருதுமொழியில் வழிகாட்டும் தலைவர் என்று இதற்கு பொருள்.
1: 14 கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி இஸ்லாமியர் பிள்ளைகளுக்கு கல்வியறிவு பெற வழிவகுத்தவர்.
0: மாநில மொழிகளின் உரிமைக்காகவும் மாநிலங்களின் உரிமைக்காகவும் போராடியவர். எளிமை, தேசபக்தி, மொழிப்பற்று, மக்கள் செல்வாக்கு என்ற அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருந்த இவர் முகமது இஸ்மாயில் என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணியமிகு காயிதே மில்லத் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1896.
0: பிரபல கவிஞர், தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்,
1: புலவர் பட்டம் பெற்று ஆசிரியராக பணியாற்றியவர்.
0: பின்னர் நாடகத்துறையில் ஈடுபாடு ஏற்பட்டு பல நாடகங்களை வெற்றிகரமாக அரங்கேற்றினார்.
1: பாமரர்களும் ரசிக்குமாறு எளிமையான பாடல்கள் மூலம் சமுதாய தத்துவ கருத்துக்களை பரப்பியவர்.
0: அனைத்து முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையமைப்பிலும் பாடல்களை இயற்றியுள்ளார்.
1: திருக்குறள் மீதான பற்றின் காரணமாக திருக்குறள் இசையமதம் என்ற இசை நூலை எழுதியவர்.
0: 500 திரைப்பட பாடல்களுக்கு மேல் இயற்றியுள்ள இவர் பல திரைப்படங்களுக்கு கதை, வசனம், திரைக்கதை தீட்டியுள்ளார்.
1: காலத்தை வென்ற கீதங்களை படைத்த தஞ்சை ராமயதாஸ் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1914. இளம் வயதிலிருந்தே அறிவியல் பரிசோதனைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்.
1: எக்ஸ் கதிர்கள், கதிரியக்கம் குறித்து ஆராய்ச்சி செய்தவர். முப்பரிமாண ஒளி படவியலை 1947 கண்டறிந்தவர்.
0: ஹாலோகிராஃபி என்பது ஒரு பொருளில் இருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை அதன் வெவ்வேறு தோற்ற வகைகளில் பதிவு செய்து அப்பொருளின் அசைவுகளை முப்பரிமாண தோற்றத்தில் காட்டும் தொழில்நுட்பமாகும். ஹாலோகிராஃபி கண்டுபிடிப்பிற்காக 1971 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார்.
1: எண்ணற்ற விருதுகள், பல பல்கலைக்கழகங்களில் கௌரவ டாக்டர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
0: நம் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்ட ஹாலோகிராஃபிக்கை கண்டுபிடித்தவர் இவர். டெனிஸ் கேபர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1900.
0: இந்த உலகம் உதித்த காலத்திலிருந்து இங்கு ஒவ்வொரு உயிரினமும் வாழ முக்கியம் இந்த பூமியின் சுற்றுச்சூழல் தான்.
1: இயற்கை வளங்களான நீர்நிலைகள், காடுகள், வன உயிரினங்கள், வளிமண்டலங்கள், பறவைகள், சோலைகள், கடற்கரைகள், மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ இன்றியமையாதது.
0: சுற்றுச்சூழல் சமநிலை என்பது மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றின் நல்வாழ்விற்கு அவசியமானது.
1: 1972 ஆண்டு நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் உலக மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசர நிலையை கருத்தில் கொண்டு இத்தினம் அறிவிக்கப்பட்டது.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
5: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
9: நிலையத்தில் நேரம் காலை 7:10 நிமிடம். நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.
10: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
11: முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களை தான் வெற்றி தேடி வரும்.

0: என்கிறார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பிள்ளைகள் பேசிடும் தெய்வங்கள், வெண்ணிலா கீற்றுகள், வேதத்தின் சாரங்கள் என்றார் கவியரசர் கண்ணதாசன். அந்த பிள்ளைகள் செய்யும் வேலைகள் சேட்டைகள் கொஞ்சமா நஞ்சமா? விடுமுறை நாட்களில் எப்படா சாமி பள்ளிகளை திறப்பார்கள் என்று பெற்றோர்கள் அவதிப்படுவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இப்போது பள்ளிகள் திறந்த பிறகுதான் பல பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நம் எண்ணப்படிதான் நம் பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று பெரும்பாலும் பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். இது தவறில்லை. ஒழுக்கத்தில் பழக்க வழக்கத்தில் அப்படி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய விருப்ப பாடத்தை தான் மகன் படிக்க வேண்டும், தான் விரும்புகிற விளையாட்டை தான் அவன் விளையாட வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லுவது அறிவுடைமையாகாது. சாதாரண மாணவர்களை விட சரித்திரத்தை புரட்டி போட்டவர்கள் வித்தியாசமாக உருவானவர்கள்தான். அப்படி உருவான என்ட்ரிக்கு அப்போது 4 வயது. அம்மா மேரி பண்ணைக்கு செல்லும் போதெல்லாம் அவனும் ஒட்டி கொள்வான். ஹென்ட்ரி, அதை தொடாதே, இதை தொடாதே, ஏண்டா அதை நோண்டுகிறாய், அங்கே போகாதே என்றெல்லாம் அந்த தாய் தன் மகனை கட்டுப்படுத்துவாள். அந்த சிறுவனோ குறும்புக்கார சிறுவன். ஒரு நாள் பண்ணை தொழிலாளியின் கைகடியாரம் சரியாக ஓடவில்லை. ஹென்றி அதை பகுதி பகுதியாக பிரித்தான், ஏதேதோ செய்தான். தன் தாய் புத்தகங்களை படிக்க பயன்படுத்தும் லென்ஸை கொண்டு அந்த கடிகாரத்தை கூர்ந்து கவனித்து ஏதேதோ செய்து அந்த கடிகாரத்தை ஓட வைத்து விட்டான். அன்று முதல் ஹென்றியை வாட்ச் பாய் என்று அழைத்தார்கள். 6 வயதில் மிக்சிகன் நகர தேவாலய பள்ளியில் சேர்க்கப்பட்டார் ஹென்றி. விரைவில் பள்ளியே அவரை வியந்து பார்த்தது. அப்போது ஆசிரியர் ஒருவர் சைக்கிள் வைத்திருந்தார். அதை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து எண்ணெய் இட்டு மறுபடியும் இணைத்தார். விரைவில் பெல்ட் பின்னோக்கி சுழலும் ஒரு புது வகை பல்சக்கர அமைப்பை உருவாக்கினார். வாட்ச் பாய் மாறி சைக்கிள் பாய் ஆனார் ஹென்றி. ஹென்றியுடைய தாய்க்கு வேதனை தாங்க முடியவில்லை. பள்ளிக்கு ஒழுங்காக போவதில்லை, அப்படியே போனால் எதையாவது ஒரு இயந்திரத்தை கலட்டி போட்டு அமர்ந்து கொள்கிறான், இவன் படிப்பதாய் தெரியவில்லை, இவன் எதிர்காலம் என்னவாகுமோ என்று அந்த தாய் வருத்தப்பட்டாள். இன்றும் பல தாய்மார்கள் அப்படித்தானே வருத்தப்படுகிறார்கள் தங்கள் பிள்ளைகளை நினைத்து. ஊரில் அப்போதுதான் நீர் இறைக்கும் மோட்டர் மின் இணைப்புடன் அறிமுகமாகியிருந்தது. அதை கையாளுவதில் ஹென்றி படு கில்லி. நீர் இறைக்கும் மோட்டரில் பழுது என்றால் பள்ளிக்கு வந்தே அவனை அழைத்து போவார்கள் அந்த பகுதி மக்கள். ஒரு பணியை அல்லது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் தன்னையே தியாகம் செய்பவர்களை சரித்திரம் கைவிட்டதில்லை. ஹென்றியின் புகழ் எங்கும் பரவியது. அவரை அழைத்து தாம்சால்வா எடிசன் தனது மோட்டார் கண்டுபிடிப்பை சரிபார்க்கச் சொன்னார். ஹென்றிக்கு வேலையும் தர எடிசன் முன் வந்தபோது ஊரே அசந்து பார்த்தது. பிற்காலத்தில் ஹென்றி உருவாக்கிய கார்கள் ஊரெங்கும் ஓட ஆரம்பித்தது. ஃபோர்ட் காரை கண்டுபிடித்தார். அதனால் ஹென்றி ஃபோர்ட் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் மகிழ்ந்தார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு வழிகாட்டுங்கள். உங்களிலிருந்து வந்தவர்கள்தான், ஆனால் அவர்களுக்கு என்று தனி சிந்தனை உள்ளது. டாக்டர் மகன் டாக்டராகவோ வாத்தியார் மகன் வாத்தியாராகவோ வர வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் இல்லை. புதிதாக உருவாகட்டும் சாதனையாளர்கள்.
1: இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
2: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
3: தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 7:25.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள

0: டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. அனுபவனா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
11: சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம உடல்ல சர்க்கரையினுடைய மெட்டபாலிசம்ல ஏற்படுற ஒரு குறைபாடுனால வர்றது. இத டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடலின் பெரிய சுரப்பி உறுப்பான பான்க்ரியாஸ்ல தான் இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் செக்ரீஷன்ல ஏற்படுற அப்நார்மலான மாற்றங்கள் தான் சர்க்கரை வியாதிக்கான ஒரு முக்கிய காரணம். நாம சாப்பிடுற உணவோட தன்மைக்கு ஏற்பதான் இன்சுலின் சுரக்கும். இப்ப நாம ஒரு உணவு சாப்பிட போறோம்னா அந்த உணவை பார்த்த உடனேயே, அதனோட மனத்தை உணர்ந்த உடனேயே நம்மளோட மூளை வயிற்று உறுப்புகளுக்கு கட்டளையிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சாப்பாடு வருது, இதுக்கு ஏத்த மாதிரியான கேஸ்ட்ரிக் ஜூசஸ் நம்ம உடல் உறுப்புகள் சுரக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆர்டரை பின்பற்றி தான் இந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இன்சுலின் எல்லாம் பான்க்ரியா சுரக்க ஆரம்பிக்கும். சோ யோகாவினுடைய பார்வையில சர்க்கரை வியாதிக்கு 2 விதமான காரணங்கள் முன்வைக்கப்படுது. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டயட்ரி அபியூஸ், தவறான உணவு மற்றும் வாழ்வியல் நடைமுறையை பின்பற்றுவது. அதிகப்படிய உணவு எடுத்துக்கிறது, இனிப்பு, கொழுப்பு, கார்போஹைட்ரேட்ஸ், நார்ச்சத்து சுத்தமா இல்லாம நேரங்கேட்ட நேரத்துல சாப்பிடுறது, இந்த பிரெட், பிஸ்கெட்ஸ், மைதா ஆயில், ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், சோ இந்த காம்பினேஷன்ல இருக்கிற உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, உடலுக்கு தேவையான உழைப்பு கொடுக்காம எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாம இருக்கிறது, ரொம்பவே ஒரு ஸ்லக்கிஷான லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. 2வது காரணம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் டிரான்ஸ்பர், அப்பா அம்மாவுக்கு இருந்து அதன் மூலமா பிள்ளைங்களுக்கு வருது. ஆப்டர் சர்ஜரி ரியாக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தமும் உடல்ல சக்கரை நோய் உண்டாக ஒரு காரணமா இருக்குது. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான் முதல்ல வரும். ஆனா சக்கரை நோய், உடல் பருமன், வாத நோய், கர்ப்பப்பை கோளாறுகள் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நாம சரியான லைஃப் ஸ்டைல் பின்பற்றினா இந்த நோய்கள் வராமலோ இல்ல தாமதப்படுத்தவோ முடியும். அதனாலதான் நாம நேரடியா செய்யற தவற சுட்டி காட்டும் விதமா நம்ம லைஃப் ஸ்டைல் தவறுகளை முன்னிலைப்படுத்துறாங்க. நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ஆரம்ப காலத்துல தெரியாது. குறிப்பிட்ட அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தாகம், அதிகப்படியான சிறுநீர் கழிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதல், ஸ்கின்ல எரிச்சல், ரேஷஸ், அரிப்பு, அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், பார்வை திறன்ல சில மாற்றங்கள், கொஞ்சம் பிளர்டா விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சுட்டு நாம வந்து முன்னெச்சரிக்கையா சர்க்கரைக்கான டெஸ்ட் எடுத்து பாக்குறது ஒரு நல்ல அறிகுறி. யோகால இதற்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முறையான உணவு பழக்கம் தான். உணவுல நார்ச்சத்துக்கள் இருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, நமக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு அது பிரகாரமா உணவை எடுத்துக்கிறது மூலயமா சர்க்கரை நோய்க்கான தீர்வை நம்மளால கொண்டு வர முடியும். அதன் பிறகு உடற்பயிற்சி, எந்தெந்த பாகத்துக்கு என்ன விதமான எனர்ஜி தேவைப்படுது, அங்க ஆல்ரெடி எந்த விதமான கழிவு தேங்கி இருக்கு, முதல்ல அந்த கழிவுகளை வெளியேற்ற வேலையை பார்க்கும். அதுக்கப்புறமா அங்க தேவையான எனர்ஜியை தூண்டிவிடும்.
10: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய

0: ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:30. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை இன்றையோட சந்தோஷ் சாரலின் பொது அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் புதிய காவல்துறை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான பதில நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சரலில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சிற்பி பாடலாசிரியர் ஆர். ரவிசங்கர், பாடலை பாடியோர் உன்னி கிருஷ்ணன், கங்கா, சித்ராசு

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நேயர்களின் கவனத்திற்கு தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கை இன்று காலை 10 மணி முதல் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படை வீரர்களின் மாணவர்கள், அந்தமான் நிக்கோபரை சார்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள், பாதுகாப்பு படை வீரரின் குழந்தைகள், விதவை, விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு நடைபெற உள்ளது. எனவே மாணவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. 7:40 நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல். சதஸ் சாரலில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது பெண்ணின் மனதை தொட்டு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை தேவா, பாடலாசிரியர் முத்து விஜயன், பாடலை பாடியவர் உன்னிமேனன். பாடலுக்கு முன்பாக,
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
10: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
11: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
12: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
11: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
13: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி

தேவை அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம் கேட்கலாம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 802 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 378 ரூபாய்க்கும் சராசரியாக 706 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சந்தோஷ் சாரலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஜானகிராமன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சிற்பி பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலை பாடியவர் உன்னிமேனன்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: நேயர்களின் கவனத்திற்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இன்று முற்பகல் 11 மணிக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடம் தொடர்புடைய கிராம ஊராட்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். எனவே இம்முகாமில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் பொதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434242-24-30, மற்றொரு 0434242-24-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம் பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0434242-24-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும். சந்தோஷ் சாரலின் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது தேவா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை தேவா, பாடலாசிரியர் வாலி, பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.
5: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please love me my love.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷ் சாரலின் புது அறிவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் புதிய காவல்துறை இயக்குநராக அதாவது டிஜிபியாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ்குமார் அகர்வால். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: எனங்க, அம்மாவுக்கு இந்த மாசம் சுகர் டெஸ்ட் பண்ணனும், ஆனா இப்போ அவங்களால சுத்தமா நடக்க முடியல, என்ன பண்றது?
5: கவலைப்படாத பார்வதி, அதான் நம்ம தருமபுரியில ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கே, இவங்க நம்ம வீட்டுக்கே நேர்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போன்லயே ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் பத்தின கவலை இனி இல்ல.
4: ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம், பழைய கணேஷா தியேட்டர் எதிரில் தருமபுரி.
3: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
6: இன்று ஜூன் 5, கிராமத்திலிருந்து என்னுடன் பயந்த ஒரு நண்பர் கைபேசியின் மூலமாக அழைப்பு விடுத்தார். அவரது மகளுக்கு திருமணம் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் எத்தனையோ திருமணங்களின் வீடுகளுக்கு சென்று ஒலிபரப்பு பணியை செய்கிறவர். ஊர் முழுக்க குழாய்கள்

0: திரை இசைப்பாடுகளை ஓங்கி ஒலிக்கக்கூடிய மைக் செட்டினுடைய முதலாளி. அவர் வீட்டு திருமணத்திற்கு யாரிடமிருந்து மைக் செட் கொண்டு வரப்போகிறீர்கள் என்று வேடிக்கையாக கேட்டபோது அவர் சிரித்துக் கொண்டார். வழக்கமாக பாடல்களை ஒலிபரப்புகிற அந்த நிறுவனத்து அமைப்பிலிருந்து இவர் கொஞ்சம் மாறுபட்டவர். அந்தந்த நேரத்து சடங்குகளுக்கு ஏற்றாற்போல பாடல்களையும் வெளிப்படுத்துவார். குறிப்பாக தாலிகட்டு என்கிற திருப்பூட்டு முடிந்தவுடன் உடனடியாக அவர் தேடி வைத்து போடுகிற பாடல், புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே என்று பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்கிற பாடலை ஒலிபரப்புவது இவருடைய வழக்கம். இது யார் எழுதிய பாடல் என்று பல சமயங்களில் நான் நினைப்பது உண்டு. இந்த பாடலை தமிழுக்கு தந்த பெருமைக்குரியவர் இன்று பிறந்த நாள் காணுகின்ற பெருந்தகை தஞ்சை ராமதாஸ் என்பவர்தான் என்பது இன்று நினைவுகூரத்தக்க ஒரு செய்தி. தமிழகத்து கவிஞராகவும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் உலா வந்த இவரை நாடக உலகம்தான் முதலில் ஈர்த்து கொண்டது. தஞ்சாவூர் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மானம்புச்சாவடி என்கிற சொந்த ஊரில் பயின்று பின்னர் தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் புலவர் பட்டம் பெற்று ஆசிரிய பயிற்சி முடித்திருக்கக்கூடிய அவர் ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியராகத்தான் பணியில் சேர்ந்தார். நாடகத்தின் மீது உள்ள ஈடுபாட்டின் காரணமாக மச்சரேகை, பகடை, பவளக்கொடி, விதியின் வெற்றி, அல்லி அர்ஜுனா, வள்ளி திருமணம் போன்ற நாடகங்களை நடத்தி வந்திருக்கக்கூடிய அவர் பின்னால் தமிழ் திரையுலகில் தடம் பதிப்பவராக முன்னேறத் தொடங்கினார். முதன் முதலாக மாடர்ன் தியேட்டருக்காக மாரியம்மன் என்கிற படத்திற்கு கதை வசனத்தோடு பாடல்களை இவர் எழுதினாலும், இந்த படம் உருவாகி வெளிவருவதற்கு முன்னால் ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி என்கிற படம் அதற்கு முன்னதாக முந்திக்கொண்டு வந்தது. அதில் எழுதிய பாடல் உலக புகழ் பெற்றதாக அமைந்தது. ஏறத்தாழ 500 மேற்பட்ட திரை இசை பாடல்களை தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய இவர் எளிமையும் இனிமையும் தத்துவம் நிறைந்திருக்கக்கூடிய கவிதைகளை பாடல்களாக தந்தவர். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்று குலே பகாவலி படத்திற்கு இவர் எழுதிய பாடல் இன்றளவும் மங்காது ஒலிக்கக்கூடிய சங்கநாதம் போன்ற இனிமை தருகிற இசைப்பாடல். மாயாபஜார் படத்துக்கு இவர் எழுதிய பாடல்தான் கல்யாண சமையல் சாதம் என்கிற பாடல். இப்படி காலத்திற்கேற்றாற் போல கருத்து செறிவு மிக்க பாடல்களையும் தந்தவர் இவர் என்பதற்கு அடையாளம் மலைக்கள்ளன் படத்தில் இவர் எழுதிய படப்பாடல் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்பது. இவற்றை மட்டும் இவர் எழுதி தந்திருக்கிறவர் என்று சொல்ல முடியாத நிலையில் தமிழ் திரை இசை உலகத்திற்கென்று சில பொருள் தெரியாத சொற்களை வைத்துக் கொண்டு இசைநயத்தோடு வழங்குகிற மரபும் உண்டு. அப்படி அந்த வரிசையில் இவர் எழுதிய ஜிகனா வார்த்தைகளை கொண்டு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் ஜாலியோ ஜிம்கானா. இப்படி காலத்திற்கேற்றார் போல தன் கவிதை வரிகளை திரை இசை பாடல்களாக ஆக்கி தந்திருக்கக்கூடிய அவர் திரைப்படங்களுக்கு வசனங்களை எழுதுகிறவராக, தெலுங்கில் வெற்றி பெறுகிற படங்களை தமிழில் மொழிமாற்றி தருகிற கலைஞராக திகழ்ந்திருக்கிற தஞ்சை ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாள் இந்த நாள். அவரை போல இன்னும் அறியாது வைத்திருக்கக்கூடிய திரை இசை கலைஞர்களையும் இந்த நாளில் நினைவுகூர்ந்து சிந்திப்பதற்காகத்தான் இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் இவரை நினைவுகூர வேண்டிய கட்டாயம் இருந்தது. இவற்றிற்கெல்லாம் காரணமாகிய அந்த கிராமத்து நண்பரை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்தேன். அவரிடத்தில் இந்த படத்தை எழுதிய பாடல்களை தந்தவர் யார் தெரியுமா என்று கேட்பதற்கான வாய்ப்பையும் இந்த சம்பவம் எனக்கு நினைவுபடுத்தியது. எனவே நண்பர்களே, மறந்து போன நினைவுகளை மீள கொண்டு வருகிற திரை இசை பாடல்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அந்த வரிசையில் தஞ்சை ராமதாஸ் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடல்களையும் இன்றைக்கு நினைத்து சிந்திக்கிறோம். மறந்தவற்றை மீண்டும் மலரும் நினைவுகளாக நினைத்து மகிழ்கிறோம் என்பதுதான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக அமைகிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 8:05 நேர்களை நாம் இணைகின்றோம். இது ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
3: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு
4: கொடுக்கேன்.
3: அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம்

0: ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-30 மற்றும் 043-42-24-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும். ஆமாங்க, இது வரைக்கும் எஃப்எம்ல நான் பேசினதே இல்லை அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். பங்கேற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து மேகராஜ் பகவதி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: உஷ சன்ஃப்ளவர் ஆயில். நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி.

உத்தமம் மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விரலி மஞ்சள் 11,059 ரூபாய் முதல் 14,611 ரூபாய் வரை விலை போனது. எட்டு திசையங்கம் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:16 நாம் கெட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆர்கேஜினை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜினை. பொன்னியின் புதுப்பன நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. செம்மநல்லியிலிருந்து சச்சில் அநேகன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கெட்ட பாடல்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஆஹா, செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: நேயர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேர்காணல் இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் June 25 வரை விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
6: எட்டு மணி 23 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு 0 43 42 24 40 31. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடுலேருந்து மௌனிஷ் தொட்டால் பூ மலரும் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி மீல் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது ஆர்கேஜினை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜினை, 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நிலையத்தில் நேரம் காலை 8:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
9: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
8: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்

0: நாகலட்சுமி சார்.
1: ஆறுமுகம் ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு.
0: தர்மபுரி,
2: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர்க்கும் ஞான சம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். காலமேக புலவர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் எளிமையாக பல செய்திகளை சொல்லுவார். அதோடு மட்டும் இல்ல, ஸ்லேடையாகவும் சொல்வார். சொல் விளையாட்டு அவர் மாதிரி யார்ட்டையும் இருக்காது. ஒரு முறை என்ன செய்யறாரு, ஆலங்குடிங்கிற ஊருக்கு போறாரு. தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு மூணு ஆலங்குடி இருக்கு. சிவகங்கை பக்கத்துல ஒரு ஆலங்குடி இருக்கு, அதே போல புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆலங்குடி இருக்கு, கும்பகோணத்துக்கு அருகில ஒரு ஆலங்குடி இருக்கு. திரைப்பட பாடலாசிரியர் கூட ஆலங்குடி சோமன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆலங்குடியில இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்க்க போறாரு யாரு, காலமேகப்புலவர். அந்த ஊர் பேரு ஆலங்குடி. ஆலமரங்கள் மிகுந்திருந்ததால் அது ஆலங்குடியாக மாறி இருக்கலாம். அது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, ஆலம்னா ஆலகால விஷம். அந்த விஷத்தை சிவபெருமான் சிவராத்திரி அன்றைக்கு எடுத்து சாப்பிட்ட நாளை சிவராத்திரி நாளாக கொண்டாடுறோம். அதாவது உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக திருப்பார்கடலை கடைந்த போது அமிழ்தத்திற்கு பதிலாக விஷம் வர, அதை பார்த்து அத்தனை உயிர்களும் மயங்க சிவருமான் தான் எடுத்து உண்டு உலகை காப்பாற்றினார் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. இதை வைத்து கொண்டே காலமேக புலவர் விளையாட்டு காட்டுறார் அழகான பாடல்ல. எப்படி, ஆலங்குடியானை ஆளாள முண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆலங்குடியானா அந்த ஊர்லே வாழ்பவன், அவன் போய் ஆழத்தை குடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி அவன் ஆழத்தை குடிக்காமல் இருந்திருந்தானே ஆனால் இந்த உலகத்தில் உயிர்களெல்லாம் இருக்குமா? இருக்காது. உலக உயிர்களை காக்கும் பொருட்டுத்தானே அவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டான். ஆலங்குடியானை ஆளாள முண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார்? ஆலம் குடியானே ஆயில் குவளையத்தூர் எல்லாம் மடியாரோ மண்மீதிலே எம்பருவான் ஆழகால விஷத்தை உண்டான், அவன்தானே ஆலங்குடிகளை வீற்றிருக்கிறான் என்று அவர் கேள்வி கேட்கிற போதே அந்த ஆலங்குடி என்ற சொல்லிலே அவர் காட்டுகிற விளையாட்டு நம்மை சிந்திக்க வைக்கிறது. தமிழ் பாடல்களை நாம் படிக்கிற போது புராணத்தை, கதையை, வரலாற்றை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதோடு அதில் இருக்கக்கூடிய நயத்தையும் பார்த்து நாம் மகிழலாம். அதிலும் குறிப்பாக அவர் கேட்கிற கேள்வியிலேயே ஆலங்குடியானே ஆலங்குடியான்னு சொல்லலாமா, அவன் குடிச்சதுனால தானே நம்ம உயிரோடு இருக்கோம் என்று கேட்கிற போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதுபோல நல்ல பாடல்கள் தமிழில் ஆயிரம் இருக்கின்றன. குறிப்பாக தனிப்பாடல்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு பாடலும் ஒரு முத்து, ஒரு வைரம், ஒரு வைடூரியம்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்கினார் பேராசிரியர்க்கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
4: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 8:35. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமோ இன் பார்மசி டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 8:37 நம்ம நடத்திற்கு இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுகடையர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30 மற்றொரு 0343-42-24-40-31. இந்த எண்கள் அழைச்சி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: காலை பொழுதில் கலகலப்பான பாடல்களை கொண்டு சிறப்பாக உரையாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் உங்களுக்கும் மற்றும் நமது தர்மூரி பண்பலை பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலையிலிருந்து கணேசன். சார் நலமா இருக்கீங்க? சார்
2: நலமா இருக்கும் ஐயா. எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார். நம்ம பண்பலோட இணைந்து பயணிக்கும் பொழுது ரொம்ப துள்ளலா இருக்கு. நாங்களா இது இந்த வானொலி வந்து எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரப்பிரதமா இருந்துச்சு.
2: அங்க அலைவரிசைகளை எப்படி கேக்குறீங்க ஐயா?
3: ஐயா
2: அங்க ஃப்ரீக்வன்சில எப்படி கேக்குதுன்னு கேட்டேன்.
3: சிறப்பா இருக்குங்க. கரூர்ல இருந்து எங்களுக்கு 60 கிலோமீட்டருங்க. ரொம்ப துல்லியமா கிடைக்குது, ரொம்ப டிஜிட்டல் ஒளிபரப்பு மாதிரி புத்தம் புதிய பாடிசிபென்ட்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
2: சரிங்க, முதல் டைம் இப்பதான் பேசுறீங்க, தொடர்ந்து பேசுங்க, கேளுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு வந்துங்க அந்த கொம்பன் படத்துல இருந்து அடி கருப்பு நேர தடகி அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புலங்களுக்காண்டி வழங்குங்க. வாய்ப்புக்கு நன்றி.
2: கொடுத்தலாம், நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவச் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0 43 43 23 40 01 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs. 8:45 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: அந்த ஆளு என்ன கண்ணா பண்ணு திட்டி விட்டான் சார், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமா இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமா இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. இருக்காத அப்படின்னா நமக்கே அப்படி தானே தோணுது.

0: அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்மூர் ரயில் கேட்கவா வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாகப்பட்டது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிவிட்டாருன்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னே, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Viking Bunions and Briefs. 8:52 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலே ஏதாவது?
0: எனக்கு பிடிச்ச பாடலே கொடுத்துலாமா?

0: ஒழித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: உலகமே உன்னை உதறி எறியட்டும், உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகட்டும், நண்பர்கள் கூட நட்டாற்றில் விட்டு வரட்டும், எல்லா உறவுகளும் நம்மை கைவிட்டு விட்ட நிலையில் நம்மை விட்டு விலகாத உறவு எது என்ற கேள்வியை உலகம் முழுக்க கேட்டார்கள். அந்த கேள்விக்கு கிடைத்த ஒரே விடை புத்தகங்கள், புத்தகங்கள், புத்தகங்கள் என்பதுதான் பதிலாக இருந்தது. உலகமே நம்மை கைவிட்டு விட்டாலும் நம்மை கைவிடாத உறவு புத்தகங்கள் என்பதுதான் பதிலாக இருந்தது. இன்று நாம் உலக புத்தக தினம் கொண்டாடுகிறோம். ஆனால் எவ்வளவு காலம் கழித்து நாம் கொண்டாடுகிறோம்? ஸ்பானிஷ் எழுத்தாளர் மிகில் டே சர்வண்டிஸ் என்பவர், ஸ்பானிஷ் எழுத்தாளர், April 23 அன்று அவர் மறைந்த தினத்தைத்தான் முதல் முதலில் காலடோனியா நகரத்து மக்கள் வணிகர்கள் கொண்டாடினார்கள் புத்தக தினமாக. அந்த April 23 1995 உலக புத்தக தினம் என்று யுனெஸ்கோ அறிவிக்கிறது. நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் அறிவை கொண்டாடுவதற்கு என்பதற்கான அடையாளம் இது. மகாத்மா காந்தி அடிகள் சொல்வார், நான் ஒரு சாதாரண மனிதாத்மா, என்னை மகாத்மாவாக மாற்றி கட்டியது புத்தகங்கள் தான் என்று சத்தியம் செய்வார். டால்ஸ்டாயின் இறைவனின் அரசாங்கம் உனக்குள் இருக்கிறது என்ற புத்தகத்தை வாசித்தேன், அது எனக்குள்,

0: ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. தோராவின் சட்ட மறுப்பு நூலை வாசித்தேன். அது என்னை அகிம்சை போராளியாக மாற்றிக்காட்டியது. என்னை மாற்றிக்காட்டியது புத்தகங்கள் தான் என்று சொல்வார். ரஸ்கினின் கடையனின் கடைந்தேற்றத்தை கற்றுத் தெளிந்தேன். அது என்னை சர்வோதய பாதைக்கு கைபிடித்து அழைத்து போனது என்பார். ஆக மனிதாத்மாவாக என்னை மகாத்மாவாக மாற்றிக்காட்டியது புத்தகங்கள் தான் என்று சொல்வார். இன்றைக்கு உலகம் புகழ்பாடுகிற அமெரிக்கா, இன்றைக்கு வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா ஒரு காலத்தில் அடிமை நாடாக இருந்தது. அந்த அமெரிக்காவுக்கு அடிமை உணர்வை மீட்டெடுத்து விடுதலை உணர்வை ஊட்டியது பகுத்தறிவு என்ற 47 பக்கங்களுடைய புத்தகம். 47 பக்கங்களுடைய பகுத்தறிவு காமன் சென்ஸ் என்ற புத்தகம் புறப்பட்டது. அது செய்த புரட்சி சுதந்திர அமெரிக்கா உடனடி தேவை என்று ஒவ்வொரு அமெரிக்கரின் இதயத்திலும் விடுதலை உணர்வை ஊட்டி பிலடெல்பியாவில் அமெரிக்க காங்கிரஸ் கூடி சுதந்திர அமெரிக்காவை பிரகடனம் செய்தது. பகுத்தறிவு என்ற 47 பக்கங்களுடைய புத்தகம் செய்த புரட்சி. அதே அமெரிக்காவில் உள்நாட்டு விடுதலை போராட்டம், கருப்பின மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், கருப்பின மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை மாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று காலம் காத்து கிடந்த போது திருமதி ஸ்டோவ் என்ற அம்மையார் எழுதிய டாம் மாமனின் குடில் என்ற புத்தகம் செய்த புரட்சி ஆப்ரஹாம் லிங்கனை அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர வைத்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்தவுடன் வெள்ளை மாளிகையின் கதவுகளை திறந்துவிட்டு இன்றிலிருந்து 40 லட்சம் கருப்பின மக்களும் அமெரிக்காவில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று தங்கப்பேனாவில் ஒற்றைக்கை எழுத்திட்டார். இது புத்தகம் செய்த புரட்சி. நாம் புத்தகத்தை புரட்ட மறுக்கலாம், உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்கள் ஏராளம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூரி ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

மரம் நம் தோழன், மண் நம் தாய், நீர் நம் உயிர். இயற்கையை நேசிப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பசுமையான பூமியை உருவாக்கும் உறுதியோடு இன்னைக்கான நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஒரு விதை விதைத்தால் 1000 நிழல் கிடைக்கும், ஒரு மரம் வளர்த்தால் பல தலைமுறை வாழும். இயற்கையை காக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவரின் கடமை. பசுமை பூமிக்காக ஒன்றிணைவோம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், இயற்கையை காப்போம், உலகை பாதுகாப்போம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நேர்முகம் கேட்கலாம்.

0: கேட்கிறார் இயற்கை ஆர்வலர் மற்றும் செயற்பாட்டாளர் பி ஆதி மூலம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் செல்வராஜ் அவர்கள்.
1: ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில், சரிங்களா, வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில், இயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரும் சவாலாக இருக்குது, சரிங்களா. அந்த சவாலான சூழ்நிலையில் நாம் என்னெல்லாம் இயற்கைக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அறுதிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு எதிராகவும் இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றியும் இருப்பாங்க. அந்த வகையில் வந்து இயற்கையோடு ஒன்றிய ஒரு நபராக தான் நீங்கள் இருக்கீங்க.
2: கண்டிப்பாக
1: இந்த தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு ஒருங்கிணைந்த ஒரு நபராக தான் இருக்கீங்க. அந்த வகையில் தருமபுரியில் உங்களுடைய பணிகள்னால் என்னென்ன சொல்லுவீங்க?
2: தருமபுரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோட நிறுவனம் வந்து ஆதி ஃபவுண்டேஷன் என்ஜிஓ, இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம வந்து 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு சேவை பணிகளில் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 ஆண்டுகளாக ரத்த தான முகாமல், 2015 அப்துல் அம்மா இறந்த பிறகு அவருடைய கனவை நனவாக்குன்ற நோக்கத்தில் தான் நம்ம இயற்கை சார்ந்த பணிகளை ஆரம்பிச்சுங்க. ஏன்னா அவர் வந்து எங்கே போனாலும் பார்த்தா மரக்கன்று நடணும் மரக்கன்று நடணும்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இதை பற்றி குறிப்பிடுவார்.
1: அது நிறைய பேர் வந்து கடைபிடிச்சும் கொண்டு போனாங்க இல்லீங்களா?
2: ஆமா, நிறைய பேர் கொண்டு போனாங்க.
1: அந்த வகையில நீங்களும் அதை வந்து கடைபிடிச்சு
2: கொண்டு போறீங்க. அவர் அவரோட கனவை நனவாக்குன்ற நோக்கத்தான் அப்ப அந்த ஆண்டுக்கு ஒரு 10,000 மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லி நம்ம அதை முத இந்த பணியில் ஆரம்பிச்சுங்க 2015. அது மரக்கன்று எப்படி நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 நபர்கள் நல்ல இந்த இயற்கை சார்ந்த பணிகளை நம்ம ஆர்வமுள்ள குழந்தைகள் பசங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு தருமபுரியில் ஒரு 1 டே பயிற்சி முகம் வச்சு அவங்களுக்கு மரக்கண்ட அவசியத்தை வலியுறுத்தி பிளாஸ்டிக் அவர்னஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீர் சிக்கனம் என்ன பண்ணணும், மின்சார சிக்கனம் என்ன பண்ணணும், மரக்கன்று வந்து எப்படி நடணும், அதை பற்றி வீடியோ கிளப்பிங்க பேச்சு எல்லாமே அவங்களுக்கு ஒரு நாள் முழுமையாக புரிய வச்சு அதுக்கப்புறம் 10 நாள் பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க பள்ளியில் வந்து மரக்கன்று நடத்துக்காக நாங்கள் பண்ணி அப்படி தான் நாங்கள் இயற்கை சார்ந்த பணிகள் வந்து ஆரம்பிச்சுங்க நாங்கள்.
1: சரிங்க, இப்போ இதற்கான எண்ணம் எப்போ வந்துங்க உங்களுக்கு துளிர் விட்டு முளைச்சிச்சு?
2: அதான் 25 ஆண்டுகளாக நாங்கள் ஆல்ரெடி தொடர்ந்து நாங்கள் சேவை பணிகளை தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அக்டோபர் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு இந்த சுத்தம் பண்ணுறது, கோயில் சுத்தம் பண்ணுறது, பொது இடத்துல சுத்தம் பண்ணுறது, இந்த பல்வேறு இயற்கை சார்ந்த பணிகளை சுத்தம் பண்ணுறது, அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வந்து வருஷம் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டே இருப்போங்க. இப்போ இந்த மரக்கன்று விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்துல் அம்மா இறந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணது, அவரோட கனவை நனவாக்குன்ற நோக்கில் தான் இந்த பணி வந்து ஸ்டார்ட் பண்ணது அந்த பணிகள்.
1: சரிங்க, இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறு வயதுலேருந்தே இருந்ததுங்களா?
2: ஆமாம் ஆமாம், இது சின்ன வயசுலேருந்தே சேவை பண்ணணும் சேவை பண்ண எண்ணம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நம்ம அந்த ஒட்டுமொத்தமாக சேவை செய்யணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே அப்படியே ஊறி போனதுனால தான். ஆமாம், ஊறி போனதுனால தான் அது இயற்கையாகவே அது அப்படி ஒன்றோட ஒன்று அப்படியே ஒண்டி போயிடுச்சு எல்லாமே.
1: சரிங்க, உங்களுடைய தொடக்கம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இந்த சமூக பணியில் எப்போங்க ஆரம்பிச்சிங்க?
2: கிட்டத்தட்ட 1999 ஸ்டார்ட் பண்ணது எங்களோட பணிகள். அப்போ வந்து நான் தொடர்ந்து பல்வேறு சேவை பணிகள், மாணவர் மதில் விழிப்புணர்வு பார்த்தது, மாணவர்களுக்கு பரிசளிப்பு நடத்துறது, அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படி கொண்டு வந்தது.
1: எப்படிங்க, பள்ளி கல்லூரிகளில் பண்ணிங்களா இல்லை பொது இடத்துல பண்ண ஆரம்பிச்சிங்களா?
2: இல்லை, இது வந்து பார்த்தோன்னா தனியார் மண்டபத்தில் ரோட்டையால் இந்த மாதிரி மண்டபத்தில் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய முதல் 3 மதிப்பெண்கள் அடுத்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டுள்ள மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான்
1: சரிங்க, முதல் முதலா அந்த மரக்கன்றுகள் வந்து நட்டதுங்க, எவ்வளவு மரக்கன்றுகள் வந்து நட்டிருப்பீங்க?
2: ஐயா, அதனால தான் ஒவ்வொரு ஆண்டுகள் நாங்கள் சொல்கிறதான் தொடரணும் இல்லைங்களா?
1: முதல் முதலா?
2: ஆமாம், முதலாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து இலக்கு வச்சுங்க, இந்த ஆண்டு 10,000 மரக்கன்றுகள் நாங்கள் படணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ தொடர்ந்து பார்த்தோன்னா ரத்த தான முகாம் நடத்தும்போது ரத்த தான முகாம்களில் வந்து அந்த மரக்கன்று கொடுக்கறது, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் மரக்கன்று கொடுக்கறது, பொது இடத்துல பஞ்சாயத்துங்களில் கொடுத்து அந்த பகுதியில் ஏரியா மக்களை வச்சு அந்த பொது இடத்துல மரக்கன்று நட வைக்கிறது, இந்த மாதிரி பணிகள் வந்து தொடர்ந்து நாங்கள் அப்படியே வருஷம் நாளுக்கு இன்னைக்கு அதிகரிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க நாங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு என்னோட நட்புவட்டத்தில் இருக்கிற திருமணங்கள் ஏதாச்சும் தொடர்ந்து பயன்படுத்தா கூட அவங்களையும் மரக்கன்று கொடுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் அதேமாதிரி மரக்கன்று பண்ணுங்க. என்னோட திருமண நாள் பார்த்தீங்கன்னா 2010 நடந்துச்சு, அதில் கூட பார்த்தா 4,000 தென்னை மரக்கன்றுகள் தான் கொடுத்து நாங்கள் அப்படியே பணிகள் துவங்கினாங்க. அப்படி பற்றி எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் மரக்கன்றோடையே ஒண்டி போகணுன்ற எண்ணமும் எல்லாருக்கும் என் சுற்றுவட்டுக்கிறவங்களில் தொடர்ந்து பண்ணுறதுக்காக அவங்க சூழ்நிலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: மரக்கன்றுகளோட வந்து வாழ்க்கை பயணத்தையும் வந்து மேற்கொண்டு.
2: ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி பண்ணிட்டு.
1: சரிங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல முன்னெடுப்புகள் வந்து நீங்கள் ஆரம்பிச்சு பின்னாடி உங்களை சார்ந்தவர்கள் வந்து

0: உதவி பண்ணாங்களா?
1: இல்லை,
0: உதவியாக குழுக்கள் ஏதாவது வச்சிருக்காங்க?
1: ஆ, குழுக்கள் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நாங்கள் வந்து அப்துல் கலாம் பேர்லேயே வந்து கலாம் பசுமை குழுன்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கி அப்படி தான் அந்த குழு மூலிமா தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் நிச்சயமாக நிறைய மரக்கன்று வாங்குறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, மரக்கன்று நடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் மரக்கன் நிறைய நம்மக்கிட்ட கேட்கறதுக்கும் நிறைய பண்ணுவாங்க. மரமும் நல்லா கேட்கறதோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு, தொடர்ந்து பண்ணிட்டு தாங்க அதுங்க.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
2: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகள் அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
9: ஏன்னா புது AC எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, KG பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஒன்பது 9:25 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், இயற்கையை காப்போம், உலகை பாதுகாப்போம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நேர்முகம் தான் கேட்டுட்டு இருக்கோம். நேர்முகத்துல பங்கேற்று இருக்கார் இயற்கை ஆர்வலர் பி ஆதிமூலம் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
9: இந்த மரக்கன்றுகள்லாம் எங்க இருந்துங்கய்யா வாங்கிட்டு வருவீங்க?
10: இது வந்து நர்சரி தான். நர்சரி பார்த்தோன்னா ஈசா நர்சரியில் கிடைக்கும், இல்லை பிரைவேட் தனியார் நர்சரிகள் பார்த்தா நிறையா ஈசா நர்சரிகள், தனியார் நர்சரியில் இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்குவோங்க. அந்த மாதிரி வாங்கி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் எல்லாமே தனியார் நர்சரியில் வாங்கி தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோங்க. எல்லாருமே
9: நாடும் இயற்கையும் வந்து நல்லா இருந்தா நாமும் நல்லா இருக்கும்.
10: கண்டிப்பா. நிச்சயம் நிச்சயம்.
9: வார்த்தைக்கு நிகரா நீங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு வரீங்க. சரிங்கய்யா, இந்த தர்மபுரியில பாத்தீங்கன்னா இவ்வளவு சவால் நிறைந்த காலகட்டத்துல இந்த மாதிரி சமூக பணிகள் ஆகட்டும், இயற்கை சார்ந்த சமூக செயல்பாடுகள் ஆகட்டும் நிறையவே பண்ணிட்டு வரீங்க. இதனுடைய முன்னெடுப்பா மரக்கன்றுக்கு அடுத்தபடியா நீங்க முன்னெடுத்த ஒரு நடவடிக்கைகள்னா என்னங்க?
10: இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே முன்னே குறிப்பிட்ட மாதிரி அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோங்க. ஒரு வருஷம் பண்ணிட்டுங்க. இப்போ அதிகப்படியாக இன்னும் நிறைய கொண்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்னோடய ஆதி ஃபவுண்டேஷன் என்ஜிஓ ஆரம்பித்து பல பல்வேறு பணிகளாக போயிட்டுருக்கும் போது தான் இந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வந்து தருமபுரிக்கு வந்து பதிவேற்கும் போது, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் 2 அடி 3 அடி மரக்கன்றுகள் பண்ணிட்டுருந்தங்க. அவர் இந்த தருமபுரி மாவட்டம் பொறுப்பேற்கும் போது அவர்கிட்ட சந்தித்து ஒரு உரையாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் போது அவர் என்ன சொன்னார்னா, தருமபுரி மாவட்டத்தில் நாங்கள் 2.5 லட்சம் மரக்கன்றுகள்லாம் வைக்கிறேங்க, அதுவும் குறிப்பாக 6 அடி மரக்கன்றுகள் மேலே நான் வைக்கிறேங்க. இந்த மாவட்டத்தில் நாங்கள் இந்த அளவுக்கு மாவட்டத்தை எப்படியாச்சும் இயற்கை வளத்தை இன்னும் மேம்படுத்தணும். அந்த தனியாக இந்த வறட்சியான மாவட்டம் தருமபுரி மாவட்டம், நிலத்தடி நீர் மட்டம் 4 அடி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்போ இந்த மாவட்டத்தை எப்படியாச்சும் இந்த மின்னுடுத்தணும்னு சொல்லி அவர் பண்ணார்.
9: கொண்டு வரணும்னு
10: சொல்லி, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு ஆசையா, ஏன்னா ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பிறந்து தருமபுரிக்கு வந்து தருமபுரியில் எப்படியாச்சும் இந்த மாவட்டத்தை எப்படியாச்சும் முன்னுறுத்தணும்னு சொல்லி பண்ணும்போது நம்ம இந்த மாவட்டத்தில்

0: இருக்கிறவங்க நாம் இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே இது சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி ஒன்னாடு ஒன்று சேரும் போது என்னன்னா எப்படி சொல்லுவாங்க, ஒத்த வேலை ஈர்க்குன்ற மாதிரி வந்து அது வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அதை அவதை பயன்படுத்தி இன்னும் நம்ம என்னென்ன செய்யணும் சொல்லி பண்ணும்போது தான் முதல் கட்டமாக ஏரிகளை தூவாரத்துக்கு ஆரம்பித்தேன். அவரை கூட்டிகிட்டு போய் நாங்கள் நான் ஒரு ஐந்து என்னோடய துணை அமைப்புகளை இணைஞ்சி நான் பட கடமடி ஆரம்பித்து அங்கே ஒரு 7 ஏரிகள் பண்ணு, தொடர்ந்து ஒரு 15 ஏரிகள் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சேன்.
1: உங்களுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா ஏரி பக்கம் திரும்பிடுச்சு.
0: ஆமாம், அந்த
1: மரகளை வந்து
0: ஆமாம் மரக்கண்டுகளை பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்த பிறகு சதீஸ்வர் வந்த பிறகு என்ன பண்ண இயற்கை சார்ந்த பணிகள் அந்த ஏரிகள் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. பாலக்கோடு ஏரி பண்ணும் போது தான் மக்கள் இண்டூர் பகுதி வந்து பார்த்தோன்னா இண்டூரில் ஒரு ஏரி இருக்குது, இது வந்து பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான வருஷமாக அதை யாரும் பண்ணும் இல்லை, இண்டூர் பகுதி ஏரியை வந்து பண்ண நல்லாக்குன்னு சொல்லி மக்கள் வந்து கோரிக்கை வச்சு அடிப்படையில் இண்டூர் ஏரி வந்து மாவட்டாட்சி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா 8-5 வந்து முதல் முறையாக வந்து 2025 முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை தருமபுரி மாவட்டம் கிடையாது, தமிழ்நாடு முழு இந்தியாவுக்கு முன்னோதனமாக ஏரி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் தான் அந்த இண்டூர் ஏரியை வந்து நாம் கையில் எடுத்து ஆதிமுடிசம் மூலியமாக இண்டூர் பகுதியோட பொதுமக்களோட கையில் எடுத்து இண்டூர் ஏரியை புறநப்பு பணியை பண்ணங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஏக்கர் அந்த ஏரி கொண்ட பரப்பளவு ஏரி, ஒரு 10 ஏக்கர் பக்கம் ஆக்கிரமிப்பு பகுதி இருந்துச்சு மக்கள். அந்த ஆக்கிரமிப்பு பகுதியெலாம் அகற்றிட்டு சுற்றி ஒரு கரமைச்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து ஒரு வாக்கிங் பார்த்த மாதிரி போகிற மாதிரி வந்து ஒரு கரமைச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐலாண்டுகள் உருவாக்கி அதில் ஒரு 5000 மரக்கன்றுகள் அதில் வச்சு, அப்புறம் பார்த்தோன்னா 5000 பனவிதிகள் உள்ள நட்டு 3 பண்ணைக்குட்டைகள் ஆடு மாடுக்காக பண்ணைக்குட்டைகள் வெட்டி இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு பண்ணுங்க. அதை
1: ஏரியை பார்க்கும்போது ஒரு இயற்கை எழில் சொந்த ஒரு
0: இது தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ 8-5 கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே தாண்டி இப்போ போயிட்டு இருக்குது. அந்த 1 வருஷமாக தொடர்ந்து அந்த பணிகள் வந்து இன்றைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப வர முள் போடுங்கிறது இப்போ பார்த்தோன்னா ஏன்னா 2-3 மாதம் திரும்ப முள் கொஞ்சம் வந்துருந்துடும். ஏன்னா இது வந்து தொடர் பராமரிப்பு பண்ணி இந்த நிலத்தூர் ஏரி வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வாக பார்க்கணும் அப்படின்னு.
1: இப்போ வரைக்கும் அந்த
0: பராமரிப்பு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து யார் வந்தாலும் முதல் வந்து இண்டூர் ஏரி போய் பார்த்துட்டு வந்து அந்த பணியை செய்யணும்னு சொல்லுவாங்க. யார் வந்தாலும் சரி, இந்த இண்டூர் ஏரிக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் வந்துருச்சு, வெளியே டெல்லி முதற்கொண்டு எல்லாருமே யார் வந்தாலுமே தருமபுரிக்கு எந்த அதிகாரி வந்தாலும் இண்டூர் ஏரியை வந்து பார்வையிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை முன்னுதாரணமாக அந்த ஏரியை வந்து நம்ம ஒரு கனவாக நினைச்சு அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் தொடர்ந்து பணிகள் இன்னும் போயிட்டே இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் பார்க்க அமைக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய அந்த பணிகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இன்னும் வேலை இருக்குது அந்த பணிகளுக்கு.
1: நிறைய முன்னெடுப்பான விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பணவிதை நடவு முறைகள் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா ஆமா,
1: அதுங்க எப்படிங்கய்யா?
0: அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தமிழ்நாடு தன்னவாளர் மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் மரக்கண்டுகள் வந்து நடுங்கணும். மாவட்டத்தில் சாந்தி கலெக்டர் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணால் தருமபுரி காவிரி முதல் கும்பகர் வரை பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள் முழுக்க முத முத பணவை நடத்துக்க ஆரம்பிச்சுங்க. கரையோர மாவட்டங்கள் மட்டும் நடிச்சுங்க. அப்போ சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுக்க மரக்கண்டு நடிச்சுங்க. அது அடிப்படையில் தான் நம்ம தருமபுரியில் நாம் முன்னெடுத்து பண்ணுங்க. அதனுடைய தொடக்க நிகழ்ச்சி தான் நம்ம இண்டூ ஏரியிலேயே மாவட்டாட்சி தலைமையில் வந்து இண்டூ ஏரியில் ஒரு 5000 பணவை நடத்த பண்ணுங்க. அதுமாதிரி ஒவ்வொரு தொடர்ந்து பணவிதிகள் பண்ணிட்டு போய் இந்த வருஷம் அதே மாதிரி தொடர்ந்து பண்ண போறாங்க.
1: இதே போல வந்து பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை நடத்திருக்கீங்களா?
0: ஆமா ஆமா.
1: என்ன மாதிரி விழிப்புணர்வு முகாம்லாம் நடத்திருக்கீங்க?
0: இயற்கை சார்ந்த பணிகள் தான். இப்ப வந்து பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நெகிழி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு முகாம் ஒகேனக்கல்ல பண்ணியிருக்காங்க. அந்த மாவட்ட பொலிஷன் போர்டு மூலியமா இணைஞ்சு பார்த்தோன்னா ஒகேனக்கல்ல பண்ணியிருக்காங்க, சாரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜிஹெச் வரை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு விழிப்புணர்வு முகாம்களும் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளியில்
1: மாவட்டாட்சி
0: தலைமையில் குறுங்காடுகள் நடப்பட்டு 4 மாசத்துல சீந்தலாங்குருவி கூடு கட்டி மூணு முட்டையிட்டு அதில் குஞ்சு பறித்து வெளியிட்டு போச்சு. அதுதான் எல்லாத்தோட என்ன நோக்கத்துக்காக அந்த காடு உருவாக்கணுங்களோ அந்த காடோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துல அது வந்து
1: பலன் கிடைச்சிருச்சு.
0: பலன் கிடைச்சி
1: அது கண்கூட
0: அதோட ஹாப்பி உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு ஆகி போச்சு.

0: மரக்கன்று நடும் போது பத்திக்கலை ஒரு பேட்டி கேட்டார், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக மரக்கன்றுல என்ன பண்ணுறோம், அப்போ வந்து அவர் வார்த்தை சொன்னார், இது வந்து பறவைகளுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு பறவைகளை சரணாயமாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொல்லி கட்ட நாலே நாலு மாதம் இன்னி நாலு 120 நாளில் பார்த்தோன்னா கூடு கட்டி முட்டை வச்சிருச்சு வச்சுக்காங்களேன், இருந்து அதை குஞ்சு பறித்து அது போச்சு. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாக அமைஞ்சது. இன்றைக்கும் பார்த்தோன்னா அந்த இடம் பார்த்தோன்னா இன்னொரு 2 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காடாக வந்து பார்த்துக்க முடியும். எல்லாருமே மாவட்ட அதிகாரிகள் எல்லாமே ஜல்ஜியனுடைய ஒரு அன்னுநேடையவர்கள் வந்தாங்க, ஐயப்பா படித்த ஐஏஎஸ் நிறைய பயிற்சி ஐஏஎஸ்ங்களாம் வந்து பாடிட்டுருக்காங்க. எல்லாம் மாவட்ட அதிகாரி அத்தனை பேரும் வந்து பாடிவிட்டுருக்காங்க. யார் வந்தாலும் வந்து அந்த இடத்த வந்து பாடிவிட்டு வரும். ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல 500 மரக்கன்று இன்னைக்கும் போய் எண்ணி பார்த்தாலும் இந்த 500 மரக்கன்று அப்படியே இருக்கும். கூட நான் நடும்போது சொட்டுநீர் பாசனத்தோடு நான் அதை நட்டுட்டேன். சொட்டுநீர் பாசனம் போட்டு நல்லா ப்ராப்பராக பண்ணும் போது அதனால் எந்த மரக்கன்றும் வந்து போக்கு போகாமல் தொடர்ந்து நான் பயணிச்சு பண்ணிட்டு வந்துட்டேன்.
1: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலக தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோவின், ஜில்லனூர் ஏசி மேலா.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
5: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஒன்பது 9:37 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு இயற்கையை காப்போம், உலகை பாதுகாப்போம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நேர்முகம் தான் கேட்டுட்டு இருக்கோம். நேர்முகத்துல பங்கேற்று இருக்கார் இயற்கை ஆர்வலர் பி ஆதிமூலம் அவர்கள், தொடர்ந்து கேட்கலாம்.
2: இந்த மாதிரி வந்து இயற்கை சார்ந்த சமூக செயல்களை செஞ்சுட்டு வரீங்க, இதோட கூடவே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரசாங்கம் சார்ந்த நடவடிக்கைகளும் சேர்ந்து செயல்படுறீங்களா இல்ல தனிப்பட்ட முறையிலே செயல்படுறீங்களா?
3: இல்ல, இதை பொறுத்தவரை நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்தோட இணைஞ்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சொல்றேன்னா, அந்த ஆதி பவுண்டேஷன் மாவட்ட நிர்வாகம், நாம ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட பல்வேறு, ஏன்னா இண்டூர் ஏரிக்கு பல தடவை கலெக்டர் வரும்போதுலாம் ஒவ்வொரு மேடை போட்டு ஒரு முறை பேசுவாங்க. அப்ப வந்து சொன்ன வாக்குறுதி தான் பல்வேறு கடைகள்ல இயற்கை சார்ந்த பணிகள் குறிப்பா மாவட்ட நிர்வாகத்தோட இணைஞ்சு ஆதி பவுண்டேஷன் என்றென்றும் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து மாவட்ட தலைக்கிட்ட உறுதி கொடுத்தேன். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயமா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகத்தோட இணைஞ்சு தான் நான் எல்லாமே நான் பயணிக்கிறேன். எந்த ஒரு பயணம் வந்தாலும், ஏன்னா மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்காம நான் எந்த வேலையும் நான் செய்ய முடியாது. அதனால மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்கும், ஆதி பவுண்டேஷன் பாக பொதுமக்கள் பங்களிப்போட நான் இந்த பணியை வந்து மேற்கொள்வேன். இன்னும் பல்வேறு பணிகள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தோட நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த மாத்த இணைஞ்சு தான் பண்ணிட்டு
2: இருக்கிறேங்க. அந்த பொதுமக்கள் பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பங்களிப்பு உங்களுக்கு உதவியா இருக்குங்களா?
3: கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி தூர்வார பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கோம். அடுத்து அந்த சனத்குமார் நதியை பற்றி உங்களுக்கு அது திரும்ப மீண்டும் கூட அதை பற்றி தெளிவாக சொல்லுறேன். இந்த மாதிரி நதிகள், இந்த மாதிரி ஏரிகள் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை சேர்ந்த எக்ஸ்னோர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. எங்களோட இணைஞ்சு பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு வந்து வண்டி வாகனம் வந்து எங்களுக்கு ஒரு வண்டி கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், வண்டி மட்டும் அவங்க கொடுத்துரும்போது நாங்கள் டீசலும் டிரைவர் சம்பளமும் நாங்கள் இங்கே லோக்கலில் உள்ளூரில் கலெக்ஷன் பண்ணி தான் அந்த பணியை வந்து செய்யணும். அப்போ பொதுமக்கள் வந்து தினசரி ஏதாச்சும் ஒரு நாள் டீசலுக்கோ ஒரு நாள் டீசலுக்கோ இப்படி சப்போர்ட் பண்ணி இந்த மாவட்டத்துக்கு அந்த தொழிலவர்கள் நிறைய நல்ல உள்ளம் படை பொதுமக்கள் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இந்த பணிகளை வந்து நாம் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு முழு காரணமும் நிறைய நல்ல உள்ளங்களோட ஒத்துழைப்போடு தான் நான் தொடர்ந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேங்க.
2: மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையை விரிவுபடுத்துன்ற எண்ணத்தில் அவங்களோட சேர்ந்து தான் வந்து பணியாற்றி
3: வராங்க. அவங்க சொல்றதா என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியாது, இப்போ செய்யறாங்க. அவங்களுக்கு முடிஞ்சளவு நம்ம இதை சப்போர்ட் பண்ணுங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பணிகள் வந்து வேகப்படுத்தி செய்வாங்களே அப்படின்ற நோக்கத்தோட நிறைய பேர் மக்கள் வந்து நமக்கு வாழ்த்து சொல்லி நிறைய பேர் இதை பத்தி நல்லா புகழ்ந்து நம்ம சப்போர்ட்டோட தொடர்ந்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க.
2: இந்த ஏரிகளை வந்து தூர்வாரம் பண்ணின்னு சொல்லியிருந்தீங்க, ஏரிகளை தாண்டி ஏதாவது வந்து தருமபுரியில பண்ணிட்டு இருக்காங்களா?
3: ஏரிகள் இதை குறிப்பா சொல்ல போனா வந்து இந்த சனத்குமார் நதி, சனத்குமார் நதியை பத்தி கேள்விப்பட்டோம். இது வந்து பார்த்தோன்னா இது புராண காலங்களில் சொல்லுவாங்க, பிரம்மம் படைச்சது வந்து 4 பேர்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு ஆள் தான் அந்த சனத்குமார்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அவர் பேர் கொண்ட இந்த சனத்குமார் நதி, இது வந்து பார்த்தோன்னா வத்தல் மலை அடிவாரத்தில் ஆரம்பித்து கம்மனில் ஒரு பக்கம் கூடுதூரப்பட்டி தென்மனை ஆட்டில் போய் இந்த நதிநீர் கலக்குது,
2: நதி கலக்குது
3: நடக்குது. இது வந்து பார்த்தோன்னா குறிப்பாக வந்து 46 கிலோமீட்டர்னு சொல்லி அதோட நீள அளவு சொல்கிறாங்க, 48-50 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க.
2: நீண்ட ஒரு பயணமாக இருக்கு இல்லைங்களா?
3: ஆமாம்,
2: 48 கிலோமீட்டர்ன்றது பெரிய பயணம் தான்.
3: நிச்சயமாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு 46 கிலோமீட்டர் நீண்ட பயணம் போது, இப்போ நாங்கள் இதில் என்ன குறிப்பிடத்துக்குன்னு சொன்னோம்னா, அடிக்கடி பார்த்தோன்னா அந்த மழைக்காலம் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அந்த கலெக்டரேட்டுக்கு முன்னாடி பார்த்தா லக்கிமிட்டி புறச்சு பார்த்தோன்னா நிறைய அடைச்சி தண்ணி வந்து ஊர் பக்கம் உள்ள வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க. அடிக்கடி அந்த மாதிரி நடக்கும்.
2: அதனுடைய பணிகள் எவ்வளோ தூரம் ஐயா போயிட்டு இருக்கு?
3: இப்போ வந்து நாங்கள் இந்த 46 கிலோமீட்டர் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நான் எப்படி வேலை எடுத்தேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நான் ஒரு 8 கிலோமீட்டர் மட்டும் அந்த பணி ஆரம்பித்தேன். எப்படி சொன்னால், இந்த ஏமகுண்டு பிரிவு சாலை முதல் கொண்டு மதிகோன் பாணி தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர், இதுதான் வந்து இந்த நகரத்தை ஒட்டி இருக்கிற பகுதி, மீது எல்லாமே வில்லேஜ் போயிடுது. அதனால் அது ஒன்றும் பெருசாக தாக்க இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நகரத்தை ஒட்டி தான் அந்த சாக்கடை தண்ணி வந்து அதிகமாக கலக்கிறது பார்த்தீங்கன்னா நகரத்தை ஒட்டி ஆரம்பிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏமகுண்டு பிரிவு ஆரம்பித்து மதிகோன்பாளையம் தாண்டி 2 கிலோமீட்டர் வர. அப்போ நான் 8 கிலோமீட்டருக்கு மட்டும் நான் வந்து ஆதிப்பண்ணை சார்பாக வந்து ஆர்டர் வாங்கப்பட்டு இந்த பணி வந்து நாங்கள் வந்து தோங்கணுங்க. அது இப்போ குறைந்த பஞ்சம் வந்து ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர் வர அந்த பணிகள் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் சமீபத்தில் வந்து மாவட்ட தலைமை ஒரு அளவீடு செய்யப்பட்ட பணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு போட்டு இதுக்காக அதுவும் ஒரு பக்கம் மாவட்ட இணைஞ்சு ஒரு சில பணிகள் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குது.
2: சார், இவ்வளோ வந்து இயற்கை செயல்பாட்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணி வேறொரு திசையை நோக்கி பயணமானது சமீபத்தில். அந்த பணி பார்த்தீங்கன்னா பசுமை தேர்தல் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இது வந்து தேர்தல் பார்வையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீராலால் ஐஏஎஸ் அவர்கள் வந்து வந்து பதவியேற்று எங்களுக்கு வந்து ஒரு என்ஜிஓக்கள், அதாவது மாவட்ட நிர்வாகத்தோட இணைஞ்சு என்ன பண்ணால் ஒரு என்ஜிஓக்களும் கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆடியோலகத்தில் வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஆல்ரெடி ஒரு 5 சட்டமன்ற தேர்தல் வந்து நாங்கள் வந்து பண்ணுங்க, அது வந்து பசுமைத்திலிருந்து சிறப்பாக பண்ணுங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டுக்கு நான் பதவியேற்ற பிறகு தருமபுரியில் நீங்களும் இந்த மாதிரி நாங்களாம் ஏற்கனவே பண்ண மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பூத்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்து பண்ணார். என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த

0: ஆனால் வந்து சீடு பெண் கொடுக்கலாம், அப்போ ரேலி பண்ணலாம், எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. இருந்தாலும் அவர் நம்ம உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து நம்ம தருமபுரிக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்த மாவட்டத்தை பற்றி அவர் ஒரு நல்ல அபிப்பிராயமாக பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தான் வந்து நான் வந்து டூ வீலர் பைக் ரேலி ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணுங்க. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலை மூலம் கொண்டு நாளோடு வர வந்து இ பைக் ரேலி வந்து நான் ஆரம்பித்து அதுலேயும் மரக்கன்றுகள் எல்லாம் கொடுத்து அந்த சீடு விதைப்பதை கொடுத்து பேனா கொடுத்து அந்த பணிகள் வந்து அந்த பண்ணுங்க.
1: விழிப்புணர்வு முகாமாரி
0: வந்து கோலங்கள் இட்டு மரக்கன்றுகள் அந்த ஒரு கோலம் இட்டு ரெண்டு பக்கம் வந்து தென்னை மரம் கட்டி தென்னை ஓலைகள் கட்டி அதே மாதிரி பார்த்தோன்னா பச்சை அதை எதுவுமே பேனர் இல்லாமல் பசுந்தில்லைன்னு சொல்லிட்டு துணியிலே கைப்பிடுங்க.

0: எடுத்துக்கணும். அது எப்படி பண்ணுங்கன்னு சொன்னால், இது தேர்தல் திருவிழான்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்னா, ஒரு திருமண வீட்டுக்கு போனால் என்ன மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குதோ, அந்த தேர்தல் மாதிரி ஒரு இம்ப்ரெஸ்ஸாக கூட அந்த திருவிழா மாதிரி இருக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் வந்து முன்னாடி வந்து கோலங்கள் இட்டு, மரக்கண்டுகள் அந்த ஒரு கோலம் இட்டு, ரெண்டு பக்கம் வந்து தென்னை மரம் கட்டி, தென்னை ஓலைகள் கட்டி, அதே மாதிரி பார்த்தோன்னா பச்சை, அதை எதுவுமே பேனர் இல்லாமல் பசுந்தில்னு சொல்லிட்டு துணியிலே கைப்பட எழுதி, அந்த அளவுக்கு ஒரு பந்தல், பச்சை பந்தல் போட்டு, இப்போ வீட்டில் நான் பல காலத்தில் அந்த தென்னவோல பந்தல் போடுவாங்க இல்லையா,
1: திருவிழா காலங்கள்,
0: ஆமாம், அந்த மாதிரி பந்தல் போட்டு முன்னாடி ஃப்ரண்டேஜ் முன்னாடி பண்ணோம். அப்படி உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இயற்கை கண்காட்சி, எப்படி பார்த்தீங்கன்னா மூலிகை கண்காட்சி, கிட்டத்தட்ட ஒரு 400 மேற்பட்ட மூலிகைகள் கிழங்கு வகைகள் எல்லாமே பாரம்பரியமாக கிழங்குகள் வந்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க. யார் வேணாலும் வந்து அந்த பார்க்கலாம், மூலிகைகள் பார்க்கலாம், அந்த கிழங்கு வகைகளை பார்க்கலாம், பாரம்பரியமான கிழங்குகள், அந்த மறக்கப்பட்ட கிழங்கு வகைகள் ரகங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தா ஒட்டி பார்த்தா பிளாஸ்டிக் மாற்று, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப்பு டப்பா போறோம்னா அதுக்கு என்ன மாற்று யூஸ் பண்ண போறாங்க,
1: அதுக்கான மாற்று வழிகள்
0: அங்கேயே வச்சிருமா, இந்த பொருளுக்கு போல இது என்ன மாற்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்காட்சியும் அப்படி வச்சிருந்தாங்க. அப்படியே உள்ள நுழைஞ்சோம்னா உள்ள எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு எல்லாமே கூழு மோர் தண்ணி அதுக்கு தனியாக பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக பசுமை, பூத்து பூரா பசுமை மேட்டை உருவாக்கி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே மரக்கண்டு, ஓட்டு போகிறவங்க எல்லாருக்குமே மரக்கண்டு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போட்டு வந்துட்டு செல்ஃபி பாயிண்ட்டு, அதாவது தென்னை உலையில் ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு, நான் வாக்களித்தேன் பசுமை காப்பேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு உருவாச்சு. இதோட இன்னும் என்ன பெஸ்ட்னு சொன்னால், அந்த பூத்தே வந்து சோலார் பூத்தாக உருவாக்கிட்டு, நான் அது கரண்ட்டே இல்லாமல் சோலார் பேனலை கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சு அந்த ஒரு பூத்து மட்டும் என்ன பண்ண சோலார் பூத்தாக உருவாக்கி பண்ணி அந்த வந்து உருவாக்கிட்டேன். அந்த சூழ்நிலை வந்து அந்த அங்கே வந்து யாருமே வந்து ஒரு ஓட்டு போடுற அந்த இதே இல்லாமல் ஒரு திருமண நிகழ்வுக்கு வந்து போகிற நிகழ்வாகவே அந்த சிறப்பான நிகழ்வாக அதை பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாவட்ட ஆட்சித்தலை முறைக்கொண்டு அவர் ஏர் ஆலயம் எல்லாருமே அதை மாவட்டம் முழுக்க அதை பாராட்டக்கூடிய நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்தது. அது
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ், சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.

0: आरके जी नहीं।
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 9:53 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் இன்னைக்கு வானலை.

0: வசந்தம், இயற்கையை காப்போம், உலகை பாதுகாப்போம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நேர்முகம் தான் கேட்டுட்டு இருக்கோம். நேர்முகத்துல பங்கேற்று இருக்கார் இயற்கை ஆர்வலர் பி ஆதிமூலம் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
1: இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சரிங்களா. குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரையும் புத்தகம் வாசிப்போம். அந்த புத்தக வாசிப்புக்கு இடையில உங்களுடைய பணி எந்த அளவுக்கு இருக்குது?
2: அது வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் வந்து புத்தக திருவிழா வந்து மதுரை மண்டபத்தில் வந்து சிறப்பு நடந்துச்சு. சரி, நாம் என்ன யோசனை பண்ணுங்கன்னா புத்தகத்தை வாங்கி மட்டும் போயிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மரக்கன்று கொடுத்து விழுப்புரம் பண்ணால் புத்தகமாக அனைவருக்குமே இலவச மரக்கன்றுகள் சொல்லி பண்ணி தொடர்ந்து 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 4500 மரக்கன்றுகள் வந்து வரவங்களுக்கு எல்லாமே மரக்கன்றுகள் வந்து நாங்கள் இலவசமாக கொடுத்தோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மரக்கன்று நெட்டு அவங்களுக்கு அந்த புகைப்படத்தை எடுத்து அனுப்புனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பாராட்டு ஈ சான்றிதழ் வாட்ஸ்அப் மூலியமாகவே அவங்களுக்கு ஈ சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டு இப்போ வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருக்கூடாது இல்லையா அந்த மரக்கன்று, அது நட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுக்கும் நம்ம கொண்டு போய் பண்ணுங்க. அன்னைக்கு இது பண்ணும்போது ரொம்ப
1: ஒரு நல்ல ஒரு செயல்பாடுங்கய்யா. நிச்சயமா புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட எத்தனை மரக்கன்றுகள் கொடுத்துருப்பீங்க?
2: அது 4500 மரக்கன்றுகள் அதெல்லாம் பண்ணுங்க. 10 நாட்களில் 10 நாள் 4500 மரக்கன்றுகள் கொடுத்து நெட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ் அமைச்சாங்க. அவங்களுக்கு சீ சான்றிதழ் வழங்கப்பட்டது அவங்களுக்கு.
1: வருங்காலங்களில் இதனுடைய
2: நிச்சயமா இது வந்து தொடர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் முன்னெடுப்பு அதிகமாக தான் போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த பணிகள் வந்து விட போறதுல ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பா தொடரும்.
1: இவ்வளவு செஞ்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா மேலும் உங்களுடைய கனவுகள் வந்து தொலைநோக்கு பார்வைகள் வந்து அதிகரிச்சுதான் போகும். அதனுடைய தொலைநோக்கு பார்வையில அதுவும் பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வந்து உங்களுடைய தொலைநோக்கு பார்வை எதை நோக்கி இருக்கு, உங்களுடைய பயணம் அடுத்த பயணம் எதுவாக இருக்கு?
2: நிச்சயமா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தருமபுரி மாவட்டம் வந்து ஒரு பசுமை நிறைந்த மாவட்டமா உருவாக்கணும். அது நிறைய பேர் சேவை மனப்பான்மை இயற்கை சார்ந்த பணிகளை வந்து நிறைய பேர் வந்து உள்ளே இணைக்கணும். இணைச்சி ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதைகள் என்ன பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா போர் போட்டால் தண்ணி இன்றைக்கி 1300 அடி 1400 அடி போச்சு. இந்த மாவட்டத்தை காப்பாற்றணும். நம்ம எல்லாருமே மக்கள் வந்து சொத்து சேர்த்தணும், பசங்களுக்கு என்ன இது என்னென்ன செய்யணும் பண்ணணும் தான் எண்ணம் தவறுது. அந்த பசங்க அடுத்த தலைமுறை எப்படி வாழணும் எப்படி வாழப்போகுதுன்ற எண்ணம் வந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த எண்ணமே இல்லை. அந்த மரத்தை விழிப்புணர்வுப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு மரக்கன்று நடணும். நாட்டுக்காக ஒரு மரம், வீட்டுக்காக ஒரு மரம், குறைந்தபட்சம் 2 மரக்கன்றுகள் நட்டு இயற்கை அதாவது பிளாஸ்டிக் முடிஞ்சளவு பிளாஸ்டிக் தவிர்த்து மஞ்சப்பையை எடுத்து அந்த விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்னென்னா எவ்வளோலாம் வந்து அந்த குப்பைகள் வந்து எரிச்சு என்னெல்லாம் அந்த இயற்கை வளங்களை நான் என்ன சொல்கிறது அடுத்து பாகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கப்படும். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் நம்ம எப்படி வாழ்ந்தாங்களோ இயற்கை சூழ்நிலையோடு எப்படி வாழ்ந்தாலும் இந்த சூழ்நிலையோட நம்மளுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையும் வாழணும். அதே தருமபுரி மாவட்டத்தில் அத்தனை ஏரிகளை வந்து பார்த்தோன்னா புனரமைப்பு செஞ்சு இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை வந்து மீட்டெடுத்து சுத்தீரியும் வந்து ஒரு மரக்கன்றுகள் நட்டு அது வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையை அந்த மாவட்டத்தை மாற்றணும்னு சொல்லி தான் நம்ம என்னோட தலையாய குறிக்கோளாக இருக்குது. அதை நோக்கி தான் ஆதி புனிசன் தொடர்ந்து பயணிக்குது என்று சொல்லி தான்
1: தருமபுரியை பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்ந்த எழில் கொஞ்சம் ஒரு தருமபுரியை மாற்றணும் ஒரு முன்னெடுப்பில் இருக்குங்க. எவ்வளோ ஒரு சிறந்த பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. நிறைய கண்டிப்பா இந்த செயல்பாடுகளுக்கு நிறைய விருதுகள் எல்லாம் வந்திருக்கும்.
2: நிச்சயமா நிச்சயமா.
1: அந்த மாதிரி என்ன விருதுகளா வாங்கியிருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் கையால சிறந்த நீர்நிலை பாதுகாப்பு விருது வந்து நம்ம சென்னையில வந்து பெற்றோங்க. அது ரொம்ப ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 15 பேருக்கு அந்த விருது கொடுத்தாங்க. நீர்நிலை சம்பந்தமா பணி செய்யக்கூடிய அவர்களை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 15 பேருக்கு கொடுக்கும்போது அதில் தருமபுரி மாவட்டம் சார்பாக வந்து ஆதிபுண்டசன் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரப்பரசனம். இது எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதே மாதிரி இங்கே மாவட்ட நிர்வாகத்தை மாவட்டாட்சியர் பொறுத்தவரைக்கும் சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொரு இப்போ 5 ஆகஸ்ட் நமக்கு விருது கொடுத்தாரு 10,000 மரக்கன்றுகள் நடத்துக்காக. 26 ஜனவரிக்கு விருது கொடுத்தாரு. ஒவ்வொரு ஏன்னா அவர் பணிகள் நான் என்னோடய ஆதிபுண்டசன் பணி அத்தனையுமே மாவட்டாட்சியருக்கு நேரடியாக அவரோட கண்காணிப்பில் தான் எல்லாமே நடக்கும். அவருக்கு எல்லா விஷயமும் அவருக்கு நம்ம தெரியும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை தொடர்பணி ஏதாச்சும் ஜஸ்ட் ஏதோ பேருக்காகவோ செயலுக்காகவோ நிகழ்வுக்காக அப்படி இல்லாமல் தொடர் பணியாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே தொடர்ந்து பயணிக்கிறதுனால வந்து அவர் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுனால அவருக்கு நேரடி பண்ணால் அது அந்த மாதிரி அந்த விருதுகள் நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோங்க.
1: கண்டிப்பாக அந்த விருதுகள் வந்து அந்த விருதுகள் உங்களை ஊக்கப்படுத்தி வருது.
2: அதுமெல்லாம் இப்போ கிரீன் சாம்பியன் 1 லாக் அவார்டும் நமக்கு தான் கிடைச்சது. 1 லட்சம் ரூபா கேஷ் அவார்டும் அது கிரீன் சாம்பியன் விருது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஏற்கனவே நம்மகிட்ட ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட மாதிரி வந்து ரத்த தான முகாம் வந்து இந்த ஆண்டு வந்து அதிகப்படியாக ரத்த தான முகாம் பண்ணதுக்காக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட வந்து கேட்ட அவட விருதும் நமக்கு வந்து கிடைச்சது. அது இந்த மாதிரி விருதுகளை நம்ம தொடர்ந்து பண்ணியிருக்கேன். பொதுமக்களும் நிறைய நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக நிறைய சமூகம் சார்ந்த இயற்கை சார்ந்த செயல்பாடுகளில் நிறைய சிறப்பாக செயலாயிட்டு வர உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்கய்யா.
2: நன்றி நன்றி நன்றி நன்றிங்கய்யா.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பி ஐ எஸ்

0: 9 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேற்று உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் என்று மதுரை கோகர்ணேஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு பண்ணி அனுப்பி வையுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடலையும் உங்கள் குரலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: இயற்கை நமக்கு சொந்தமானதல்ல, அடுத்த தலைமுறையிடமிருந்து நாம் கடனாக பெற்ற செல்வம். மரங்களை வளர்ப்போம், நீரை சேமிப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம் அப்படின்ற உறுதியோட, கண்டிப்பா இது எல்லாருக்கும் புரியும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், இயற்கையை காப்போம், உலகை பாதுகாப்போம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றார் இயற்கை ஆர்வலர் மற்றும் செயற்பாட்டாளர் பி ஆதிமூலம் அவர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் செல்வராஜ் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
3: மௌனத்தால் மனிதத்தை வெளிக்காட்ட முடியுமா? மௌனத்தால் மனிதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, 1000 கோடி வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்துவதும் கூட. மனிதம் என்பது மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் கருணைத்தன்மை. பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் பேசியும் கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. இல்லை, பல மணி நேரங்கள் அடுத்தவர் பேசியும் கூட அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு ஒருவரிடம் ஒருவர் சென்றார். குருவே, இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று யாருடன் பேசினாலும் சுமூகமான அன்பு வளரமாட்டேன் என்கிறது. சண்டைதான் மிஞ்சுகிறது. இதை தீர்க்க என்ன வழி? குரு சொன்னார், உன்னிடத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் அதை மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உளப்பூர்வமாக காது கொடுத்து கேள், பிரச்சனை வராது. 1 மாதம் கழித்து அந்த மனிதர் குருவிடம் வந்தார். குருவே, நீங்கள் சொன்னது பிரகாரம் முயற்சி செய்தேன். இப்போது நன்றாக இருக்கிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இப்போது புரிகிறது. குரு அவரிடம் சொன்னார், இது போதாது. இப்போது அவர்கள் சொல்லாததையும் புரிந்து கொள்ள

0: முயற்சி செய், வாழ்க்கை சொர்க்கமாகும். எல்லாரிடமும் பேசுகிறோம், எல்லாரும் நம்மிடம் பேசுகிறார்கள். பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து மதிப்பு கொடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். ஆனால் இதற்கும் மேலாக நமக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் எதுவும் கூறாமல் நம்மிடம் வந்து நின்றால், அவர்கள் சொல்லாத சொல்ல நினைக்கின்றவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். கவியரசு கூட ஒரு பாடலில் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று. மௌனம் மிகப்பெரிய மொழி. சொல்ல மறந்த சொற்களையும் சொல்லி நிற்கும் மொழி அது. மௌனத்தாலும் கூட மனிதத்தை வெளிக்காட்ட முடியும். மௌனத்தாலும் கூட மனிதத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: உற்சகமான காலை வணக்கம் நேயர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கெட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காட்சியில் வளம் வரும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும்

0: அவர் கோகர்ணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாளின் திருப்பெயர் ரத்தினாம்பிகை. காயாகி பின்னர் காம்பில் நில்லாமல் முற்றி விழும் கனிகளின் வரிசையில் சொல்லாகி பொருளாகி விளங்கும் எந்தன் அமுதே வாசிக்க தூண்டும் வாசகமே. ஆடவள் அரசே, பணிந்தேன் பாதமே, உன்னை கண்டே கழித்திட வேண்டும் எம்பொழுது. உன்னை அலங்கரிக்க ஆயிரம் பேர் இருக்க, என்றும் எங்கள் அழைப்பிலும் எங்கள் அரவணைப்பிலும் எங்களுக்கு அகம் குளிர வைப்பாயாக என்று பிறக்க வைக்கும் சிவனும், சிறக்க வைக்கும் சிவனும், துறக்க வைக்கும் சிவனும், மறக்க வைக்கும் சிவனும், மறையோனை நினைக்க வைக்கும் சிவனும் ஆகிய மகாதேவர் இங்கு கோகர்ணேஸ்வரராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ஆம், மதுரை ரத்தினாம்பிகை சமேத குமரலிங்க ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலை குறித்து மேலும் தெரிந்து கொள்வோம்.
1: ரிட்டையர்டு டெப்டி ரெஜிஸ்டர், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஏழியர் ஐ வாஸ் பிஎட் வைஸ் சான்சலர். ஸோ அங்கே ரிட்டையர் ஆகி எனக்கு 27 வருஷம் ஆச்சு. 1983 தொடர்பு உள்ள கோயில். ஒரு 10-15 வருஷமாக ரொம்ப தீவிரமாக வந்துட்டுருக்கேன். என்னை பொருளாளர் ஆக்குனாங்க. இப்போ தலைவராகிச்சு, நான் தலைவராக இருக்கேன். ஸோ நம்ம ஒரு கமிட்டி 9 பேர் இருக்காங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர், உதவி செயலாளர், அப்புறம் டைரக்டர்ஸில் 4 பேர் இருக்காங்க. பக்கத்தில் ஒரு அட்வொகேட் இருக்கார், மோகன். அவர் தான் எங்களுக்கு தான் அட்வைஸ். இந்த சந்தையில் உள்ளவங்களாம், இந்த கோயிலுக்கு வளர்ச்சி உள்ளவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. மதுரை வடக்கு பகுதியில் இந்த கிருஷ்ணாபுரம் காலனி ஆரம்பிச்சிருக்கிறது. கிருஷ்ணாபுரம் காலனி நெசவாளர் காலனி, அது 1966 தொடங்கப்பட்டது. பார்க்கு, ஸ்கூல் அதான் வச்சுக்கலாம், ஒழிய கோயிலுக்கு கிடையாது. இந்த முக்கில் தான் விநாயகர் கோயில் வந்துருக்கு. அந்த வீட்டுக்காரர் தான் வந்து 4 பேர் கேட்டு ஒரு விநாயகர் கோயில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் வளர்ந்துருச்சு, விநாயகர் கோயில் வந்துச்சு. அப்புறம் உள்ளுக பார்க்குள்ளே மூகாம்பி கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. இங்கே நம்ம சிவன் கோயில் வந்தாச்சு. அப்புறம் தீ வட்டாரத்தில் நிறைய கோயில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கோயிலெலாம் வளர்ந்த பிறகு மக்கள் இப்போ நிறைய பெருகிட்டாங்க. இந்த கோயிலை பற்றி சொல்கிறாருந்தா, இங்கே 4 மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்துட்டே இருக்குது. நிறைய மக்கள் வர்றாங்க. இங்கே சாமி சிவனை கும்பிட்டால் பல வேண்டுதல் நிறைவேற்றம் ஆகுது. கல்யாண ஆதரம் அவங்களுக்கு, குழந்தை உண்டாகிறதுக்கு, அப்புறம் பணம் செலவு, அந்த வளம் நிறைய வேணும்னு சொல்லி வேண்டுதல்லாம் நல்லா நடக்குது. நிறைய பேர் வராங்க. இந்த குலதெய்வமாகவே நிறைய பேர் நினச்சி வராங்க. சில சௌராஷ்டிராட்கள் இல்லைன்னா கூட, அதர் தேன் நான் சௌராஷ்டிராஸ், குலதெய்வமாக நினச்சி எல்லாரும் வந்து வழிபடுறாங்க. ஸோ இங்கே அந்த தலைவர் ஒருத்தர் ரெங்கசாமி சொன்னேன், 1974 ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. இப்போ கையில் அந்த புஸ்தகம் இல்லை. அது இந்த கோயில் வளர்ச்சி, என்னென்ன சாமி இருக்குங்க, என்னென்ன சுலோகம் படிக்கணும், என்னென்ன கீர்த்தனைகள் வாசிக்கணும், அதெல்லாம் இருக்குது அதில். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தான் ரொம்ப வளர்ச்சின்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா சாமிகளுக்கும் வெள்ளி கவசம் செஞ்சுருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. நம்ம வருஷம் முழுக்க நடக்கிற விசேஷங்கள்லாம், ஆணி திருமஞ்சனம், அண்ணாபிஷேகம், மகா சிவராத்திரி, பைரவர் ஜெயந்தி, ஸோ அதெல்லாம் நடக்குது. அப்பப்போ நம்ம வசூல் பண்ணுறோம். வசூல் பண்ணி அதுக்கான உண்டான செலவெல்லாம் பண்ணி மக்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்குறோம். அந்த சில கோயிலே நம்ம கொடுப்பாங்க, நாங்கள் அந்த மாதிரியும் தர்றதில்ல. மொத்தமாக வர்றவங்களுக்கு இப்போ பரிவட்டம் கொடுத்து அந்த மாதிரியாக பண்ணிவிடுவோம். அப்புறம் அன்றாடம் பூஜைகள், காலை மதியானம், காலையில் 8 மணிக்கு, 6 மணின்னு தொடங்கி 8 மணி பூஜை இருக்குது. அப்புறம் 12 மணி, அப்புறம் சாயங்காலம் 7:30-8 முடிச்சு 9:00 அடைச்சிருவாங்க. ஸோ எல்லா விசேஷத்துக்கும் அவங்கவுங்க பணம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமலே எங்கள் நாங்கள் ஒரு ஏதோ வச்சுருக்கோம் ஃபண்டு மாதிரி, அதிலிருந்து அப்பப்போ செலவு பண்ணிட்டு இருக்கோம். அருள்மிகு இரத்தினாம்பிகை சமேத குமரலிங்க ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் திருக்கோயில். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கோகர்ணேஸ்வரர் என்னன்னு கேட்கறாங்க. கோகர்ணேஸ் என்ன வரலாறுன்னா, அந்த காலத்துல இலங்கை அதிபர் சிவனுக்கு அடிமை, சிவன் தான் ரொம்ப வேண்டுதல் கும்பிடுவாரு. அந்த காலத்துல அந்த மலைக்கு மேலே போய் அந்த சிவன் மலையே தூக்குனதாக சொல்லுவாங்க. அவ்வளவு பயங்கரமான அவருடைய பாசத்தால, பக்தியினால சிவன் வந்து ஒரு லிங்கம் கொடுத்துறாரு, யாருக்கு, இலங்கை அதிபருக்கு. அதை வச்சு நீ கும்பிடுன்ட்டு அவர் அதை தோல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது வழி தாங்க முடியல. அப்ப அதனே நேரம் ஒருத்தர் சொல்லிடுறாங்க, நீ பிரதோஷம் ஆளுன்றவங்கன்னா இவருக்கு என்ன, அப்ப அவர் ஆத்துல குளிக்கணும், குளிக்கும்போது இந்த இதெல்லாம் என்ன கீழே வைக்கப்படாது, யாராவது வச்சுக்கணும் சொல்லி தேடும் போது ஒரு விநாயகர் வர்றாரு. அந்த விநாயகர்ட்ட இந்த சிவன் கொடுத்துடுறாரு இந்த சிலைய, சொல்லி கொடுக்குறாரு, ஐயா கீழே வச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டு வச்சுக்கணும், வர வரைக்கும் சொல்லிட்டு போறாரு. ஆனா அதுல ஒரு வில்லன் வந்திருக்காரு, யாருன்னா இந்திரன் வந்து இந்த இலங்கைக்கு இவர் கொண்டு போக கூடாது, இதை இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வச்சிடணும் சொல்லி பாலகன் இந்த விநாயகர்ட்ட சொல்லி வச்சுட்டா போடு. அதனால விநாயகர் வலிக்கு தாங்க முடியல, சொல்ல டக்குன்னு கீழே வச்சிடறாரு. உடனே சிவன் குளிச்சுட்டே இருக்கணும் தெரிஞ்சு ஓடி வந்துடுறாரு, என்னையா அப்படி பண்ணிட்டு கீழே வச்சுட்டீங்களே, இழுத்து பாக்குறேன், இழுத்து வரவே இல்லை, வச்சதை வச்சதுதான். அப்போ இழுக்கும்போதுதான் அந்த ரெண்டு கால் தூக்கும்போது ஒரு மாடு மாதிரி ஆச்சு, அந்த காது மாதிரி வந்துருச்சு. அதுதான் கோவன்ற மாடு.

0: திருவண்ணாமலை காதுது, அதான் கோகர்ணேஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க, அதான் அந்த பேர். ஸோ அப்போ இருந்து அந்த மாதிரி பேர் வச்சு நல்லா நடந்துட்டு இருக்கேன் அதில். அப்புறம் இந்த 1980 அப்புறம் தான் இங்கே முதல்ல பூதநாதர் சொல்லி இங்கே வேற வந்திருக்காங்க, அதை வச்சு இங்கே ஒரு சிவன் கோயில் கட்டணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஆசை. அப்புறம் ஒரு சும்மா சின்ன லிங்கத்தை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க பூஜை. அப்புறம் இந்த குந்தர் வெங்கட்ராமையர் சொல்லி அவர் இந்த கோயிலுக்கு அவர் தான் வளர்த்து விட்டுவர். அவர் இங்கேயும் பண்ணார், அங்கே முருகன் கோயிலும் மூகாமி கோயில் அதே அவர் தான் ஆரம்பித்தார். அப்புறம் இங்கே இந்தியன் பேங்க் இருக்கு வருங்க, அங்கே ஒரு அனுமார் கோயில் இருக்குது, அவர் அங்கே தான் ஆரம்பித்து அங்கே தான் பட்டராக இருந்தார். அவர் நல்லா 85-87 வருஷம் உயிரோடு இருந்தார், நல்லா கைங்கரியம் பண்ணார், தவறிட்டார். ஸோ அவருக்கு அப்புறம் தான் இவங்க எல்லோரும் அவர் இருக்கும்போதே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த கோயில் வேலைக்கு பட்டராக இருந்திருக்காங்க, புதாக இருந்திருக்காங்க, எல்லா விசேஷங்களும் கலந்துட்டு இருக்காங்க, மூணு கும்பாபிஷம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

சரி, என்னுடைய பேர் வந்து கே எல் பூர்ணாச்சாரி, கோயில் பொருளாளர், கோயில் பூசாரியாகவும் செயல்பட்டு இருக்கிறேன். இதுக்கு முந்தைய வந்து இந்த காலனி வந்து கிருஷ்ணாபுரம் காலனிலேருந்து நான் ஆரம்பத்திலிருந்து இருக்கேன். இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் வந்து பூதநாதர் கோயில் இருந்ததாக அதை வச்சு இந்த சிவன் கோயில் வந்து நம்ம வச்சிருக்கோம். அந்த சிவன் கோயிலிருந்து வளர்ந்து இப்போ வந்து நல்லபடியாக மூணு கும்பாபிஷம் முடிஞ்சிருக்கு, நல்லபடியாக நடந்திருக்கு. இப்போ வந்து கோயில் நல்லா வளர்ச்சியாக நல்லபடியாக இருக்குது. சிவன் ராத்திரி வந்து நம்ம காலையில் ரத்னாம்பிகை அம்மனுக்கும் சிவனுக்கும் சிவன் ராத்திரி அபிஷேகம் தசவிச அபிஷேகம் நடக்கும். அப்புறம் வந்து நாலு ஜாமம் பூஜை வந்து சாயந்தரம் வந்து 9 மணிக்கு சிவனுக்கு வந்து தசவித அபிஷேகம் நடக்கும். 2வது ஜபம் வந்து லிங்கோத்பவருக்கும் சிவனுக்கும் தசவித அபிஷேகம் நடக்கும். 3வது ஜபம் வந்து பைரவருக்கும் சிவனுக்கும் தசவித அபிஷேகம் நடக்கும். 4வது ஜபத்துக்கு அம்பாளுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் நடக்கும். சிறப்பாக நடத்தி முடிப்போம். நம்ம வந்து வைகாசி மாதம் முருகனுக்கு விசாகம் பால்குடம் வந்து காலனி பிரதட்சணம் பண்ணி அபிஷேகம் நடக்கும். அப்புறம் வந்து ஆரத்ரா விசேஷம் மார்கழி மாதம் திருவாதிரை ஆரத்ரா பூஜை விசேஷமாக நடக்கும். பைரவர் ஜெயந்தி கார்த்திகை மாதம் விசேஷமாக நடக்கும். சனீஸ்வரம் சனி பெயர்ச்சி நடக்கும்போது சனி பெயர்ச்சி சம்பந்தமாக விழா சனி பெயர்ச்சி விழா நடக்கும். அப்புறம் வந்து ராகு கேதுக்கும் அதனுடைய இதுக்கும் பெயர்ச்சிக்கும் அபிஷேகம் பூஜை நடக்கும். பொறுப்பேச்சு விசேஷம் இருக்கும். நம்ம வந்து நவராத்திரி 10 நாளும் நவராத்திரி விசேஷமாக கொண்டாடுறோம். மார்கழி மாதம் திருப்பள்ளி இடிச்சி பூஜையும் சிவனுக்கும் மகாலட்சுமி பெருமாளுக்குனாலே பாசுரமோடு 30 நாளும் பூஜை நடக்கும். விசேஷமாக இருக்கும் ஆணி திருமஞ்சனம். அந்த ஆணி திருமஞ்சனத்தில் நம்

கோயிலுக்குற சிவகாமி நடராஜருக்கு ஒரு விழா திருவிழா மாதிரி நம்ம கோயிலில் வந்து திருக்கல்யாணம் வைபவம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. இது மெயினாக நம்ம கோயிலுடைய மெயின் இது சிவகாமி நடராஜர் திருமணம்.

என்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன், எங்களும் தருள்வதை நீயே. தோடுடை சேவியன் விடையேறி துன்மதிசூ

செய்த பிரம்மபுரமேவிய பெம்மாண்டிவனன்றோ சுற்றுணை வேதியன் சோதிவனவன் ஒற்றுணை திருத்தடி பொருந்தாத் கைத்தொழல் கற்றுணை பூட்டியோர் கடலினும் பாத்தினும் நற்றுணை ஆவதும் நமச்சிவாய.

0: பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி சிவம்தான். சிவா என்றால் எது இல்லையோ அது அதுவாகவே எல்லாவற்றிற்கும் ஆதாரம். அகமும் புறமும் சிவன் நிறைந்திருக்க பயம் என்பது நம்மை விட்டு எப்பொழுதும் விலகியே இருக்கும். ஓம் நம சிவாய என்ற மந்திரம் உச்சரிக்கப்படும் இடத்திலெல்லாம் அமைதியும் அருளும் ஒருங்கே நிலைத்திருக்கும். ஆதியோகி சிவனும் மனித விழிப்புணர்வை உயர்த்துவதற்கான அறிதல் மற்றும் முக்திக்கான வழியை அளிப்பவர். எல்லைகளற்ற பேரண்டத்தின் இருதயமே சிவன். அதுவே தொடக்கமும் முடிவும் ஆகும். எல்லைகளற்ற தொடக்கமும் முடிவும் அற்ற ஆதி சிவன் ஆனவன் இங்கு கோகர்ணேஸ்வரராக அருள் வாய்த்துக் கொண்டிருக்கிறார். நேரம் கிடைக்கும் பொழுது வாழ்வில் நாமும் ஒரு முறை ஏனும் சென்று தரிசிக்கலாம். இன்று நாம் தரிசித்த ஆலயம் அருள்மிகு ரத்தினாம்பிகை சமேத குமரலிங்க ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: பத்து மணி 23 நிமிடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
9: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
10: காலை வணக்கம் பண்பலைக்கு, என் பெயர் வெற்றி செல்வன், நவதாசமிட்டிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் தென்மேற்கு பருவ காலப்பாடத்திலிருந்து ஏண்டி கள்ளச்சி. பாடல் ஒளிபரப்பவும்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-27 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
6: நேயர்களின் கவனத்திற்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இன்று முற்பகல் 11 மணிக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடம் தொடர்புடைய கிராம ஊராட்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். எனவே இம்முகாமில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
9: வணக்கம், சேலம் மாவட்டம் அழகாபுரத்திலிருந்து ரோஷினி பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாடல் உயிரோடு உயிராக படத்திலிருந்து பூக்கெல்லாம் சிறகு முளைத்தது எந்தன் தோட்டத்தில்.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வீட்டில் எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம்பருவத்தில் வானொலி என்பது எங்கள் குடும்பத்தில் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 மணிக்கு சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்கத் தொடங்கினேன்.
1: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
0: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுல வந்து பேச்சு திறமை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது போல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருப்பேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம் நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
1: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
0: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோல வந்து ஒரு நாடகத்துல முதல் தடவையா நடிக்கிறோம், அது என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலயே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்ப இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாகனம் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டது உண்டு. ஆனா அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதுல போய் தான் நான் ஆர்மியில ஜாயின் பண்ணேன்.
1: இப்ப ஆர்மி அப்படிங்கறதுனால கண்டிப்பா வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதா இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில இருந்த காலகட்டங்கள்ல வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன வந்து ட்ரைனிங் முடிச்சு எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் போர்டர்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல, எதிரி முகாம்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேரா கண்ணுக்கு எதிரா தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்க வந்து எப்பவுமே ஃபயரிங் நடந்துட்டு இருக்கும், கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம்ல இருக்கும். டியூட்டியை முடிச்சு கழிச்சு போய்

0: ஆர்கேஜி நெய்
1: நெர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நீங்கள் கேட்டவை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: வானொலி அப்படிங்கறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
4: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும் போது

0: நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டு பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்ல போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாயமடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமா இருந்தது.
0: ஆமா. எப்பவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருந்தனோ, எப்பவெல்லாம் நான் களைப்பா இருந்தனோ, எப்பவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்ப வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டர்ல இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6:45 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தம்முடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்ப இன்டர்நெட் வந்ததோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனா இப்ப நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு இருக்கேன். தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும், இதுல ராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலையும் சேர்றதுக்கு அதிகாரியா போறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சிருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். இவங்களை வந்து கம்பல்சரியா நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலும் மாலையிலும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லா கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்க அவங்களை வந்து நோட் புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமா இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு ராணுவத்துல அதிகாரிகளா இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும், மலைப்பகுதிகளாகட்டும், கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிற என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கடந்து 100வது ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம்.

0: வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
1: சுருக்கமா சொன்னா, வானொலிய மீடியாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோவுக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரிஸ், நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனா அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமா இருக்கு. வானொலி மட்டும்தான், நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடா வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 என்ன 200 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
0: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சுல இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு செவிச்சுவையாம் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா,

மீன் முட்டை தோசை. இதை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு முதல்ல எடுத்து வச்சுக்கலாமா? மீன் 150 கிராம், உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் 1, மிளகுதூள் கொஞ்சம், முட்டை 4, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இப்ப என்னென்ன பொருள்னு எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, அடுத்தது இதை எப்படி செய்யலான்னு கேட்கலாமா? முதல்ல மீன் நல்லா வேக வச்சு, மீன் வெந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற முள்ளெல்லாம் நீக்கிட்டு மீனை எடுத்து வச்சுக்கலாம்.

0: அடுத்தது உருளைக்கிழங்க நல்லா துருவி தண்ணீர்ல அலசி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல முட்டைகளை எல்லாத்தையும் உடச்சி ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், வேக வச்சிருக்கிற மீன், உருளைக்கிழங்கு, அது கூட மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கிடணும். இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னா, அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு, தோசைக்கல் நல்லா சூடேறியதும் அதில் எண்ணெயை ஊற்றி தோசையாக ஊற்றி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்திலே எளிமையான அதுவும் சுவையான மீன் முட்டை தோசை ரெடிங்க. அவ்வளோதாங்க, இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும், ஒமேகா 3 சக்தி கிடைக்கும், மூளை வளர்ச்சிக்கும் நல்லது. என்ன நேயர்களே, இந்த எளிமையான மீன் முட்டை தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த எளிமையான மீன் முட்டை தோசை ரெசிபியோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி.
3: நமது பூமி நமது கைகளில், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.
4: மனிதர்கள் வசிப்பதற்கு மட்டுமல்ல, இப்பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வசிப்பதற்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்தே சுற்றுச்சூழல் பாதிப்பானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று பல்வேறு உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மாறிவரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. தொழில் புரட்சி மட்டுமல்ல, மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகள் கூட இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தானதாக மாறி வருகிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தில்

இயற்கை கோள்களின் சிதறல்கள் என நம்மை சுற்றியிருக்கும் சூழல் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலே. அதுவே உலகத்தின் உயிர் நாடி, உயிர் மூச்சு. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம். பொதுமக்களிடம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாட்டு சபையால் ஒவ்வொரு வருடமும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை, ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருள் சிக்கனம் என்பது தனி நபர் சேமிப்புக்கான வழிமுறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் மிக முக்கியமான தேவையாக இன்று மாறியுள்ளது. வாகனங்களை முறையாக பராமரிப்பது, டயர்களின் காற்றழுத்தத்தை சீராக பராமரிப்பது, தற்போது மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் மாற்று எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பொது போக்குவரத்து அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துவது மற்றும் ஒரே பகுதிக்கு செல்வோர் வாகனங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எரிபொருளை சிக்கனப்படுத்த உதவும். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீராகும். பூமி பரப்பில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நாம் பயன்படுத்துவதற்கு உகந்த நன்னீரின் அளவு வெறும் 1% மட்டுமே. பெருகி வரும் மக்கள் தொகை, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இந்த நன்னீர் ஆதாரம் வேகமாக குறுகி வருகிறது. எனவே தண்ணீர் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை முறையாக நிறுவி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்கால வறட்சியை எதிர்கொள்ள நமக்கு உதவும் சிறந்த கேடயமாகும். தண்ணீர் என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு பொருள் அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய இயற்கை சொத்து. நீரை சேமிப்போம், நிலத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒரு சமயம் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட, உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மண்ணதாயா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்கச் செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு அளிப்பது ஆரோக்கியமான மண் என்றால் சற்றும் மிகையில்லை. மண்ணை வளப்படுத்துவது பயிர்கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தான். ஆனால் இன்று மண்ணிலிருந்து அதிக மகசூல் பெறும் எண்ணத்தில் மண்ணிற்கு தேவையில்லாத உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இடப்பட்டு மண் தன்னுடைய தன்மையை இழந்து வருகிறது. ஆரோக்கியமான மண் வளத்தை பெற மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நண்டுகளும் அவசியம். ஆனால் இவைகள் அனைத்தும் இன்று வேளாண் விளைநிலங்களில் அருகி வருகின்றன. அதிக மகசூல் பெற பயிர்களை பற்றி கவலை கொள்ளும் நாம் மண் வளத்தை பற்றி கவலை கொள்வதில்லை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். மகசூல் பெற மண் வளம் அவசியம். உலகம் முழுவதும் மண்வளம் குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள், குவளைகள், உறிஞ்சி குழல்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இன்று உலகளவில் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இவை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டாலும் இவை ஏற்படுத்தும் பேராபத்துகள் அளவிட முடியாதவை. நெகிழிகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இவை நிலப்பரப்பில் குப்பையாக குவிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கின்றன. மழை நீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்து வறட்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வடிகால்களில் இந்த நெகிழிப்பைகள்,
அடைத்துக் கொள்வதால் மழைக்காலங்களில் செயற்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நோய் தொற்றுகள் பரவ காரணமாகின்றன. நாம் தூக்கி எறியும் நெகிழிகள் ஆறுகள் வழியாக இறுதியாக கடலில் கலக்கின்றன. கடலில் மிதக்கும் நெகிழிகளை உணவென்று தவறாக நினைத்து திமிங்கலங்கள், ஆமைகள், மீன்கள் மற்றும் பறவைகள் உட்கொள்கின்றன. இதனால்

0: அவற்றின் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. நெகிழிகள் சூரிய ஒளி மற்றும் காற்றின் காரணமாக சிதைவடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறுகின்றன. இவை நாம் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உண்ணும் கடல் உணவுகள் மூலம் நமது உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பூமி பந்தை காக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு பலமான உலகை விட்டு செல்லவும் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் இன்றைய அவசர தேவையாகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறையாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நாம் மொபைல் போன்கள், கணினிகள், தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இவை பழுதடைந்த பின்னரோ அல்லது புதிய மாடல்கள் வந்த பின்னரோ இவை மின்னணு கழிவுகளாக உருமாறுகின்றன. இன்று உலகை அச்சுறுத்தும் முக்கிய சுற்றுச்சூழல் அபாயங்களில் இதுவும் ஒன்று. மின்னணு கழிவுகளில் காரியம், பாதரசம், காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் உள்ளன. இவை முறையாக பிரிக்கப்படாமல் மண்ணில் கலக்கும் போது நிலத்தடி நீருடன் கலந்து நீர் ஆதாரங்களை முழுமையாக மாசுபடுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் மனித உடலில் சுவாசம் மற்றும் தோல் வழியாக உட்செல்லும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மரபணு மாற்றங்கள் போன்ற மிக தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. முற்றிலும் பயன்படுத்த முடியாத சாதனங்களை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்க வேண்டும். மக்களிடையே மின்னணு கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது வெறும் ஒரு நாள் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல, அது நாம் வாழும் பூமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் நாளாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும் என்ற உண்மையை உணர்ந்து தூய்மையான மற்றும் பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு கையில் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். எரிபொருள் சிக்கனம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொறுப்பாகும். நமது சிறிய கவனமும் பழக்க வழக்க மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் வருங்கால தலைமுறைக்கு மாசற்ற தூய்மையான பூமியை பரிசளிக்க உதவும்.
1: நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் M. கார்த்திகா ராஜா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
4: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
14: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:27. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா வளம்பரப்போகுது. நிகழ்ச்சியில பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0-43-42-24-40-30, மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள்லையும், மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31, மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்களை அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் போவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நேற்று நேரம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமாக வளம்பர போகுது. நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய பெண் தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கங்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா, நலமா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்குங்கம்மா. நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: அனைவரும் நலமா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்ப சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. உங்களோடய அப்படியே இனிப்பு குடிச்சிட்டாங்கம்மா.
0: அப்படிங்களா, என்ன ஸ்பெஷலா சமைக்கிறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு ஸ்பெஷல் இல்லைங்கம்மா, வெள்ளி சனி கிடையாதுங்கம்மா, ஞாயிறு தாங்கம்மா.
0: நம்ம என்ன
1: பருப்பு வந்துட்டு இருக்குங்கம்மா.
0: அதான் நாம என்ன செஞ்சாலுமே அது ஸ்பெஷல் தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்ப சாம்பாரும் ஸ்பெஷல் தானே?
1: சாம்பார்னாலும் ஸ்பெஷல் தான், சிக்கன் மட்டன்னாலும் ஸ்பெஷல் தான், பெண்கள்னாவே ஸ்பெஷல் தாங்கம்மா.
0: கண்டிப்பா. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் நினைவில் நாம் நித்யா, பாடல் ரோஜாவை தாளாட்டும் தென்றல். இந்த அற்புதமான பாடல் அனைவருக்காகவும்மா.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிமா.

0: பதினோரு மணி 40 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம கூட பேசக்கூடிய பெண் தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அருள் ஜோதி.
0: சொல்லுங்க அருள் ஜோதி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நலமா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
1: நாங்கள அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம்.
0: ஓ, வெக்கேஷன் மாதிரி இப்ப அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
1: சும்மா வந்தோம், நாங்க பக்கம்தான்.
0: அப்படிங்களா? ஓ, பசங்கெல்லாம் ஸ்கூல் போனதும் நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க, கரெக்டா? அம்மா அப்பா என்ன ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்துருக்காங்க?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: ஆனந்தம் படத்துல இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
6: பதினோரு மணி 47 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவே ரொம்ப வளம் வந்துட்டு நம்ம கூட அடுத்ததா பேசக்கூடிய தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கங்க.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
6: சொல்லுங்க நிஷாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
7: வீடு துடைச்சிட்டு இருக்கிறேங்க.
6: ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால வீடு துடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? சரி சொல்லுங்க நிஷாமா, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
7: வருஷமெல்லாம் வசந்தங்க படம், எங்கே அந்த வெண்ணிலா, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
6: நன்றிமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நன்றி.

0: ரிசல்ட் வந்த உடனே ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நேற்று நேரம் பார்த்தீங்கன்னா 11:55 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையூர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை யார் எங்கிருந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நான் நலமா இருக்கேம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க கலைச்செல்விமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அந்த பாடத்துல இருந்து
0: கண்டிப்பா. நன்றிமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.

ஒழித்த இந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவியர் விருப்பமா வளம் வந்தது. ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் களம் என்று சேற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலைகுழி ஊர் சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசை, அதைத் தொடர்ந்து சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். பிற்பகல் 2 விவசாய அரங்கம், இன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு, செங்கல்பட்டு பையம்பட்டி ஆர் அஜித்குமார் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம். இன்று பொருளாதார படையில் பன்முக திறம், பங்கேற்கிறார் முனைவர் சா கண்ணதாசன் அவர்கள். 3 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்பி வையுங்க. 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், மாலை 6 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள்.

ஆறு நாற்பதற்கு வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 வயல்வெளி. இன்று ஏற்றுமதிக்கேற்ற மா ரகங்கள். பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜான்சிராணி அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்று சொல்லோடு விளையாடு. 8:30 திரைசை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர்.

9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். இன்று பண்பலையில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: sustainable growth. He highlighted the numerous government initiatives over the last decade that have expanded green cover and increased the population of several animal species. Russian President Vladimir Putin has hailed Moscow's strategic partnership with New Delhi and asserted that Western attempts to force India into scaling back its cooperation with Russia are futile and damaging to global stability. In an interaction with heads of leading global news agencies, Putin lauded India's economic growth and its independent foreign policy and said Russia is determined to expand its economic engagement with the country. India will take on arch-rivals Pakistan in the semi-final of the men's Under-18 Asia Cup hockey tournament at Kakamigahara Hockey Stadium in Japan today. The match will start at 3:30 p.m. IST. And with that, we end this news bulletin.
1: உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:10.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சிற்றூரில் சிறுபொழுது.
9: சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு சிற்றூருக்கு போய் அந்த ஊர்னுடைய சிறப்புகள், அங்க என்ன மாதிரியான விழாக்கள், எந்த மாதிரியான தொழில்கள் செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி அந்த ஊருக்கே போய் நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு அழகான சிற்றூருக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேங்க. இந்த ஊரு எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்துல இருக்குங்க. இந்த ஊருக்கு போச்சம்பள்ளியிலிருந்தும் போகலாம், காவேரிப்பட்டினத்திலிருந்தும் போகலாம். அந்த ஊரு என்ன ஊரு அப்படின்னு கேக்குறீங்களா? இதுதாங்க பாலே குழி அப்படிங்கிற ஊரு. சுற்றிலும் மலைப்பகுதி நிறைந்த ஒரு சிற்றூர், நடுவுல சமவெளியா இருக்கு. அங்க தான் இந்த ஊரு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊர்னுடைய சிறப்புகளை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த பிரியா என்கிற அம்மாவை நாம் சந்திக்கையில்,
10: என் பெயர் பிரியா, எங்க வீட்டுக்கார பெயர் விநாயகம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எங்க ஊருக்கு வந்து 24 கிலோமீட்டர் இருக்கும். எங்க ஊருக்கு வரணும்னா காவேரிப்பட்டினம் வழியாகவும் வரலாம், போச்சம்பள்ளி வழியாகவும் வரலாம். எங்க ஊருக்கு வரவழியில் பாத்தீங்களா பெரிய பெரிய மரங்கள் மலைகள்லாம் இருக்கும். எங்க ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்களா ஒரு பழமையான ஆலமரம் அரச மரம் இருக்கும். எங்கள் ஊர் வந்து ஒரு 7 ஊர் சேர்ந்தது தான் எங்கள் கிராமம் பாலைகுழின்ற ஒரு கிராமம். எங்கள் ஊருக்கு வந்து கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா எருமாமட்டின்ற ஒரு கிராமம் இருக்குது, மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்னூர் கிராமம் இருக்குது, தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா செலசனாமட்டி ஒரு கிராமம் இருக்குது, வடக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எங்கள் ஊரில் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமலை கோயில்னு அங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வருவாங்க. எங்கள் ஊரில் வந்து பழமையான விவசாயம்னா வாழை மரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக விவசாயமாக இருக்குது. அதனால தான் எங்கள் ஊருக்கு வந்து வாழகுழின்ற பேர் வந்தது. இப்போ வந்து அது கொஞ்சம் காலப்போக்கில் வந்து அந்த ஊர் வந்து பாலேகுழின் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டாங்க.
11: எங்கள் ஊர் பாலேகுழி பஞ்சாயத்து, 7 ஊர் சேர்ந்தது தான் பாலேகுழி பஞ்சாயத்து. என்னென்ன ஊர்னா எருமான்பட்டி, குட்டூர், பட்னூர், கொட்டாவூர், செலசனாம்பட்டி, சீதாக்குடை, தோப்பூர், இந்த 7 ஊரும் சேர்ந்தது தான் பாலேகுழி பஞ்சாயத்து. எங்கள் இந்த 7 ஊருக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதியும் இந்த பாலேகுழி பஞ்சாயத்தில் உள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஊர் தான் பாலேகுழி கிராமம்.
9: ஒரு கிராம பகுதி அப்படின்னாவே பசுமை நிறைந்த பகுதியாக தான் இருக்கும். நகரப்புறம் மாதிரி ஆரவாரம் இல்லாமல் அமைதியான ஊராக தானே இருக்கும். அந்த வகையில் இந்த ஊரினுடைய சிறப்புகளை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக

0: இந்த ஊரைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில்,
1: வணக்கம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பச்சை பசேல்னு பச்சை போர்வை போத்தது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் ஊரை சுற்றியும் மாந்தோப்பும் தென்னந்தோப்பு மற்றும் மல்லிகைப்பூ தோட்டம் அதிகமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மல்லிகைப்பூ தோட்டமாகவே தான் இருக்கும். அதனால் பச்சை பசேல்னு தான் இருக்கும். எங்கள் ஊரோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கு விளையக்கூடிய சீத்தாப்பழம் மற்றும் சுண்டைக்காய் தாங்க. எங்கள் ஊர் பெரியமலை காடு மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் அதிக அளவில் சீத்தா மரங்கள் இருக்கிறதுனால அதன் மூலம் சீத்தாப்பழம் கிடைக்குதுங்க. எங்கள் ஊர் பெரியமலை பார்த்தீங்கன்னா பனிலிங்கம் மாதிரி இருக்கும். அமர்நாத்தில் இருக்கிற பனிலிங்கம் மாதிரி இருக்கும். அந்த மலை சுற்று வட்டாரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து பார்த்தா கூட மலை வந்து பளிச்சுன்னு தெரியுங்க. இந்த மலை சுமார் 3500 அடி உயரம் உடையதுங்க. இங்குள்ள பெருமாள் கோயில் பல பேரோட குலதெய்வமாகிறதுனால அவங்களுடைய வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்ற இடமாகவும் இங்கு அமைந்துள்ளது. குழந்தைங்களுக்கு முடியறுக்குதல், காது குத்துதல், மொட்டை அடித்தல் போன்றவை நடைபெறுகிறது. சனிக்கிழமை மற்றும் மாதத்தின் முதல் நாட்களிலும் தமிழ் மாதத்தோட முதல் நாட்களிலும் கூட்டம் வந்து அதிகமாக வருங்க. முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் வர 5 சனிக்கிழமையும் ரொம்ப திருவிழா போல் இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். பெரியமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அனுமன் கோயிலுக்கு எதிரே உள்ள சுனையில் நீர் வற்றாமல் வந்து கொண்டிருக்கிறது. அது தற்போது குளம் மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குளம் முன்பொரு காலத்தில் கால்நடைகளின் குடிநீர் ஆதாரமாக விளங்கியது. ஒரு நாள் அது பனிக்கட்டி போல் உறைந்து விட்டது. அப்பொழுது அங்கிருந்த பரசுராம சித்தர் என்பவர் 48 நாட்கள் விரதம் தவமிருந்து அந்த நீரை திரும்பவும் பனிக்கட்டியிலிருந்து மாற்றி குடிநீர் ஆதாரமாக உருவாக்கினார். மேலும் சுற்று வட்டாரத்தில் இருந்த கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்து வந்தார். பாலைகுழி அடுத்துள்ள கோரம்பட்டி சுற்றியுள்ள கிராமங்களில் கால்நடைகளுக்கு நோய்கள் உருவாகி தீர்க்க முடியாததாக இருந்தது. அப்பொழுது இவர் அங்கு சென்று அந்த கால்நடைகளின் நோய்களை தீர்த்தார். இதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் இவர் மீது அன்பு கொண்டு இங்கேயே தங்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கே தங்கியிருந்து மக்களுக்கு அருள் பாலித்து வந்தார். பாலைகுழி ஊர் மக்கள் அவரிடம் சென்று இந்த ஊருக்கும் வந்து இருக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது அவர் அங்கே அருக்கும் அந்த வற்றாத நீரை பயன்படுத்தி நோய்களை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். மேலும் குரம்பட்டி அருகே உள்ள அலரிப்பள்ளம் என்ற இடம் அவருக்கு ரொம்ப பிடித்த இடமாக இருந்தது. அந்த இடத்திலே தான் ஜீவசமாதியாக விரும்புவதாக கூறி அங்கே அவ்வாறே ஜீவசமாதியானார். இந்த இடத்தில் தற்போது சிவனடியார்கள் பல ஊர்களிலிருந்து, முக்கியமாக திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் வந்து அவரை வணங்கி செல்கின்றனர். மேலும் பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்களில் நாள் முழுவதும் இருந்து பாடல்கள் மூலம் அவரை வழிபாடு செய்கின்றனர். இந்த நடுத்தீர்த்தத்தை தாண்டி மலை உச்சிக்கு செல்லும் பாதை கரடுமுரடாக இருக்கும். ஒற்றையடி பாதையாக கொஞ்சம் செங்குத்தாகவும் அமைந்திருக்கும். படிக்கட்டுகளும் இருக்காது. பாறை பகுதி வழியாக செல்ல வேண்டியதாக இருக்கும். மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ராதையுடன் கூடிய கோயில் அமைந்துள்ளது. மலை உச்சியிலிருந்து பார்த்தா கிருஷ்ணகிரி டேமு, இந்த பக்கம் பாரூர் பெரிய ஏரி, கோச்சம்பள்ளி பக்கம் இருக்கிற ஏரி, இதெல்லாமே நல்லா பார்க்க முடியுங்க. மலையோட ஒரு பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கு மழை நீர் மூலமாக கிடைக்கிற நீரை வச்சு சுனைகளில் வச்சுட்டு அதிலிருந்து நீரை எடுத்து பயன்படுத்தி விவசாயம் செய்கிறாங்க. மேகமூட்டம் இல்லாத தெளிவான நாட்களில் இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தாலே இந்த மலை மட்டும் தனிப்பட்ட முறையில் நல்ல தெளிவாக தெரியுங்க. இந்த பெரிய மலைக்கு பக்கத்திலே சித்தர் ஒருவரோட ஜீவசமாதி அமைந்திருக்குதுங்க. இந்த பெரியமலை கோயிலுக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும், காவேரிப்பட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும், போச்சமலையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இயற்கை விரும்பிகள் ஒரு முறை எங்கள் ஊருக்கு வந்து பார்த்துட்டு போங்க. அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க. நன்றி.
0: இந்த ஊருக்கு நாம் போனாவே பூவினுடைய வாசம் கமகமகம என்று மணக்க வைக்கிறது. மேலும் இந்த

0: அவனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஊரைச் சேர்ந்த வெண்ணிலா என்கிற அம்மாவை நாம் சந்திக்கையில்,
1: என் பெயர் வெண்ணிலா, எங்கள் ஊரில் வந்து முல்லைப்பூ வந்து அதிகமாக இருக்குது. முல்லைப்பூ தோட்டம் தான் எங்கள் ஊரில் அதிக ஃபேமஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஆனால் பூ அறுக்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் போக போக கற்றுக்கிட்டேன். அந்த என்னுடைய ஆர்வம் எனக்கு அதிகரிச்சிச்சு. எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை நேசிக்கணும். அந்த லவ் ஃபீலிங், அந்த நேசிப்பதனால தான் அந்த தொழில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அதை நல்லா அன்போடு நேசிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சால் நம்ம எல்லாமே சக்ஸஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் எனக்கு முல்லைப்பூவும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊருக்கு வந்ததுனால முல்லைப்பூ இருக்கிறதே கற்றுக்கிட்டேன். என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா எங்கள் மாமியார் தான். விவசாயம் வந்து அவங்க அதிகமாக நேசிப்பாங்க. நான் கூட கொஞ்ச நேரம் வந்து தாமதப்படுத்தினாலும் எங்கள் மாமியார் வந்து ஈவினிங் வரையும் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப விவசாயத்தையே ரொம்ப பிடிச்சிது. இது முல்லைப்பூவுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுவோம். வருஷம் முல்லைப்பூ அறுப்போம். மல்லிப்பூ அந்த மாதிரி கிடையாது. மல்லிப்பூ நம்ம ஒரு முறை அறுத்துட்டு மறுமுறை கட் பண்ணி விட்டு அதை வந்து ரெடி பண்ணால் மட்டும்தான் பூ அறுக்க முடியும். ஆனால் முல்லைப்பூ அப்படி கிடையாது. ஒரு முறை ரெடி பண்ணிட்டீங்கன்னா வருஷம் முள்ளும் பூ அறுக்கும். ஆனால் இடையில் வந்து அதுக்கு தான் அந்த பூச்சி மருந்து அந்த மாதிரி அடித்தோம்னா பூ இருக்கும். எங்கள் ஊர் பாலைகுளியில் பெரியமலைன்னு சொல்லிட்டு ஃபேமஸான பெருமாள் கோயில் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப நிறையவே வைக்கும். குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில். எந்த ஒரு விளைச்சல் போட்டாலுமே வந்து அது அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அது அதிகமாக சாப்பிட்றோம். இருந்தாலும் நாங்கள் எதுவும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டோம். மயில் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இப்போ சுற்று வட்டாரத்தில் கோயிலும் அதிகமாக இருக்குது. அதே போல் மரம் செடிகளும் வந்து பசுமையாக இயற்கையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பயிருன்னு எடுத்துக்கிட்டால் அப்புறம் அவரை இந்த மாதிரி தலைக்கொட்டை இந்த மாதிரி போடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லா மக்களுமே வந்து சிறப்பாக இருப்பாங்க. எங்கள் ஊரில் பெரியமலை கோயில் வந்து சிறப்பாக இருக்கும். மலை மேலே இருந்து போய் பார்த்தா எங்கள் ஊர் வந்து இயற்கை சூழ்ந்த இடமாக நல்லா பச்சை பசுமையாக சிறப்பாக இருக்கும். தென்னந்தோப்பு, மாங்காய் மரம், வாழை மரம் இந்த மாதிரி நிறைய தோப்புகள் கொண்டு சிறப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அடுத்தது இன்னொரு சிறப்பு என்னென்னா எருதுவிடும் திருவிழா எங்கள் ஊரில் சிறப்பாக நடக்கும். அதை வந்து பெண்கள் நாங்கள் வந்து ரசித்து போய் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இயற்கை வளம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இலவசமாக செடி வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை வந்து வச்சு விடுங்கம்மா, நம்ம ஊருக்கு நல்லா இயற்கை வளம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செடி கொண்டு வந்து கொடுத்தா அப்படி அதை வந்து நாங்கள் கரையோரமெல்லாம் வச்சு நாங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றி இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்குது. அதிலேருந்து எங்களுக்கு வந்து இயற்கையான காற்று வந்து எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்கு. அந்த செடிகள் இருப்பதனால எங்களுக்கு வந்து இயற்கையான காற்று வர்றதுனால எங்களால் அது உணர முடியுது. இந்த மாதிரி அனைவரும் வந்து செடி வளர்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எருது விடும் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு அந்த திருவிழா வந்து நடத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் அருமையாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் செய்கிறத விட எங்கள் ஊரில் மிக சிறப்பாக செய்வாங்க. அப்போ அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு போனால் ஈவினிங் 3 மணிக்கு தான் வருவோம். எல்லா வில்லேஜிலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எருது விடும் திருவிழாவே ரொம்ப சிறப்பாக பார்ப்பாங்க. நாங்களும் ஆர்வத்துடன் போய் அதை பார்ப்போம். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எருது விடும் திருவிழா. பிரேஸ்தெல்லாம் கொடுப்பாங்க. மிக அருமையாக நடத்துவாங்க எங்கள் ஊரில். அது ஒரு மிக சிறப்பான பழங்காலத்து ஒரு திருவிழாவாக எங்கள் ஊரில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பெரியமலைன்னு சொல்லிட்டு மிக உயரமான ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதி சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் நிறைந்த ஒரு அடர்ந்த ஒரு இயற்கை சூழல் நிலந்த ஒரு காடாக இருக்குது. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா குரங்கு, மயில் இந்த மாதிரி அதிக விலங்குகளும் இருக்கும். மயில் சத்தம் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் மலைவெளி பஞ்சாயத்தில் வந்து அதிகமான வசதிகள் வந்து பஞ்சாயத்து மூலமா செஞ்சு கொடுத்துருக்காங்க.

0: இந்த பாலே குழியில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த சரஸ்வதி என்கிற அம்மாவை நாம் சந்திக்கையில்,
1: என் பேர் வந்து சரஸ்வதி, எங்க வீட்டுக்காரர் பேர் திருமூர்த்தி. நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலைகுழி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் உள்ள வசதிகளை பற்றி பேசுகிறேன். எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் இருக்குது, ஊருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஹைஸ்கூல் இருக்குது, அப்புறமா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அப்போலாம் போஸ்ட் ஆஃபீஸில் மூலிமா தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து பொண்ணு வந்ததுனால போஸ்ட் ஆஃபீஸ் எதுவும் இதுன்றதில்ல. இருந்தாலும் வயசில் மூத்தவங்களாம் போய் ஓய்வூதியங்களும் அங்கே எடுத்துக்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அங்கே வந்து மாசமாக்கிற பொம்பளைங்களாம் போய் செக்கப் பண்ணிக்கிறாங்க. அங்கன்வாடி இருக்குது. அங்கன்வாடியில் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாம் போகிறாங்க, இவ்வளோ சத்து மாவு தராங்க, சாப்பாடு போடுறாங்க மதியத்தில். அப்புறம் லைப்ரரி இருக்குது. எங்கள் ஊரில் வந்து முன்சிபல் ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் ரோடு வசதி இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதெல்லாம் கொடி வழியாக தான் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு. இப்போ வந்து தார் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு. அப்போலாம் தண்ணி வசதி இல்லாமல் இருந்துச்சு. இப்போலாம் தண்ணி வசதி, வீட்டுக்கு வீடு தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு எங்கூர் பஞ்சாயத்து தலைவர். அப்புறம் குளர்காலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, டேங்க் கட்டின்னுக்காங்க. எங்கள் ஊரில் வந்து தெருவு தெருவு லைட் இருக்குது, லைட் வசதியெலாம் இருக்குது. தூய்மை பணியாளர் இருக்காங்க, ஏரி வேலை நடக்குது. எங்கள் ஊரில் வந்து ரேஷன் கடை இருக்குது. அங்கே அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் கரெக்டாக போய் நாங்கள் வாங்கிக்கிறோம். கூட்டுறவு வங்கி இருக்குது. கூட்டுறவு பேங்க்லேயே லோன் தராங்க, பயிர்க்கடன் தராங்க, உரம் அதுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான உரம்லாம் தராங்க. அதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கிறாங்க. பாலைகுழியில் வந்து விபிஆர்சி பில்டிங் இருக்குது, பிஎல்எஃப்லாம் இருக்குது. பாலைகுழியிலே கிரவுண்டு இருக்குது, விளையாட்டு மைதானம். அங்கே வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து விளையாடிட்டு போகிறாங்க. கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட் வந்து சித்திரை மாதம் லீவுலாம் வந்து பார்த்தா வெளியூர்லேருந்துலாம் வந்து டெய்லியும் கிரிக்கெட் விளையாடிட்டு போவாங்க. மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், கபடி நடக்கும்.
0: மேலும் இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஊரைச் சேர்ந்த ராணி என்கிற அம்மாவை நாம் சந்திக்கையில்,
2: வணக்கம். என்னோட பெயர் வந்து ராணி, என் கணவர் பெயர் மணி. பாலைகளில் வந்து கோயில் ஸ்தலங்கள் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து புனிதமான கோயில்கள் இருக்குது. மாரியம்மன் கோயில், கொல்லாபரி அம்மன் கோயில், சிவன் கோயில், விநாயகர் கோயில், பெருமலை கோயில், ஓம் சக்தி கோயில் என பல கோயில்கள் இருக்குது. ஏழை எளிய மக்கள் வந்து கல்யாணம் பண்ண திருமண மண்டபம் இருக்குது. பெருமலை கோயிலில் அருகில் இயற்கை ரசிக்க பூங்காக்கள், குளங்கள் இருக்குது. அதாவது சாமானிய மக்கள் பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நூலகங்கள் இருக்குது, முன்சிபல் ஆஃபீஸ் இருக்குது. ஏழை ஏழை மக்கள் வந்து படிப்பதற்கு பேபி ஸ்கூல், தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி என பள்ளிகள் இருக்குது. முல்லை செடி, மல்லிகை செடி, கனகாமரம் என செடி வகைகள் வந்து இங்கே வளர்க்குறாங்க. மேலும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தென்னை மரம், மாமரம், பூர்ச மரம் போன்ற மரங்கள் வந்து இங்கே வளர்க்குறாங்க. எங்கள் பெரியமலை கோயிலில் வருடாந்தோறும் ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் சனிக்கிழமையும் வெளியூர்லேருந்து வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. அதாவது அந்த புரட்டாசி மாதம் பூராவும் கூட்டமாக, அதிகமாக கூட்டமாக வந்து சுவாமியை தரிசித்து போவாங்க. எங்கள் ஊரில் வந்து டீ கடை, உணவகம், மளிகை கடை நிறைய வந்து இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதாவது பொங்கல் திருநாள் வந்து மக்களின் பொழுதுபோக்குக்காக ஜல்லிக்கட்டு, விளையாட்டு, வழுக்கு மரம் ஏறுதல், கோலாட்டம், பானை வடிப்பது, கயிறு இழுக்கும் போட்டி என விளையாட்டெல்லாம் பொங்கல் திருநாள் என்று சிறப்பாக செயல்படுத்துவாங்க. விவசாயிகள் வந்து வருமானம் ஈட்டுறதுக்கு நெல், கேழ்வரகு, கம்பு, சோளம் என பயிர் வகைகள் வந்து விளையிறாங்க. பருப்பு வகைகள் என்னெந்த பருப்பு வகைகள் விளையிறாங்கன்னா தோரஞ்செடி, அவரை செடி, தெளினிக்கொட்டை போன்ற எல்லா விதமான செடி இங்கே வந்து பயிரிடப்படுகிறது. போன்ற எல்லா பல வகையான காய்கறி செடிகளும் இங்கே வந்து பயிரிடப்படுகிறது.
0: இந்த ஊரில் எந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் நடைபெறுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சு

0: சிக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த மேனகா என்கிற அம்மாவை நாம் சந்திக்கையில்,
1: என் பேர் மேனகா, எங்க வீட்டுக்காரர் பேர் சிலம்பரசன், நான் பாலைகுழி என்ற கிராமத்தில் வந்து வசிக்கிறேன். எங்க ஊர்ல வந்து பெரியமலை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோயில், ரொம்ப ஃபேமஸான இருக்கும். இந்த ஊர்ல வந்து திருவிழாவும் நிறைய நடக்கும். இந்த கோயிலில் வந்து வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஆடி மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆடி 18 ரொம்ப விசேஷம். அதில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும், நம்ம வீட்டுக்கு தேவையாகிற அத்தனை கடைகளும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூ கடைங்க நிறைய இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கிற லேடிஸு அத்தனை பேருமே பூ வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த கடைங்களும் வந்து வீட்டுக்கு தேவையாகிற அத்தனை உபயோகப் பொருளும் வாங்கிக்கலாம். அந்த நிறைய இருக்கும் கடைங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பெரியமலையில் வந்து கோயில் இருக்குது. கீழே வந்து என்ன கோயில் இருக்குன்னா, 3 லேயராக இருக்குது கோயில். அதாவது கீழே, அதாவது அடிவாரம், அப்புறம் சென்டரு, அப்புறம் மேலே. கீழே வந்து என்னென்ன கோயில் இருக்குன்னா, ஆஞ்சநேயர் இருக்குது, அப்புறம் பெருமாள் கோயில் இருக்குது, திருப்பதி இருக்குது, பிள்ளையார் இருக்குது, அப்புறம் தீர்த்தம் இருக்குது. மெயினாக அந்த தீர்த்தனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, அது வந்து எந்த எவ்வளோ மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, மழையே எத்தனை வருஷம் வரலனாலும் அதில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கும். அது ஒரு ஸ்பெஷல்னா எங்கள் ஊரில், ஒரு 3 வருஷம் இல்லை, 4 வருஷம், 5 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் மழை வரலனாலும் அதில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷல்லு. அப்புறம் சென்டரில் ஒரு நடுத்தீர்த்தன்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலே வந்து அது சேம் அதே தீர்த்தம் வந்துட்டுருக்கும், ஆனால் அது எங்கே வருதுன்னு தெரியாது. அப்புறம் மேலே ஒரு இருக்குது, உச்சியில் ஒரு கோயில் இருக்குது, யூடியூப்லலாம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா யூடியூப் சேனல்லாம் வரும், பாலைகுழின்னு சொல்லி சர்ச் பண்ணாவே வரும், அவ்வளோ ஃபேமஸான கோயில். அப்புறம் சென்டர்லேயே வந்து இன்னொரு கோயில் ஒன்று, துளசியம்மான்னு சொல்லி பாறைக்கோயில்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப விசேஷம். ரீசெண்டாக தான் கட்டி முடித்து கும்பாபிஷேகமெல்லாம் போட்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில். எங்கள் ஊரில் முருகர் கோயில் இருக்குது. முருகர் கோயில் வந்து ஆடி மாதத்தில், ஆடினா ஆடி கிருத்திக்கு விசேஷம். நிறைய கோயிலில் வந்து பங்குனி உத்திரம் செய்வாங்க, ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஆடி கிருத்தி வந்து அழகு போட்டுட்டு ஊர்லெல்லாம் அன்னதானம்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பங்குனி உத்திரத்துக்கு செய்ய மாட்டாங்க, ஆடி கிருத்திக்கு மட்டும்தான் செய்வாங்க. அப்புறம் புரட்டாசி மாதத்தில் அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷம், 5 சனிக்கும், 1st, 2nd, 3rd, 4th, 5th சொல்லிட்டு 5 சனிக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது சப்போஸ் இந்த என்னுடைய இந்த ஸ்பீச்சு கேட்குறவங்க இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர் கோயிலும் நல்லாயிருக்கும், மலையும் நல்லாயிருக்கும்.
0: மேலும் இந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சித்ரா என்கிற அம்மாவை சந்திக்கையில்,
2: என்னுடைய பெயர் சித்ரா, என்னுடைய கணவர் பெயர் ரவி, நாங்கள் வசிக்கும் கிராமம் வந்து பாலைகுழி. பாலைகுழி அந்த ஊரில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது நிறைய செடிகள் மரங்கள், அந்த வழியில் நம்ம போகும்போது, அதாவது மாலை நேரத்தில் அந்த வழியில் போகும்போது அந்த பூக்களுடைய மனம் வந்து நம்மளை வந்து அப்படியே அதாவது ஈர்க்கும். ஈர்க்கும் போது இவ்வளோ அழகான வாசனையா அப்படின்ட்டு நம்ம அந்த மனசில் வந்து அதை நினைக்கும் போது நம்மளுடைய மனசு வந்து புத்துணர்ச்சி அடையும். நாமளும் இந்த மாதிரி பூக்களை வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு வளர்க்கணும். அதோடைய நறுமணம், அதுக்கப்புறம் காலையில் தூங்கிடும் போது அந்த அமைதியான ஒரு சூழல், இயற்கையான அந்த காற்றோட்டம், நம்ம மேலே வந்து சில்லுன்னு ஒரு காற்று, அந்த இயற்கை காற்று வந்து நம்ம மேலே படும்போது ஒரு சிலிசிலிர்ப்பு, அந்த முக வளர்ச்சியோடு வந்து நம்ம அந்த காற்றை வந்து சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் போது காலையிலேயே எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தாலும் அந்த மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். காலையில் அந்த மயில்கள், குயில்கள், அந்த மாதிரி குருவிகள் வந்து அந்த சத்தம் கேட்கும் போது நம்மளுடைய இனிமையாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு செல்லில் வந்து ஒரு சாங்ஸ் கேட்குற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம மனசில் வந்து வரும். மனசு எவ்வளோ ஒரு சோகமாக இருந்தாலும் இந்த சவுண்டுங்களெல்லாம் இனிமையான குரலை கேட்கும் போது நமக்குள்ளே வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மனசு வந்து அமைதியாக சந்தோஷமாக சாந்தமான ஒரு இது வரும். அந்த மாதிரி எங்கள் ஊர் வந்து நிறைய மலைகள், மலைகளுக்கு இடையில வந்து எங்கள் பாலைகுழி கிராமம் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த பாலைகுழி கிராமத்தில் வந்து அந்த பெரிய மலைன்ற கோயிலில் வந்து அது கொஞ்சம் வந்து சிறப்பான அம்சங்கள் வாய்ந்தது. அதாவது உள்ளூரில் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய வந்து மக்கள் வந்து அந்த கோயிலில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படின்ற போது அந்த கோயிலோட சிறப்புகள் வந்து எவ்வளோ இருக்கும், நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு எங்களுடைய கிராமத்துக்கு வந்து நீங்களும் வந்து எங்களுடைய கோயிலில் வந்து அந்த அம்மனோட அருளை பெற்றுட்டு போகுமாறு நானும் கேட்டுக்கிறேன். நன்றி.
0: இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்கிற பாலைகுழி அப்படிங்கிற அழகான சிற்றூரின் ஊர் சிறப்புகளை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு மீண்டும் மற்றொரு ஊர் சிறப்புகளோடு உங்களை

0: சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே. கார்த்திக். நன்றி நேயர்களே.
1: நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில நாட்டுக்கோழி வளர்ப்பு செங்கல்பட்டு பையம்பட்டி ஆர். அஜித்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:51. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில முதலாவதாக ஒலிக்கக்கூடிய பாடல் சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: செவ்வாய் கிரகத்திலிருந்து இந்த பூமிக்கு வர்றது எவ்வளவு சிரமமா இருக்கு.
5: என்ன இது, பாக்குறதுக்கு வித்தியாசமா ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரே, போய் கேப்போ யாரு என்னன்னு. நீங்க யாரு, எந்த ஊரு?
4: ஊரா? செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்திருக்கேன்.
5: என்ன, செவ்வாய் கிரகத்துல இருந்தா? அப்ப நீங்க ஏலியனா?
4: ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. பூமிய சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பூமி நிறைய இயற்கை வளங்களால நிரம்பி ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
5: ஓஹோ, நல்ல நாளா பார்த்துதான் வந்திருக்கீங்க.
4: நல்ல நாளா அப்படின்னா?
5: இன்னைக்கு June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த நாளில் உலகம் ஃபுல்லா அங்கங்கே சுற்றுச்சூழல் பற்றின விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடக்கும்.
4: அப்படியா, என்னென்ன மாதிரி விழிப்புணர்வுகள் எல்லாம் நடக்கும்?
5: சுற்றுச்சூழல் மாசு அடையாமல் இருக்கணும்னா என்னென்ன மாதிரி மக்கள் செயல்படணும்னு அறிஞர்கள் எடுத்து சொல்லுவாங்க. அப்புறமா விழிப்புணர்வு பேரணி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மரக்கன்றுகள் நடுவாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். சரி சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா ரொம்ப லேட் ஆகிடும். நானும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கூட்டத்துக்கு போலான்னு தான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் நின்று பேசிட்டு இருக்கேன்.
4: நானும் வர விழிப்புணர்வு கூட்டத்துக்கு.
5: வாங்க வாங்க, 10 நிமிஷம் இங்கிருந்து நடந்து போகணும்.
4: நடந்து போறது நல்லதுதான். நடந்து போற வழியில இருக்க இயற்கை அழகை பார்த்துட்டே போலாம்.
5: ஏலியன், நீங்க நினைக்கிற மாதிரி பூமி இப்ப இல்ல. எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் எல்லாம் நிறைஞ்சு கிடைக்குது. இன்னும் சொல்லணும்னா, மக்கள்ல சிலர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து குப்பையை கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொட்டினா போதும்னு நினச்சிட்டு வேக வேகமாக கொட்டிட்டு போயிடுறாங்க. முறைப்படி குப்பையை பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக வைக்கணும்னு சொன்னாலும் காதில் போட்டுக்கிறதே இல்லை. பூமியை எந்த அளவுக்கு மாசுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மாசுபடுத்திட்டு இருக்காங்க. சில திருந்தாத மக்களால் பூமி நரகமாயிட்டு வருது. எல்லா பொருட்களையும் பிளாஸ்டிக் கவரில் தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துகிட்டு போகணும்னு எண்ணமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா, இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு ஏசியை போட்டு உட்காந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் கொண்டு போய் பிளாஸ்டிக் கழிவுகள், கண்ணாடி பொருட்கள், இப்படி குப்பைகள் எல்லாத்தையும் கொட்டி வைக்கிறாங்க. மக்களோட பேராசையால் விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறிட்டு வருது. பூமியில் இருக்க எந்த இடத்தையும் சில மக்கள் சுத்தமாக விட்டு வைக்கிறதே இல்லை. பேருந்து நிலையம், ஆற்றங்கரையோரம் அப்படின்னு எந்த இடத்த பார்த்தாலும் குப்பைகளை கண்டபடி வீசுறது சிலருக்கு பழக்கமாகி போயிடுச்சு. அதுவும் டிச்சு தண்ணியில் குப்பையை கொட்டி தண்ணியை தேங்க வச்சு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறதுல பூமியில் வாழ்கிற மக்களில் சிலர் அடிச்சுக்க ஆளே கிடையாது.
4: இது என்னடா கொடுமையாக இருக்குது. பூமி இயற்கை வளங்களால் நிரம்பிய கோள்னு செவ்வாய் கோளிலிருந்து நாங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். நேரில் வந்து பார்த்தா தானே தெரியுது இயற்கை அழகை கெடுத்து பூமியை நரகமாக மாற்றிட்டு வர்ற கதை. உலக சுற்றுச்சூழல் தினம்னு சொன்னீங்களே, எத்தனை வருஷமாக இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது?
5: 1973 இருந்து இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. சுற்றுச்சூழல் பற்றின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் சிலர் எதையுமே பொருட்படுத்தாமல் இருக்காங்க. அந்த மக்களையும் மாற்றுறதுக்காக தான் நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கருப்பொருளை முன்வச்சு

0: வச்சு சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது.
1: மக்கள் கண்டிப்பாக மாறுவாங்க. இந்த பூமி அழகான பூமியாக, சூழல் மாசுபாடு இல்லாத பூமியாக மாறும். ஆமாம், இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்ன?
0: இன்ஸ்பயர்ட் பை நேச்சர், ஃபார் நேச்சர், ஃபார் அவர் ஃப்யூச்சர்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மெல்லிசை பண்பலையில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: 7:07 நேரம் மதியம் 1:10 நாம் இணையவிருக்கிறோம் நேயர் விருப்பம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள். என்ன நேயர்களே, உங்க மனசுக்கு மிகவும் பிடிச்ச பாடலை காற்றலையில கேட்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுவும் எல்லார் கூடவும் சேர்ந்து கேட்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். அது என்னன்னு கேக்குறீங்களா? உடனடியாக ஒரு சிறிய அஞ்சல் அட்டை எடுங்க. அதில் நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதிமன்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி தாலுக்கா, 636-807 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கடிதம் மூலம் காற்றலையில் கானமாக கேட்டு ரசிக்கலாம். என் அன்பான நேயர்களே, இன்னைக்கு கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கிற அந்த அன்பான நேயர் யாருன்னு கேட்கலாமா? தர்மபுரியிலிருந்து சுதா சரவணன் கேட்டிருக்காங்க. மஞ்சு விரட்டு படத்திலிருந்து நாமும் கேட்டு ரசிக்கலாமா? இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுப்போம்.
7: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க
6: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கை பக்குவெல்லாம் ஆர்கேஜி உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. நன்னிலம்லிருந்து நாராயணன் வெண்ணிலா ஈஸ்வரன் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நாம் கிட்ட ரசிக்கலாம், இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதம்.

0: பத்திரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:25. கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கிற அடுத்த அந்த அன்பான நேயர் யார்னா, சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க, அண்ணன் ஒரு ஆலயம் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: நேரம் 1:30. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். எண்டோஸ்கோபி மூலமாக எப்படியெல்லாம் வந்து நம்ம உணவு குழாய், இறப்பை மற்றும் டியோடினம் என்று சொல்லுகின்ற பித்த நீர் வடி என்ற பாதை, அதை பற்றி வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த எண்டோஸ்கோபி எப்படி உருவாச்சு, அதை வச்சு என்னென்ன நம்மளால் இன்றைய நவீன மருத்துவத்தில் செய்ய முடியுது அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு வந்தோம். இதில் அடுத்தது வந்து இதனால் வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தான் வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அடுத்தது இந்த எண்டோஸ்கோப் மூலமாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்டோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சது வந்து உணவுக்குள்ளாய் இறப்பை, இந்த டியோடினம்ன்ற பகுதி வரைக்கும் வந்து என்னென்ன வியாதிகள் இருக்குது, அதனால் வந்து என்னென்ன தொந்தரவுகள் வருது அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. நாள் பட வந்து அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு டயக்னாஸ்டிக் அப்படின்ற பர்பஸ் போய் தெரப்பட்டிக், அதாவது டயக்னாஸ்டிக்னால் கண்டுபிடித்தல், தெரப்பட்டிக்னாக்க வைத்தியம் செய்தல், அதாவது அதன் மூலமாக ஒரு ப்ரொசீஜரோ ஒரு வைத்தியமோ செய்கிறதுக்கு வந்து உண்டான கருவிகளையும் வந்து அதில் கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து மெயினான இது கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பயாப்சி எடுக்கிறது, அதாவது சதை டெஸ்ட்டு, அதாவது இப்போ வந்து ஒரு கட்டி இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அது கேன்சராக இல்லையான்றது நம்ம நிரூபணம் பண்ணணும். நிரூபணம் பண்ணிட்டோம்னா தான் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணோம். கேன்சர்னால் சர்ஜரியோ இல்லை அந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அப்படின்ற கதிர்வீச்சு தெரப்பி ஏதோ ஒன்று பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா வந்து சும்மா சாதாரண கட்டி அப்படின்னாக்கா அது மருந்து மாத்திரை கொடுத்துட்டு நம்ம வந்து அதை க்ளோஸ் ஃபாலோஅப்பில் 3 மாதத்துக்கு 1 டைமோ 6 மாதத்துக்கு 1 டைமோ நம்ம திரும்ப பார்த்து அது வளர்ச்சி ஆகுதா இல்லை மோசமாகுதான்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து வைக்கணும். அதனால் அது ஃபஸ்ட்டு அவங்க வந்து இதில் டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா பயாப்சி தான். பயாப்சி சதை டெஸ்ட் எடுத்து அதை வந்து லேபுக்கு அமிச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு லேப் டெஸ்ட்டாக பண்ணாங்க, பயாப்சி டெஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி செஞ்சு பண்ணி இப்போ வந்து ஒரு பாலிப் அப்படின்ற ஒரு சதை வளர்ச்சியெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த சதை வளர்ச்சியில் இருந்து வந்து பார்த்திங்கனாக்கா அது கேன்சர் மாதிரி இருக்காது, பட் இருந்தாலும் அதில் என்ன பண்ணணுனாக்கா ரத்த கசிவு ஏற்படும். அந்த ரத்த கசிவு ரொம்ப சின்னதாக இருக்கும், 0.5 சென்டிமீட்டர் இல்லைனா 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவு ஏற்படும். அதை எல்லாத்தையும் வந்து ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து அதை வந்து ஆப்ரேஷன், இப்போ அதை எடுக்கணும்னா முந்தியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி தான் இருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறமா அந்த எண்டோஸ்கோப் மூலமாக வந்து அந்த சதையும் வந்து அப்படியே உள்ளேயே வந்து அந்த ஸ்னார் பண்ணுறதுன்னு ஒரு ஒயர் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த லேசரை செலுத்தி அதை வந்து டெஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு வந்து பண்ணினாங்க. அந்த லேசர் கருவி மூலமாக அந்த சதையை வந்து ஸ்னேர் பண்ணி எடுக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னாக்கா கேன்சர் மூலம் இல்லாத அடைப்புகளாக ஒரு சிலர் வந்து இந்த ஆசிட்லாம் குடிச்சிருவாங்க. ஆசிட் குடிச்சிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உள்ளே போய் புண்ணு அரித்து விட்டுட்டு புண்ணு மாதிரி ஆகிட்டு அந்த இடத்துல வந்து அந்த சதைகள்லாம் ஒட்டிட்டு ஒரு அடைப்பு மாதிரி வந்துடும். அதையெல்லாம் வந்து டைலட்டேஷன் பண்ணுறது, டைலட்டேஷன் பண்ணுறதுனா அதுக்குன்னு தனியாக டைலட்டர் இருக்கும், விரிவடையை செய்தல், அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற பகுதியில் வந்து விரிவடை செய்தலுக்கு வந்து ஒன்று அந்த டைலட்டர்னு இருக்கும், இல்லைன்னா பலூன் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அது அப்படியே விரிவடையை வச்சாங்கனாக்கா அது அந்த அடைப்புகளெல்லாம் நீங்கி விரிவடைஞ்சு அதன் மூலமாக நம்ம மறுவி சிகிச்சை இல்லாமலே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து செய்யக்கூடிய தெரப்பிகளெல்லாம் வந்து அடுத்தது வந்து ஆரம்பித்து செஞ்சு பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு படி மேலே போய் இப்போ வந்து என்னன்னாக்க குடலை ஒட்ட வைக்கிற அறுவை சிகிச்சையை வந்து எண்டோஸ்கோப் மூலமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் போன பதிவுலேயே பேசியிருப்பேன், இந்த பேங்க்ரியாட்டிக் சூடோசிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன், அதாவது வந்து கணைய அலர்ச்சியின் மூலமாக வந்து கணையம் வந்து கெட்டு போய் அதில் வந்து நச்சுத்தண்ணி மாதிரி சேர்ந்து அந்த நச்சுத்தண்ணி வந்து ஒரு பைய மாதிரி வந்து உள்ளே வந்து அந்த கணையத்து மேலே வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த நச்சுத்தண்ணியை வந்து நம்ம வந்து முந்தியெல்லாம் அறுவை சிகிச்சை செய்து தான் வந்து இறப்பையுடனோ இல்லை சிறுங்குடலுடனோ வந்து ஒட்ட வச்சு அந்த வடியை வைப்போம். அந்த மெத்தட்லாம் கூட இப்போ வந்து எண்டோஸ்கோப் மூலமாகவே வந்து உள்ளேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நான் மேலும் வந்து வரும் நாட்களில் விரிவாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள்

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: سنفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கிறாங்க. பெரியாம்பட்டியிலிருந்து கோகிலா கேட்டிருக்காங்க. கோமாதா என் குலமாதா படத்திலிருந்து நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: 107.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கும் கடிதம் மூலம் காற்றலையில் கானங்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கிறாங்க. ஏலகிரியிலிருந்து குணசேகரன் பெருமா அக்கா தங்கை படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவுக்கு வருகிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. கடிதம் எழுதிய அனைவருக்கும் நன்றி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:55. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் திருநெல்வேலி 4 முக்கு பகுதியில் 9 சென்டிமீட்டர் அளவும், ஊத்து பகுதியில் 8 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவும், கன்னியாகுமரி திருப்பரப்பு பகுதியிலும், கோயம்புத்தூர் உபாசி பகுதியிலும், கன்னியாகுமரி களியல், சுருளக்கோடு, கோயம்புத்தூர் சின்கோனா, திருநெல்வேலி காக்காச்சி ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், தேனி மாவட்டம் பெரியாறு பகுதியிலும், கன்னியாகுமரி பாலமோர் பகுதியிலும், கன்னியாகுமரி சிற்றாறு பகுதியிலும் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் வால்பாறை, கன்னியாகுமரி சிவலோகம், கோயம்புத்தூர் சோலையாறு, கன்னியாகுமரி அடையாமடை, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணை, வால்பாறை, மாம்பழத்துறையாறு, நாகர்கோயில், அணைக்கொடங்கு, கோழிப்போர்விலை ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் அளவும், கன்னியாகுமரி புத்தன் அணை, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், கன்னியாகுமரி குளித்துறை, திருநெல்வேலி பாபநாசம், மாஞ்சோலை, திருவள்ளூர் ஆர்கேபேட்டை, நீலகிரி தாலுகா அலுவலகம், பந்தலூர், தேவாலா, தென்காசி குண்டாறு அணை, திருவண்ணாமலை வந்தவாசி, திருவள்ளூர் பூண்டி, தென்காசி, நீலகிரி அவலாஞ்சி, விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி கூடலூர் பஜார், கன்னியாகுமரி மயிலாடி, நீலகிரி மேல்கூடலூர், பார்வுட், தேனி தேக்கடியிலும், கன்னியாகுமரி இரணியல் பகுதியிலும், தென்காசி செங்கோட்டை பகுதியிலும், நீலகிரி செருமுள்ளி பகுதியிலும், கன்னியாகுமரி திருப்பதிசாரம், குளச்சல், முக்கடல் அணை ஆகிய பகுதிகளிலும், நீலகிரி வூட் பிரைவேட் எஸ்டேட், கன்னியாகுமரி நாகர்கோயில், தென்காசி கருப்பாநதி அணை, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, நீலகிரி மேல்பவானி, கன்னியாகுமரி தக்கலை, கிருஷ்ணகிரி பெனுகொண்டபுரம், கிருஷ்ணகிரி பாரூர், திருவள்ளூர் புழல், கன்னியாகுமரி கொட்டாரம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 40.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 13.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மேலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு பகுதிகளிலும், கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், மேலும் தென்மேற்கு, மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் முன்னேறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான

0: வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களில் நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: என்ன முத்தழகு, வீட்டுல எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு.
4: ஆமா பட்டக்கா, இப்பதான் எல்லாரும் கிளம்பினாங்க.
3: அப்போ வீட்டு வேலையெல்லாம் நேரத்தோட முடிச்சுட்டு போல இருக்கு.
4: ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கா. இன்னும் இந்த கோழிகளுக்கு தீவனம் மட்டும் போடணும், ஆம்பிட்டுதான். அதையும் செஞ்சுபிட்டனா எல்லாம் முடிஞ்சது.
3: ஓ, இப்ப நீ நாட்டுக்கோழி வேற வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் முத்தழுக, வியாபாரத்துக்காகவா வளர்க்கற?
4: வியாபாரத்துக்கெல்லாம் இல்லக்கா, சும்மா வீட்டு தேவைக்காக தான் வளர்க்கறேன்.
3: அப்படியா? ஆனா நாட்டுக்கோழி வளர்ப்புல நல்ல லாபம் இருக்குதான், அதான் கேட்டேன்.
4: அது என்னமோ உண்மைதான். ஆனா நிறைய கோழிய வாங்கி வளர்க்கணும்னா அதுக்கு முதல் போடணும். பணத்துக்கு நான் எங்க போறது?
3: முதலீடா எதுக்கு முத்தழுகு?
4: எதுக்கா, சரியா போச்சு போங்க. கோழிகளை அடைக்க கூண்டு போடணும், அதுக்குதான்க்கா.
3: ஓ, அத சொல்றியா? ஆனா கூண்டே இல்லாமலும் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்க முடியும்.
4: கூண்டே இல்லாமலா? அது எப்படி?
3: கூண்டே இல்லாம மேய்ச்சல் முறையில வளர்க்கலாம். அத புறக்கட கோழி வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டு பக்கத்துலதான் நிறைய காலி இடம் இருக்கே, அங்க நீ வளர்க்கலாமே.
4: சரி, அப்படி நான் வளர்க்கறதா இருந்தாலும் தீவனத்துக்கு என்ன பண்ணுவ சொல்லுங்க.
3: அதுக்கும் ஒரு வழி இருக்கு.
4: என்ன வழிக்கா?
3: அத நான் சொல்றத விட நாட்டுக்கோழி வளர்ப்புல அனுபவம் உள்ளவங்க சொன்னா உனக்கு இன்னும் நல்லா புரியும்.
4: அப்படியா? அப்போ இப்ப நான் யார் சொல்றதை கேட்க போறேன்?
3: நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவங்களோட அனுபவத்தை நீயே கேள.
5: இப்ப இந்த நாட்டுக்கோழி வளர்க்கறதா கேள்விப்பட்டோம். இந்த நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படிங்கறது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? அதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
6: நானும் ஆர்டினரியா பிகாம் முடிச்சுட்டு எல்லாரும் போல ஸ்டாஃபா தான் சார் இருந்தேன். சோ அந்த டைம்ல என்னால ஒர்க் டைம் ஃபேஸ் பண்ண முடியல, ஸ்ட்ரகிளா இருந்தது. சோ ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுல இந்த பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. சோ இத நான் ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ண மூலமா எனக்கு வந்த இன்கம் ஓரளவுக்கு தேவையா இருந்தது. இப்போதைக்கு அந்த பிசினஸ் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அந்த பிசினஸ் ரன் பண்றதுல.
5: இந்த ஆரம்பத்துல இந்த கோழி வளர்த்து பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி வளர்த்து பாத்தீங்க
6: சார்? எல்லாரும் வளர்க்குற மாதிரி நானும் கேஜி சிஸ்டம் ஃபாலோ பண்ணேன். கேஜி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும் போது அதுல இருக்க இடர்பாடுகள்லாம் நிறைய தெரிஞ்சது.
5: கூண்டுல
6: வளர்க்கும் போது சோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போயிருக்கு. சோ தீவனம் கொடுக்கறது, மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு செலவு அதிகமா இருந்தது. சோ அந்த செலவுகளை குறைக்கணும்னா திறந்த வெளியில மேய்ச்சல் முறையில வளர்க்கலான்ற ஒரு ஐடியா இருந்தது. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு அது பிசினஸா மாறி இருக்கு.
5: திறந்த வெளியில அதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு அந்த நிலம் வேணும் இல்லைங்களா?
6: ஆமா சார், கண்டிப்பா அதற்கு போதுமான நிலம் வேணும். அதை பாதுகாக்கிறதுக்கான சுத்தி பென்சிங் அமைக்கணும். அதுலயும் செலவுகள் இருக்கு, ஆனா அது ஒரு பார்ட் ஆஃப் செலவு தான், ஒரு முறை செய்ய வேண்டிய செலவுகள் தான். அது தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. அந்த செலவுகள் குறைவுன்றதால இதே நம்ம ஃபாலோ பண்ணலாம், இன்கமும் அதிகமாகும்.
5: இப்ப இந்த கூண்டு முறையில வளர்க்கறதுக்கும் இந்த புறக்கடையோ அல்லது வந்து ஃப்ரீயா வெளியில விட்டு வளர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
6: இருக்கு சார், மேன் பவர் கண்டிப்பா தேவைப்படும் நம்ம கூண்டுல வளர்க்கும் போது. சோ அதோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், அதனால நோய் பரவு தாக்குதல் அதிகமா இருக்கும். சோ அது மேன் பவர்

0: கொஞ்சம் குறையுது. திறந்து வெளியில வளர்க்கறதால மேன் பவர் குறையுது. பிளஸ் தீவனம் போது தீவன செலவுகள் வந்து அதிகமாயிட்டே போகும். ஒவ்வொரு கோழிகளுக்கும் தீவனம் வந்து ஒவ்வொரு செலவு அதிகமாயிட்டே
1: போறாங்க
0: கூண்டுல வளர்க்கும் போது. பட் திறந்த வெளியின் போது அவங்களுக்கு தேவையான ஃபீட் அவங்க எடுத்துக்கிறாங்க. பற்றாக்குறை இருக்கும் போது நாங்க அதுக்கான தீவனங்களை கொடுத்துருவோம். சோ செலவு கொஞ்சம் கம்மி தான்.
1: தீவனம் வந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க
0: சார்? தீவன முறை வந்து நம்ம காட்டு பக்கத்திலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபாலோ பண்றோம் நாங்க. கம்பு, கோதுமை, சோளம், கருவாடு, கீரை வகைகள் இதெல்லாம் தான் சார் கொடுக்குறோம். பசுந்தீவனம், அடன் தீவனம் ரெண்டுமே கொடுப்போம் சார்.
1: இப்ப ஆரம்பத்துல எவ்வளவு கோழிகள் வச்சு வளர்த்தீங்க? இப்ப எவ்வளவு கோழிகள் வளர்த்துட்டு இருக்கீங்க?
0: ஆரம்பத்துல 100 கோழி வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் சார். சோ அது ஒரு டெமோ ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருந்தேன். 100 கோழிகள்ல வருமானம் போதுமானதா இருந்தது. அது மட்டும் போதாது இல்லீங்களா? சோ அதை டெவலப் பண்றதுக்காக நாங்க 250 பேரண்ட்ஸ் மட்டுமே வச்சிருந்தோம்.
1: 250
0: கோழிகள் பேரண்டாவே வச்சிருந்தோம். தாய் கோழிகள் வச்சிருந்தோம். அந்த தாய் கோழிகள் மூலமா தினமும் வர முட்டைய விற்பனை பண்ணாம உற்பத்தி பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சோம். சோ இன்குபேஷன் வச்சுதான் ஆரம்பிச்சோம் நாங்க. சோ தாய் கோழிகள் அடை வைக்கல, இன்குபேட்டர் மூலமா பொறிக்க வச்சோம்.
1: அவையம் வைக்கல.
0: இன்குபேட்டர் மூலமா பொறிக்க வச்சதன் மூலமா எங்களுக்கு தேவையான அளவு கோழி குஞ்சுகளை நிறுத்திக்கிட்டு மீத இருக்க கோழி குஞ்சுகளை மாதம் மாதம் விற்பனை செஞ்சோம். சோ தொடர்ந்து எங்களுக்கு வருமானமும் வந்தது, முதலீடும் நின்னது. இதன் மூலமா பிசினஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: அதனால இந்த மாதிரி கூண்டு முறை அல்லாம அது வந்து வளர்க்கறதுனால புறக்கடை அந்த மாதிரி வளர்க்கறதுனால நல்ல லாபம்
0: தான். நல்ல லாபம் தான், செலவுகள் குறையுது, நல்ல லாபம் கிடைக்குது. கேவிகேலயும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கான ஹெல்ப்பும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெடிசன்ல இருந்து தீவனத்துல இருந்து அது மெயின்டைன் பண்றது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் கத்து கொடுத்துருக்காங்க. சோ அதை நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அதனால நாங்க டிராவல் பண்றோம் சார்.
1: என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்க செலவு குறைக்கிறதுக்கு?
0: செலவு குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புறக்கடை தான் சார் பெஸ்ட். எல்லாத்துலயுமே எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மி சார் அதுலதான். பிளஸ் வந்து தீவன செலவை குறைச்சிட்டாலே கண்டிப்பா ப்ராஃபிட் இன்கம் அதிகமா தான் சார் இருக்கும். ஏன்னா தீவனம் வந்து இன்னைக்கு வெளியே கடையில வாங்கணும்னா குறைஞ்சது 2000 ரூபாய் ஆகுது சார் ஒரு 50 கிலோ மூட்டைக்கு. அந்த 50 கிலோ மூட்டைக்கு 2000 ரூபாய் செலவு பண்றது ஆர்கானிக்கா நாமளே தயாரிக்கலாம். அதை தயாரிக்கும் போது அப்படியே பாதியா குறையும் சார் செலவு.
1: அது எப்படி குறையுது? எப்படி அதை தயார் பண்றீங்க? என்ன நல்ல பொருட்கள் பயன்படுத்துறீங்க
0: சார்? நாங்க விவசாயம் பண்றதால மீந்த நெல்லுங்க இருக்கு சார். பிளஸ் வந்து கோதுமை லோ காஸ்ட்ல கிடைக்கும் கண்டிப்பா. சோளம் நாங்களே பயிர் வைக்கிறோம் சார். சோ இது மூணுத்தையும் போட்டு அரைச்சிப்போம். கம்பு வேணும் போது கம்பும் சேர்த்து அரைச்சிப்போம். பிளஸ் வேஸ்டேஜ் கருவாடுகள் கிடைக்கும் சார். அந்த கருவாடுகள் நல்லா காய வச்சு அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணுவோம். பிளஸ் முருங்கைக்கீரை, குப்பாமேனி இந்த மாதிரி கீரைகளை நல்லா காய வச்சு உலர்த்தி அரைச்சி பொடி பண்ணி தீவனத்தோட மிக்ஸ் பண்ணுவோம் சார். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது கடையில கிடைக்கிற தீவன விலையை விட இது கம்மியாவே இருக்கு. சோ இது நல்லா ஊட்டச்சத்தாவும் இருக்கு, வளர்ச்சியும் நல்லா இருக்கு சார். வளர்ச்சி அதிகமா இருந்தா வெயிட் அதிகமாக போகுது, வெயிட் அதிகமா இருந்தா வருமானம் தன்னால வரதான் சார் போகுது.
1: இப்ப நீங்க சொன்ன பொருள்லாம் உங்க இடத்துலயே கிடைக்கக்கூடிய
0: பக்கத்துல கிடைக்கிற பொருட்களை மட்டுமே பயன்படுத்திக்கலாம் சார். வெளியே போய் ரொம்ப தூரம் போய் வாங்கணும் அதுக்கான அவசியம் எல்லாம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சாலே போதும் சார். மாடுகள் ஒரு 5-6 மாடுகள் வளர்த்தாலே போதும். அதுல இருந்து வர சாணத்து மூலியமா சேமிச்சு வச்சாலே கண்டிப்பா தீவனம் அதுலயும் கிடைக்கும் சார். நம்ம பயன்படுத்தி முடிச்சது போக அந்த சாணத்தை திரும்பவும் நம்ம உரமா பயன்படுத்திக்கலாம். சோ இது ஒரு செயின் மாதிரி தான் சார். இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கின்றத பொறுத்துதான் வருமானமே இருக்கு. இதை பயன்படுத்திக்க தெரியலன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாது.
1: இந்த கோழி கழிவுகளும் நல்ல உரமா பயன்படும்
0: சார். இது ரொம்ப நல்ல உரம் தான் சார். இது வந்து மாட்டு சாணம், இது கோழி சாணம் தனித்தனியா பிரிச்சு கையால தெரியணும் சார். ரெண்டுமே ஒரே டைம்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாட்டு சாணத்து கூடவே நம்ம கோழிகளையும் விட வேண்டியது இருக்கும். சோ கோழியோட சாணம் அதுல கலக்கும் போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிரிச்சு கையால தெரியணும், அது ரொம்ப முக்கியம். அதை தனியா உரமாக்கி நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம்.
1: புறக்கடை முறையில வளர்க்கும் போது இந்த கோழி கழிவுகள், கோழி எச்சங்கள்லாம் அது அங்கங்க அந்தந்த நிலத்திலேயே வந்து விழுந்து அது அந்த மாதிரிதான் இருக்கும். அது தனியா எடுத்து அது உரமா மாத்த முடியாது இல்லைங்களா?
0: ஆமா சார், அது ஒவ்வொரு இடத்துலயும் தூரம் தூரமா இருக்கிறதால அது அங்கங்க மண்ணுக்கு உரமா போயிட போகுது. அது உரமாகறதால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்க செடி கொடிகள் வளர்றதுக்கு கொஞ்சம் அது சப்போர்ட் பண்ணும். அது திரும்பவும் நமக்கே தான் வந்து சேருமே தவிர வேஸ்ட் ஆக போறது இல்ல. அதையும் நம்ம பயன்படுத்திக்க தான் போறோம். பட் அன்னைக்கு முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு பயன்படும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் இருக்கு இல்லீங்களா? லாபம் இல்லாத தொழில் இருக்க போறது இல்ல. அதனால இப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: அதனால இந்த ஒருங்கிணைந்த முறையில அது
0: கண்டிப்பா நம்ம அதை சிறுக சிறுக பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். அது அந்த நாலேஜ் இல்லாம நாம வந்து கூண்டு முறையில அடைச்சு அதுக்கு தீவனம் கொடுத்து மெயின்டைன் பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சோ அவங்க வந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, அது மூலமா அவங்க லாபம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி இல்ல, எவ்வளவு செலவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணி லாபத்தை பெருக்கணும். ஏன்னா அதான் என்ன பொறுத்த வரைக்கும் தொழில் நுணுக்கம், நான் அதை தெரிஞ்சு வச்சிருக்கேன் சார்.
1: இப்ப அந்த கோழிகள் இந்த சாயங்கால நேரத்துல வந்து அடையும் இல்லைங்களா?
0: ஆமாங்க சார்.
1: அந்த மாதிரி நேரத்துல எப்படி பரவாயில்ல அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அது அந்த அடையும் போது அந்த உங்களுடைய இடத்துக்கு வருமா இல்ல எப்படி எந்த இடத்துல வச்சு பண்றீங்க?
0: எனக்கு அவங்க நண்பர்களை போலதான் சார். கண்டிப்பா என்ன தேடி அவங்க பொழுதுக்கு வந்துருவாங்க, ஈவினிங் ஆனா வந்துருவாங்க. சோ அவங்க வந்த உடனே அவங்க தேவைப்பட்ட இடம் தான், ஒண்ணு அந்த பரன் மேல போய் அவங்க செட்டில் ஆவாங்க, அப்படி இல்லையா அந்த கொட்டகைக்கு பக்கத்துல இருக்க மரத்துங்களை ஸ்டே பண்ணுவாங்க.

0: பட் எக் லே பண்றதுக்கு மட்டும் அந்த டைம் ஷெட்யூல்ல வந்துதான் சார் அவங்க லே பண்ணுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. மரங்கள்ல தங்குறதாலையும் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு சார். சோ நோய் தாக்கம் இருக்கும் போது அவங்க அங்கங்க ஸ்டே பண்ணும் போது அந்த நோய் அடுத்த கோழிகளுக்கு பரவாம இருக்கிறதுக்கு அது கண்டிப்பா பயன்படும். நம்ம எவ்வளவுதான் இன்ஜெக்ஷன்ஸோ மெடிசன்ஸோ கொடுத்தாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி இடத்துல இருக்கும் போது நோய் பரவல் கம்மியாகுது. நம்மளுக்கு அது பெஸ்ட் தான் சார், பெனிஃபிட் தான் சார்.
1: அதனால இப்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி அது பழகிருச்சு.
0: ஆமா, பழகிட்டாங்க. அவங்க நண்பரா தான் இருக்காங்க. நம்ம அவங்களோட ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் நம்ம அவங்களை பயன்படுத்திக்க முடியும். அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் நாம அடுத்த செய்கை ஆரம்பிக்க முடியும்.
1: ஒரு இடத்துக்கு வரணும்னா அந்த தீவனம் எல்லாம் ஒரே இடத்துல போட்டோம்னா மறுபடியும் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த இடத்துக்கு வந்துரும் இல்லைங்களா?
0: சின்னதுல இருந்து கோழி குஞ்சுகள் இருந்தே நாங்க அதை பழக்கம் பண்றீங்களா, அந்த இடத்துல இருந்தே நாங்க தீவனம் கொடுக்கறோம், தண்ணி கொடுக்கறோம். சோ அவங்க நம்ம கூட பழகுறாங்க. அந்த பழக்கத்தின் மூலமாவே நம்மளை பார்த்தாலே கண்டிப்பா நம்ம பக்கத்துல நெருங்கி வருவாங்க. அதனால அவங்க நம்ம பழக்கத்திலேயே இருக்காங்க.
1: இப்போ அந்த 250 கோழிகள் தாய் கோழிகளை வச்சிருக்கீங்க அப்படின்னா மற்ற கோழிகளை எல்லாம் சேர்த்து எவ்வளவு இருக்குங்க?
0: மாசமானா ஒரு 500 கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு போய்கிடும் சார். சப்போஸ் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல, அந்த டைம்ல முடியலன்னா அந்த டைம்ல விற்பனை பண்ணிடுவோம். நாங்க ஆன்லைன்லயும் விற்பனை பண்றோம். சோ விற்பனை பண்ணது போக மீதம் இருந்தா மட்டும்தான் நமக்கான சோர்ஸுக்கு நாங்க நிறுத்துவோம். அந்த நிறுத்துற கோழியும் அது கொஞ்ச நாள் ஒரு 4 மாசமோ 5 மாசமோ வளர்ந்ததுக்கு அப்புறம் வித்துருவோம். சோ நமக்கு தேவை நம்மளோட இனிஷியல் அமௌண்ட் வந்து தாய் கோழிகள் மட்டும்தான். அந்த கோழிகளை மட்டுமே நம்பி தான் நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களால மட்டும்தான் ஏக்ல திரும்ப திரும்ப கொடுக்க முடியும். சோ நம்ம தாய் கோழிகளை வித்துட்டா திரும்ப எக்லே பண்றதுக்கு லேட் ஆகும் புது கோழிகள். அதனால நாங்க புது கோழிகளை விற்பனை மட்டும் தான் சார் பண்ணுவோம். தாய் கோழிகளை நாங்களே வச்சிருந்தா இருப்போம்.
1: தாய் கோழிகள் அப்படின்னு சொல்றது எவ்வளவு வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க?
0: தாய் கோழிகள் நாங்க ஒரு 2 வருஷம் வரைக்கும் வச்சிருப்போம் சார். குவாலிட்டியா இருக்கும் எக். சோ ஹேச்சிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அது எங்ககிட்ட தான் சார் இருக்கும். தாய் கோழிகள் நாங்க விற்பனை பண்ண மாட்டோம்.
1: இப்ப 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வேற கோழிகள் வேணும் இல்லைங்களா?
0: அந்த 2 வருஷத்துக்குள்ள நாங்க வித்தது போக நின்ன கோழிகள்ல இருக்கிற கோழிகளை பெஸ்டா இருக்கிற கோழிகளை மட்டும் நிறுத்தி வைப்போம் சார். தரமான கோழிகளை நிறுத்தி கறி கடைகளுக்கு போக இருக்கிற கோழிகளை நம்ம வந்து தரமான கோழிகளை தரம் பிரிச்சு எடுத்து வச்சிருப்போம். அந்த கோழிகள் மூலமா திரும்பவும் நாங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம். ஆனா ப்ரொடக்ஷன் மட்டும் எப்பவுமே நிறுத்தப்படாது, எப்பவுமே தொடர்ந்து இருந்துகிட்டுதான் இருக்கும்.
1: அந்த பருவத்துக்கு அந்த கோழிகள் வரும்போது அதை பயன்படுத்துவீங்க?
0: ஆமா சார், அந்த பருவத்துக்கு அந்த கோழிகள் வந்தோடனே ஏற்கனவே பயன்படுறதுக்காக வச்சிருந்த கோழியை வித்துருவோம். சோ இது நமக்கு ரெடி ஆயிட்டாங்க, இவங்க ரெடி ஆனதும் அவங்கள வித்துருவோம்.
1: அந்த தரங்கறத எதை பார்த்து நீங்க நிறுத்தி வச்சுக்குவீங்க தாய் கோழிகள்?
0: தாய் கோழிகள்னு பார்த்தா நம்ம இன விருத்தி பண்ணும்போது அதோட எந்த சேவலோட இணையதுன்னு பாப்போம் சார். அந்த சேவலோட தரம் தான் அந்த பட்டை கோழி மூலமா வர முட்டையிலையும் வரப்போகுது, அதுல இருந்து கோழி குஞ்சம் வரப்போகுது. சோ தாய் கோழியும் சேவலையும் பொறுத்துதான் தரம் பிரிச்சு வைக்க முடியும் சார். ஏன்னா எல்லா கோழி குஞ்சுகளும் நிறுத்தி வச்சிட முடியாது. தரம் பிரிச்சு வச்சாதான் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கான சோர்ஸ் அதுல இருக்கும், குவாலிட்டியாவும் இருக்கும். நம்ம கேக்குற கஸ்டமர்ஸ்க்கும் குவாலிட்டியான கோழி குஞ்சுகளை தரணும், அதுக்காக நிறுத்தி வைப்போம்.
1: இந்த கோழிகள் அதே போல சேவல் அப்படின்ட்டு பாக்கும்போது இந்த சேவலினுடைய எண்ணிக்கை அந்த விகிதாச்சாரம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும், அதெல்லாம் ஏதாவது இருக்குங்களா?
0: ஆமா சார், கண்டிப்பா உண்டு. பெட்டை கோழிகளுக்கு ஏற்ற சேவல்கள் கண்டிப்பா நிறுத்தி வைக்கணும். நாங்க எப்படி நிறுத்தி வைக்கிறோம்னா 8 பெட்டைகளுக்கு ஒரு சேவல் நிறுத்தி வைக்கிறோம் சார். சேவல் எந்த அளவுக்கு தரமானதா இருக்கோ அதை பொறுத்துதான் சார் நிறுத்தி வைக்கிற பொட்டை கோழிகளோட அளவும் இருக்கும். 8 பெட்டை கோழிகளுக்கு ஒரு செவல் தரமானது நான் நம்புறேன், அதுவும் சரியாதான் சார் இருக்கு.
1: அதனால அது ஒரு சுழற்சி முறையில நீங்க இதை செஞ்சுட்டே இருக்கணும்.
0: ஆமா, இது சுழற்சி முறையில செஞ்சா மட்டும்தான் சார் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த பிசினஸ்ல. சோ ப்ரொடக்ஷன் இல்லனா அப்புறம் அங்க பிசினஸ் ரன் பண்ண முடியாது இல்லீங்களா? சோ அதுக்கான வேலைகளை நம்ம கண்டிப்பா பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் சார். அந்த சுழற்சி முறை மட்டும்தான் நம்ம பிசினஸ் ரன் பண்ண வைக்கும்.
1: விற்பனை எல்லாம் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை விற்பனை செய்யறீங்க
0: சார்? மாசம் மாசம் அந்த 21 நாளுக்குள்ள ஒவ்வொரு முறையா ஹேச்சிங் இருந்துட்டே இருக்கும் சார். நம்ம வைக்கிற முட்டைகள் எல்லாமே 21 நாளுக்கு ஒரு முறை ஹேச்சிங் ஆகும். சோ 25வது நாள் நாங்க சேல்ஸ் ஆரம்பிப்போம். ஆன்லைன் பிசினஸ் பண்றதால நல்லா இருக்கு சார். கேவிகேலயும் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அது மூலியமா ஒரு பண்ணை இருக்கும் இன்னொரு பண்ணையாளருக்கும் தொடர்பு அதிகமா இருக்கு. சோ தேவைகள் எங்க இருக்கோ அந்த இடத்துல சீக்கிரமா பகிரப்படுறதுக்கு இந்த குரூப்பும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்.
1: அதனால எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சாலும் அது விற்பனை செய்ய முடியும்.
0: ஆமா, விற்பனை செய்ய முடியும்.
1: அந்த அளவுக்கு டிமாண்டும் இருக்கு இல்லைங்களா?
0: டிமாண்டும் அதிகமா தான் சார் இருக்கு.
1: இப்ப என்னெல்லாம் அந்த விற்பனைக்கு ஒண்ணு முட்டையாக இருக்கிறீங்க இல்லீங்களா?
0: இல்ல சார், நாங்க எக்ஸ் மட்டும் சேல்ஸ் பண்றது இல்ல சார்.
1: அப்படிங்களா?
0: ஆமா, எக்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன டிசன்டேஜ்னா 15 ரூபாய்க்கு ஒரு முட்டை சேல்ஸ் ஆகுது சார்.
1: நாட்டுக்கோழி முட்டை,
0: நாட்டுக்கோழி முட்டை 15 ரூபாய் கண்டிப்பா இன்னைக்கு சேல்ஸ் ஆகுது. அதுக்கு குறைச்சல் எங்கேயும் வாங்க முடியாது, கஷ்டம். அது முட்டைகள் 2 விதமா பிரிக்கலாம் சார். ஹேச்சிங்க்கு தனியா இருக்கு, டேபிள் எக்ஸ் தனியா இருக்கு. டேபிள் எக்ஸ் போது நம்ம சாப்பிடறதுக்காக பயன்படுத்துறதால அது 12 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது, அது ஹேச்சிங்க்கு பயன்படுத்த முடியாது. சோ நாங்க 15 ரூபாய்னு போது அது ஹேச்சிங் எக்ஸ், நாங்க ஹேச்சிங் எக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஒரு நாள் கோழி குஞ்சா சேல் பண்ணும் போது 45 ரூபாய் விலை உயருது. அந்த ஹேச்சிங்கால எங்களுக்கு

0: ஒரு லாசம் வரல. ஒரு கோழி குஞ்சுக்கு 45 ரூபாய் குறைஞ்சது ஒரு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. 21 நாள் காத்திருந்தா 500 கோழி குஞ்சு லாபம் பன்மடங்கு கிடைக்குது. அதுவே புதிய பண்ணையாளர்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா அவங்க டே ஓல்ட நாங்க ரெஃபர் பண்ண மாட்டோம். ஒரு நாள் கோழி குஞ்சா நாங்க ரெஃபர் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தெரியாது, கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். அதனால ஒரு மாத கோழி குஞ்சா விற்பனை பண்ணுவோம். ஒரு மாத கோழி குஞ்சுன்னும் போது 95 ரூபாய்ல இருந்து 100 ரூபாய்க்குள்ள போகும் சார். இப்ப இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகுது.
1: அதனால கோழி குஞ்சா விற்கிறது,
0: அதனால கோழி குஞ்சா விற்கிறது நல்ல லாபகரமான விஷயம் சார்.
1: கோழிகள் விற்பனைக்கு அனுப்புறது அது எந்த எவ்வளவு நாட்கள் கழிச்சு அனுப்புவீங்க?
0: கோழிகள் விற்பனையை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய் கோழிகள் பிரிச்சு வச்சிருக்கிறதால சோ எப்பவுனா ரெடி டு சேல்ஸ் தான் சார். அவங்க எல்லாருமே 5 மாத கோழிகளே விற்பனைக்கு தயாராகிடும். வளர்க்கறவங்களும் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. வளர்க்கறவங்க ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கறதால அது ஒரு நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. சோ ஆர்கானிக்கா சாப்பிடுதுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கிறதால வளர்க்கறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க.
1: வளர்க்கறவங்க இந்த ஒரு மாசத்து கோழி கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா?
0: அந்த 5 மாத கோழிகளையும் வாங்கிட்டு போவாங்க, ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு மாசத்துல அவங்களுக்கு
1: முட்டை
0: செலவு பண்ணல, ஏன்னா எங்க வீட்டு பக்கத்திலேயே மூங்கில் காடுகள் இருக்கு. சோ மரங்கள் கிடைக்குது. சோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 4 மரம் வெட்டினாலே போகுதும். மூங்கில் மரங்களை வெட்டி நாங்களாவே பயன்படுத்திக்கிறோம். இது வரைக்கும் நான் அதுக்காக செலவு பண்ண தொகை மட்டுமே ஒரு 12,000 ரூபாய் இருக்கும் சார். அவ்வளவுதான், அந்த இன்வெஸ்ட்மெண்டே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதிக முதலீடு போட்டுட்டு வருமானத்துக்காக இயங்குறதை விட குறைஞ்ச முதலீட்டுல அதிக வருமானத்தை ஈட்டுறதுக்கான வழியை தேடிக்கிட்டேன் சார்.
1: அதனால எல்லா வகையிலயும் அந்த செலவை குறைக்கிறீங்க?
0: ஆமா, நாங்க எல்லா வகையிலும் செலவை குறைக்கிறோம். செலவு குறைக்கிறதால மட்டும் கோழிகளோட தரம் குறைஞ்சு போயிடாது. நாங்க செலவை வேற வகையில குறைக்கிறோம், கோழியோட தரத்தை உயர்த்தி தான் கொடுக்கறோம்.
1: கோழியோட தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கும் போது என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க
0: சார்? அதிகமான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதிகமான ஆன்டிபயோட்டிக் டோஸ் கொடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். சோ நீங்க ஆர்கானிக்கா வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது செலவுகளும் கம்மி. சப்போஸ் அதுக்கான நோய் தாக்கம் வரும்போது ஆன்டிபயோட்டிக் எப்பயாவது ஒரு முறை பயன்படுத்துற சூழ்நிலை வரும். சோ அதனால வர எக்ஸ்பென்சஸும் கம்மி தான். நீங்க இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கணும்னா என்ன அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க போது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கொடுக்கற பசன் தீவனத்திலயும் அடர் தீவனத்திலயும் சேர்ந்து கொடுக்கும் போது நோய் எதிர்ப்பு திறன் தானா வந்துட போகுது. சோ அதனால நாங்க தரம் உயர்த்தி தான் கொடுப்போம், ஏன்னா ஆர்கானிக்கா கொடுக்கும் போது வளர்ச்சியும் நல்லா இருக்கும், தரமும் நல்லா இருக்கும், வியாபாரமும் நல்லா இருக்கும்.
1: இப்ப இந்த பசு தீவனம் அடர் தீவனம் கொடுக்கும்போது அந்த தீவனமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுலயே இருக்கணும், தனியா ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கு
0: சார்? நாம வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக எந்த ஒரு மருந்துகளும் தொடர்ந்து எடுக்கிறது இல்லையா? சோ நம்ம ஏன் கோழிகளுக்கு மட்டும் கொடுக்கணும்?
1: அதனுடைய உணவுலயே இருக்கு,
0: அதோட உணவுலயே இருக்கு. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுலயே கிடைச்சிரும். நாம அதை தடை பண்ணல. நம்ம எப்படி தடை பண்ணுவோம்னா கூண்டு முறையில் அடைச்சா மட்டும்தான் தடைப்படும். நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கறதால அது தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அவங்களுக்கு நேரடியா கிடைச்சிருது. அதனால நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண தேவையில்லை, செலவும் கம்மியாகும். அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து மூலமா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் தேவையான ஒரு ஆர்கானிக்கான கோழியும் அவங்களுக்கு இறைச்சியும் கிடைக்கும். நான் நம்புறேன்.
1: இந்த புறக்கடையில வளர்க்கறதுனால இந்த நோய் தாக்கம் நோய் வரக்கூடிய அந்த தன்மையும் குறைவா இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமா, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு கேஜில வந்து குறைஞ்சது நம்ம ஒரு 10 கோழி அடைச்சு வைக்கிறோம்னா ஒரு கோழிக்கு சப்போஸ் ஒரு குறைசா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அந்த குறைசாவை கட்டுப்படுத்துறதுக்கு டைரக்டான மெடிசன் நம்ம கிட்ட கிடையாது, மெடிக்கல் டர்ம்ல இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா அந்த 10 கோழி குடிக்கிற ஒரு டப்புல தண்ணியில மிச்சருக்கு 9 கோழியும் குடிச்சிரும். அந்த குறைசா நோய் இருக்கிற கோழி தண்ணி குடிச்சதுன்னா மிச்சருக்கு 9 கோழியும் குடிச்சிரும். சோ இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். புறக்கடைன்னும் போது அப்படி அவசியம் இல்ல. நம்ம எங்கேயோ ஒரு டப்பு தண்ணி வைக்க போறோம். அதிகபட்சம் நாங்க வயல்வெளிக்கு பயன்படுத்துற தண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க, வாழை மரத்துக்கோ தென்னை மரத்துக்கோ வைக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு கோழியும் இன்னொரு கோழியும் மீட் பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மி தான். சோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல.
1: அதனால இது காற்றோட்டமா சுகாதாரமாகவும்
0: இருக்கும். ஃப்ரீ ரேஞ்சுன்றதால சூரிய வெளிச்சம் டைரக்டா இருக்கும் அவங்க கிட்ட, இன்ஃபெக்ஷன் ஆகாது.
2: என்ன முத்தழக, நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவங்க சொன்ன தகவல்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுக்கா. குறைவான முதலீட்டுல நாட்டுக்கோழி வளர்த்து எப்படி லாபம் பாக்கலாம்னு இவரு சொன்ன தகவல் எல்லாம் சிறப்பா இருந்துச்சு.
2: சரி சரி, இனிமே உன் நாட்டுக்கோழி வளர்ப்ப நல்ல லாபம் தரும் வியாபாரமா மாத்திடு.
3: கண்டிப்பாக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நாட்டுக்கோழி வளர்ப்புல நான் சாதிச்சு காட்டுறேன் பாருங்களேன்.
2: உன் நம்பிக்கை வீண் போகாது புள்ள. நிச்சயம்.

0: வருவது வேளாண் செய்திகள்.
1: தென்னையில் வறட்சி மேலாண்மை. போதிய தண்ணீர் வசதியுள்ள காலங்களில் பெரும்பாலான நம் உழவர்கள் தென்னைக்கு தேவைக்கும் அதிகமாகவே தண்ணீர் பாய்ச்சுகின்றனர். சில வட்டப்பாத்திகளில் பாசிப்படியும் அளவிற்கு நீர் தேக்கி நிறுத்தப்படுகிறது. வேர் மண்டலத்தில் காற்றோட்டம் இருந்தால்தான் எந்த ஒரு பயிருமே நன்கு வினையாற்றி நல்ல பலனை தரும். தேவைக்கும் அதிகமாக நீரை தேக்கி நிறுத்துவதால் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் செயல்திறன் குறையும். ஊட்டச்சத்துக்கள் விரயமாகி குறும்பைகள் மற்றும் இளங்காய்கள் உதிரும். பல்வேறு ஊட்டச்சத்து சுழற்சிகள் தடைபடும். கடுமையான மழை பொழிவுக்கு பின்னர் வேர் மண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்கள் காரணமாக தென்னை மட்டைகள் மஞ்சள் நிறமடைந்து சிறுத்து காணப்படும். தண்ணீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்துவதால் மரங்களின் வேர்கள் ஆழமாகவும் பக்கவாட்டிலும் பறந்து விரிந்து செல்வது தடுக்கப்படும். இது போன்ற நீர் உபரி சூழலுக்கு பழக்கப்பட்ட தென்னை மரங்கள் வறட்சி காலங்களில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே போதிய நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும் பொழுது உழவர்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையான உத்திகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நிலப்போர்வை அமைத்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். நிலப்போர்வை அமைத்தல் என்பது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் ஒரு மிக எளிய தொழில்நுட்பமாகும். இம்முறையில் கீழே விழும் காய்ந்த தென்னை மட்டையின் அடிப்பகுதியை வெட்டிவிட்டு ஓலைகளை வட்டப்பாத்திகளில் 2 அல்லது 3 அடுக்குகள் பரப்ப வேண்டும். ஒரு பாத்திக்கு 15 முதல் 20 ஓலைகள் தேவைப்படும். ஓலைகளை 2-3 துண்டுகளாக வெட்டியும் போடலாம். போதிய தண்ணீர் இருந்தால் இந்த ஓலைகள் மக்கி நல்லதொரு எருவாகவும் அமையும். ரசாயன உரங்களை இடும்பொழுது ஓலைகளை ஒதுக்கிவிட்டு உரங்களை வட்டப்பாத்திகளில் இடலாம். ஓலைகள் மக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய ஓலைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். நிலப்போர்வை அமைத்தலால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. மேலும் இயற்கையான முறையில் களைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக உரிமட்டை பதித்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். 2 மீட்டர் ஆழம் கொண்ட வட்டப்பாத்திகளில் நார்பகுதி கீழ் இருக்குமாறும் கனமான மட்டைப்பகுதி மேல் இருக்குமாறும் உரிமட்டைகளை வைக்க வேண்டும். ஒரு பாத்திக்கு 100 முதல் 250 உரிமட்டைகள் தேவைப்படும். ஒரு காய்ந்த மட்டை அதன் எடையில் 3 முதல் 5% நீர் பிடிக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த மட்டைகளில் கடினமான மேல்பகுதி நீர் ஆவியாத கட்டுப்படுத்தும். இம்மட்டைகள் 3-4 ஆண்டுகள் வரை அழிவில்லாமல் இருக்கும். மற்றொரு முறையில் 2 தென்னை வரிசைகளுக்கிடையில் 1.5 மீட்டர் ஆழம், 1.5 மீட்டர் அகலம் மற்றும் 3 மீட்டர் நீளம் கொண்ட குழிகளை ஏற்படுத்தி அதில் தென்னை உரிமட்டைகளின் நார்பகுதி மேல் நோக்கி இருக்கும் வண்ணம் அடுக்கி அவற்றை மண்ணால் மூடிவிட வேண்டும். இதன் மூலம் பருவ காலங்களில் மண்ணில் உட்புகும் நீரை 2 தென்னை வரிசைகளுக்கு இடையில் சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். அடுத்ததாக தென்னை நார் கழிவு இடுதல். ஒரு பாத்திக்கு 50 கிலோ என்ற அளவில் தென்னை நார் கழிவை இட்டு மூடிவிடலாம். மக்கிய தென்னை நார் கழிவு உரத்தை இடுவதால் மண்ணின் பல்வேறு பௌதீக பண்புகளான மண்ணின் கட்டமைப்பு, பொளப்பொளப்பு தன்மை மற்றும் நீர்பிடிப்பு திறன் ஆகியவை மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வேளாண் கழிவுகள் பசுந்தாள் உரங்களை பரப்புதல் பற்றி பார்ப்போம். வேளாண் பணிகளில் இருந்து கிடைக்கும் புல் மற்றும் களைகளையும் கிளைரிசீடியா போன்ற பசுந்தாள் உரங்களையும் ஒரு பாத்திக்கு 25 கிலோ என்ற அளவில் பரப்பி உயிர் மூடாக்கு அமைத்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இதனால் மண்ணின் ஈரப்பதம் காக்க

0: ஏற்படுவதோடு நல்லதொரு உரமாகவும் அமையும். ஒரு பயிர் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் பல்வேறு இடர்பாடுகளான வறட்சி, பூச்சி நோய் தாக்குதல், பனி போன்றவற்றிலிருந்து பயிருக்கு தாங்கும் திறனை சாம்பல் சத்து அளிக்கின்றது. எனவே பரிந்துரைக்கப்படும் சாம்பல் சத்து உரத்தை விட 50% கூடுதலாக இட்டு பயிர்களுக்கு வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்கலாம். பாத்திக்கு 150 கிலோ என்ற அளவில் ஆற்று வண்டல் மண்ணை பாத்திகளில் இடலாம். இதனால் மண்ணின் பௌதீக பண்புகள் மேம்பட்டு நீர்த்திறன் அதிகரிக்கிறது. வண்டல் மண்ணில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் மண் வளம் மேம்படுத்தப்படுகின்றது. நீர் மிகுந்துள்ள நேரங்களில் பசுந்தாள் உரங்களான சணப்பை, தக்கை பூண்டு, கொள்ளு, கொழுஞ்சி, கலப்பு கோணியம் ஆகியவற்றை தோப்புகளில் விதைத்துவிட்டால் அவை உயிர் மூடாக்காக செயலாற்றி மண் வெப்பமடைவதை தடுத்து நிறுத்துகின்றன. மேலும் தேவையற்ற களைகளும் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பசுந்தாள் உரங்களை 40 முதல் 45 நாட்களில் மடக்கி உழுவதால் மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. வரப்புகளின் ஓரப்பகுதிகளில் சவுக்கு, தேக்கு போன்ற மரங்களை நட்டும், செவ்வரளி, செம்பருத்தி போன்ற செடிகளை வைத்தும் மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இவை உயிர் வேலியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தென்னந்தோப்புகளில் மகரந்த சேர்க்கைக்கு வித்திடுகிறது. மண் அரிமானம் பெருமளவு தடுக்கப்பட்டு மேல்மண் அடுக்கின் ஈரமும் காக்கப்படுகின்றது. வயலின் தாழ்வான பகுதிகளில் பண்ணைக்குட்டைகள் அமைத்து மழைக்காலங்களில் நீரை சேமிக்கலாம். இதனால் கிணறுகள் வறண்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர் வறட்சி காலங்களில் மிகவும் கை கொடுக்கும். மழைக்காலங்களில் 2 மரங்களுக்கிடையில் சரிவை உண்டாக்குதல், ஊட உழவு செய்தல், மண்ணை கிளறிவிட்டு நீர் உட்புகுத்திறனை அதிகரித்தல், உயர் வரப்புகள் அமைத்து தண்ணீரை தேக்குதல், வறட்சியை தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்தல், சிக்கன நீர்ப்பாசன முறைகளான சொட்டு நீர்ப்பாசன முறையை பின்பற்றுதல் ஆகிய செயல்பாடுகள் மூலமாகவும் தென்னையை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். கடுமையான வறட்சி காலங்களில் அடிமட்டைகளை வெட்டிவிடுதல், ரசாயன உரங்களை முடிந்தவரை தவிர்த்தல், அங்கக உரங்களை அதிக அளவு இடுதல் போன்ற உத்திகளையும் கையாண்டு வறட்சியிலும் தென்னையை வாழ வைக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன்.
0: நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவு பெறுகிறது விவசாய அரங்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2

0: 30 நிமிடம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: இலக்கியம் பேசுவோம். பொருளாற்று படையில் பன்முகத்திறம். பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்களுடன் பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் உரையாடப் போகிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் நாம் உரையாடப் போகிறோம். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
2: பொருளாற்று படை பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று, அதாவது பழந்தமிழ் இலக்கிய வரிசையில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்களை பாட்டும் தொகையும் என்று சொல்லுவார்கள். அதாவது பாட்டு என்பது பத்துப்பாட்டையும், தொகை என்பது எட்டு தொகை நூல்களையும் குறிக்கும். அந்த வகையில் பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்றுதான் பொருளாற்று படை. இந்த பத்துப்பாட்டு நூல்களை குறிப்பதற்காக பழைய வெண்பா ஒன்று இந்த நூல்களை அழகாக பட்டியல் படுத்தும். அந்த வகையில் முருகு, பொருணாறு, பான் இரண்டு முல்லை, பெருகு வலமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தோடும் பத்து என்று பத்துப்பாட்டு நூல்களை வரிசைப்படுத்துவார்கள். அந்த வகையில் திருமுருகாற்றுப்படை கடவுள் வாழ்த்து போல பத்துப்பாட்டு நூல்களுள் முதன்மையாக அமைந்திருந்தாலும், காலத்தால் முற்பட்ட வரிசையில் பத்துப்பாட்டு நூல்களுள் பொருளாற்றுப்படை முதலில் இடம்பெறுவது இதற்குரிய சிறப்பாகும். இந்த நூலானது 248 அடிகளை உடையது. இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார். கரிகாற்பெருவளத்தான், அதாவது கரிகால சோழன் என்கின்ற சோழ அரசனை பற்றி இங்கு, அவனுடைய வெற்றி சிறப்பு, வீரச்சிறப்பு முதலானவற்றையும், அவனுடைய கொடைத்திறம், இன்னும் பல பன்முகத்திறத்தையும் இதிலே முடத்தாம கன்னியார் எடுத்துரைக்கின்றார்.
1: அருமையா சொன்னீங்க சார். ஆற்றுப்படை என்றால் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஆற்றுப்படை என்று சொல்லுவது சங்க இலக்கிய நூல்களில் பொருளாற்றுப்படையில் இது ஆற்றுப்படை வரிசையில் அமைந்த நூல். எந்த ஒரு சொல்லுக்கான பொருளாக இருந்தாலும் நம்முடைய தமிழிலே தோன்றிய முதன்மையான நூலான தொல்காப்பியத்தில் அதற்கான கூறுகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று ஆராய்வது ஆய்வுலகினுடைய மரபு. அந்த வகையில் ஆற்றுப்படைக்கான இலக்கணம் தொல்காப்பியத்தில் உள்ளனவா, தொல்காப்பியர் கூறியிருக்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். தொல்காப்பியர் சொல்லுவார், கூத்தரும் பாணரும் பொருணரும் விரளியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவலம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனிதிர சொன்ன பக்கமும் என்று அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் வளம் பெற்ற ஒரு கலைஞன் பொருள் வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனுக்கு தான் எங்கே பொருள் பெற்றோம், தாம் முன்பு எப்படி வறுமை நிலையில் இருந்தோம், ஒரு அரசனை சந்தித்து அவனிடத்தில் பொருள் பெற்ற பிறகு தன்னுடைய வறுமை நிலை எப்படி மாறியது, அதாவது தான் பெற்ற அந்த வளத்தை தன்னை ஒத்த கலைஞனும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை. இதைத்தான் தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரளியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் என்கின்றார். இதிலே பொருணர் ஆற்றுப்படையில் வருகின்ற பொருணர் என்பவர்கள் தடாரி அல்லது கிணை இசை கருவியை இசைத்து பாடியும் ஆடியும் நடித்து காட்டும் ஒரு

0: இந்த பொருளரை ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று பொருளர் மூவகையினர் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே பொருளராற்றுப்படையில் பெறும் பொருளன் வந்து போர்க்களம் பாடும் பொருளனாக காட்டப்படுகின்றான். இந்த பொருளராற்றுப்படையில் வருகின்ற பொருளன் கரிகாற்பெருவளத்தானிடம் சென்று பரிசில் பெற்று திரும்பிய ஒரு பொருளன், தான் எதிரே கண்ட வறுமையில் வாடும் பொருள் வளம் பெறாத ஒரு கலைஞனை பார்க்கின்றான். பார்த்து, தான் யாரிடத்தில் பொருள் வளம் பெற்றோம், தன்னுடைய வறுமை எவ்வாறு நீங்கியது என்பதை பற்றி அந்த பொருளனுக்கு அவன் ஆற்றுப்படுத்துகின்றான் என்ற வகையில் இந்த நூல் பொருளர் ஆற்றுப்படை என்னும் பெயரினை உடையதாக உள்ளது.
1: ஆற்றுப்படை என்றாலும் என்னன்னு சொல்லிட்டீங்க, பொருளர் ஆற்றுப்படைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டீங்க. இந்த நூலோட ஆசிரியர் பாட்டுடை தலைவன் பற்றி சொல்லுங்களேன்.
0: இந்த நூலின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் என்று சொல்லுவார்கள். இவர் ஒரு பெண்பார் புலவர் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு சில கருத்து வேறுபாடுகள் கூறுவது உண்டு. இருந்தாலும் அவர் பெண்பார் புலவரோ புலவர் என்ற வகையில் அவர் அந்த இலக்கியத்தை மிக நயமாக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்ற வகையில் அவரை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா சங்க காலத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் அறிகின்றோம். அந்த வகையில் முடத்தாம கன்னியார் ஒரு பெண்பார் புலவர் அல்லது ஆண்பார் புலவர் என்ற அந்த சிக்கல்கள் நமக்கு தேவையில்லை. இதுவரையில் அறிஞர்களினுடைய கூற்றுப்படி அவர் ஒரு பெண்பார் புலவர் என்று சொல்லுவது வழக்கம். அந்த வகையில் அவருடைய கவித்திரம் இங்கே போற்றுதலுக்குரியது. இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகாற்பெருவளத்தான், அதாவது முற்கால சோழர்களில் தலை சிறந்தவன் என்று கருதப்படக்கூடிய கரிகால வளவன் அல்லது கரிகால சோழன் கரிகாற்பெருவளத்தான் என்றெல்லாம் இவனை போற்றி புகழ்வார்கள். அதாவது இந்த முற்கால சோழ சாம்ராஜ்யம் நிலை நிறுத்தி ஆட்சி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவன் கரிகாற்பெருவளத்தான். இந்த கரிகாற்பெருவளத்தானினுடைய கொடை சிறப்பு, வெற்றி சிறப்பு, அவன் கலைஞர்களை வரவேற்று உணவு அளித்த முறை, அவனுடைய விருந்தோம்பல் பண்பு, அவன் கொடை நல்கி அவன் கலைஞர்களை அனுப்புகின்ற விதம், இவற்றை பற்றியும் முடத்தாம கன்னியார் பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது கலைஞர்களினுடைய வர்ணனை, அதாவது விரலி வர்ணனை, யாழினுடைய வர்ணனை, சோழ நாட்டினுடைய வளம், காவிரியின் வளம், இப்படி ஒரு பன்முகத்தன்மையில் முடத்தாம கன்னியார் அழகாக கவிநயம் மிக்க ஒரு சொல் ஆட்சியை அங்கே பயன்படுத்தியிருப்பார்.
1: இந்த நூலின் ஆசிரியர் மற்றும் பாட்டுடை தலைவன் இருவரை பற்றியும் அருமையா சொன்னீங்க.
0: கரிகாற்பெருவளத்தானுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த 10 பாட்டு நூல்களிலே பொருளராற்றுப்படைக்கு மட்டும் பாட்டுடை தலைவனாக இல்லாமல் பட்டினப்பாலை என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதாவது புகார் நகரினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற நூல் பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை நூலுக்கும் கரிகாற்பெருவளத்தான் தான் பாட்டுடை தலைவன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பார் வந்து பாடியிருப்பார். கரிகாற்பெருவளத்தானுக்கு பல சிறப்புகள்ல இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உருவ பல்தேர் இளையோன் சிறுவன் என்னும் பாடலடியால் இவனுடைய தந்தையின் பெயர் இளஞ்சேர் சென்னி என்றும், அவன் தன்னுடைய தந்தையை சிறு வயதிலேயே இழந்தவன் என்றும், ஆகையினால் இவனை பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது தாய் வயிற்றில் இருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா தாயினுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் காலகட்டத்திலேயே தன்னுடைய தந்தையை இழக்கின்றான். ஆகையினால் இவனை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். அதாவது கரிகால சோழன் என்பதற்கான பெயர் எப்படி வந்தது என்பதற்கு சில புனை கதைகள், கற்பனை கதைகள் சொல்லப்படுவது உண்டு. அதை யாவரும் அறிந்த ஒன்று. பகைவர்கள் இவனை கொல்ல கருதி அவன் தங்கியிருந்த இடத்திற்கு தீ இட்டதாகவும், அவ்விடத்திலிருந்து அவன் தப்பித்து செல்லுகின்ற பொழுது அவனுடைய கால் ஒன்று கருகியதாகவும், ஆகையினால் இவனுக்கு கரிகால சோழன் என்று பெயர் வந்ததாகவும் ஒரு கற்பனை கதை உண்டு. அது எவ்வகையில் உண்மை என்று எவருக்கும் தெரியாது. இது பரவலாக ஒரு கற்பனை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்படி உரந்தை, புகார் ஆகிய நகரங்களை ஆட்சி செய்து கடல் வணிகத்தில் சிறந்து இலங்கையின் மேல் போர் செய்து ஈழத்தை கைப்பற்றி அங்கு சிறைபிடித்த வீரர்களை கொண்டு காவிரியினுடைய கரைகளை பலப்படுத்தியவன் கரிகால சோழன். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்தும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணையை இன்றும் நாம் புனரமைத்து பயன்படுத்துவது நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது உலகத்தில் வேறெங்கும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணை இன்றளவும் புனரமைத்து புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட

0: வருவது வந்து இது ஒரு சிறப்பிற்குரியது. நம்முடைய கரிகால சோழனால் ஏற்படுத்தப்பட்ட கல்லணை, இந்த சிறப்பு கரிகால சோழனுக்கு உரியது.
1: அருமையா சொன்னீங்க சார். கரிகால சோழன் பத்தியும் பாட்டுடைய தலைவன் ஆசிரியர் பத்தி அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு வந்துடுவோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புறநராற்று படையில பன்முகத்திறன் குறித்த கூறுகள் என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இந்நூலினுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார் வர்ணனையை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதிலே குறிப்பாக யாழினுடைய வர்ணனை, விரலியினுடைய வர்ணனை, கற்பனை, உவமை, அரசனுடைய விருந்தோம்பல், அரசனினுடைய ஆட்சி சிறப்பு, கொடை சிறப்பு, காவிரியினுடைய வளம், வனப்பு, இப்படி பன்முகப்பட்ட பார்வையில் இந்த நூலினை நல்ல ஒரு கவித்துவமாக பாடியிருக்கின்றார் முடத்தாம கன்னியார். அதன் அடிப்படையில் இந்த நூலில் இருக்கக்கூடிய பன்முக திறங்களாக இந்த கூறுகளை நாம் சுட்டலாம்.
1: இந்த நூலுடைய பன்முகத்திறன் பத்தி சொல்லிட்டீங்க. இந்த புறநராற்று படை நூல்ல யாழ் எவ்வாறெல்லாம் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: யாழினுடைய வர்ணனை பற்றி சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய தமிழர் மரபு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இசையை அறிந்தவர்கள் என்பதற்கு இந்த இலக்கியம் ஒரு நல்ல சான்றாக அமைகின்றது. யாழினுடைய வகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்று சொல்லுவார்கள். அதிலே பேரியாழ் 21 நரம்புகளை உடையதாகவும், மகரையாழ் 19 நரம்புகளை உடையதாகவும், சகோடையாழ் 14 நரம்புகளை உடையதாகவும், செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை உடையதாகவும் பொதுவாக சொல்லுவார்கள். இங்கே நூலினுடைய தொடக்கத்திலேயே யாழை அழகாக வர்ணனை செய்கின்றார் இந்த புலவர். அதாவது யாழினுடைய உறுப்புகளை அதனோடு தொடர்புடைய ஒன்றோடு அழகாக ஒப்புமைப்படுத்துகின்றார் இந்த புலவர். மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருபுறமும் தாழ்ந்து நடுவில் உயர்ந்திருக்கும் பத்தல் என்னும் குடம், அதாவது யாழினுடைய உறுப்புல பத்தல் என்கின்ற ஒரு உறுப்பு, அது எதுபோன்று இருந்ததாம், மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருந்ததாம் பத்தல் என்கின்ற உறுப்பு, யாழினுடைய உறுப்பு. அததான் அழகா சொல்றார் அவரு செய்யுள்ள குலப்பு வழி என்ன, சுவடுபடு பத்தல் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக விளக்கு சுடரின் நிறம் போல, அதாவது விளக்கினுடைய சுடரினுடைய நிறம் போல சிவப்பாக இருக்கும் மூடிய உரை, அதாவது அந்த யாழை போர்த்தப்பட்ட தோல் வந்து செந்நிறத்தில் இருந்ததாக சொல்லுகின்றார். அது அழகாக விளக்கு அழல் உருவின் விசியுரு பச்சை என்று ஒப்புமைப்படுத்துகின்றார். அதாவது மேலும் யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்கின்ற பொழுது பார்த்தவுடன் பிறரால் அறிய முடியாத இளம் கற்பத்தை உடைய சிவந்த நிறத்தை உடையவளின் அழகிய வயிற்றின் நடுவே மெல்லிய மயிரானது தொடர்ந்து விளங்கும் காட்சியை போல யாழினுடைய அடிப்பகுதி இருந்ததாக வர்ணிக்கின்றார். வளையில் வாழும் நண்டினுடைய கண்களை கண்டது போன்ற துளையினுடைய வாயை மூடிய ஆணிகள் இருந்ததாகவும், யாழினுடைய வாய்ப்பகுதி 8 நாள் திங்களினுடைய உருவத்தை ஒத்திருந்ததாகவும், பாம்பு தலை தூக்கியது போன்று அதனுடைய தண்டுகள் இருந்ததாகவும், கருநிற பெண்ணின் முன் கையில் அணிந்த வளையல் நெருக்கமாக இருப்பது போன்ற வார்க்கட்டு அவ்வாறு இருந்ததாகவும், நன்கு குத்தப்பட்ட திணை அரிசி போல நரம்பு, அதாவது யாழினுடைய நரம்பு இருந்ததாகவும் இங்கே வர்ணிக்கின்றார். இவை எல்லாவற்றையும் இப்படி யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்துவிட்டு கடைசி அடியில் என்ன சொல்லுகின்றார் முடத்தாம கன்னியார், நன்கு ஒப்பனை செய்யப்பட்ட மணமகள் யாழினுடைய முழு தோற்றத்திற்கு உவமை என்று அழகாக கடைசி அடியில இதை வந்து அழகாக கோடிட்டு காட்டுகின்றார்.
1: ஒரு யாழுக்கு என்னவெல்லாம் வர்ணனை பண்ணிருக்காங்க, கேக்குறதுக்கே அருமையா இருக்கு.
0: அது மட்டும் இல்லைங்க சார், யாழினுடைய வர்ணனை செய்த புலவர் அடுத்ததாக விரலியினுடைய கேசாதிபாத வர்ணனையும் இங்கே சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கருமணல் போன்ற கூந்தல், அதாவது செய்யுள்ள சொல்ற அரல் போல் கூந்தல், அரல் என்பது என்னன்னா மழை காலங்களில் நீரோடைகளில் நீர் ஓடி நீர் படிந்த பின்பு நீர் காய்ந்த பின்பு ஓடை மணலின் மேல் கரு நிறத்தில் அழகாக படிந்திருக்கும் அந்த கருமை நிறத்தை போன்ற கூந்தல், அரல் போல் கூந்தல் என்று வர்ணிக்கின்றார். அந்த விரலியினுடைய நெற்றி எப்படி இருக்கின்றதாம், பிறைபோல் திருநுதல் அப்படி

சொல்றார். அதாவது பிறை என்பது என்னது? நிலவினுடைய வளைந்த உருவத்தை பிறை போல் திருணுதல், அவளுடைய நெற்றினுடைய வளைவுக்கு இந்த பிறையை ஒப்பமைப்படுத்துகின்றார், வர்ணிக்கின்றார். விரலினுடைய புருவம் எப்படி இருந்ததாம் எனில், கொலைவில் புருவம், வில் போன்ற கூர்மையான புருவம். அவளுடைய கண்ணம் கொழுவிய கண்ணம் என்கின்றார். அவளுடைய கண்கள் குளிர்ச்சி பொருந்திய கண்கள் என்று ஒப்பமை செய்கின்றார். அவளுடைய வாயோ இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களை உடைய வாய் என்று வர்ணனை செய்கின்றார். அதாவது இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களையுடைய வாய் என்கின்றார். முத்துக்களை போன்ற வரிசையான பற்கள் என்று வர்ணிக்கின்றார். இவளுடைய காதுகள் மகர குழைகள் அசைந்தாடும் காதுகள் என்கின்றார். கழுத்தோ நாணத்தால் பிறரை நோக்காது கவிழ்ந்த கழுத்து அப்படின்னு அழகாக வர்ணிக்கின்றார். மூங்கில் போன்ற வளைந்த பருத்த தோள்களை உடையவள் விரலி என்கின்றார். மயிருடைய மெல்லிய கைகளை உடையவள் என்றும் அவளுடைய விரல்கள் காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்கள் என்று வர்ணிக்கின்றாள். அவளுடைய விரலினுடைய நகங்களை பற்றி

0: கழுத்தோ நாணத்தால் பிறரை நோக்காது கவிழ்ந்த கழுத்து அப்படின்னு அழகாக வர்ணிக்கின்றார். மூங்கில் போன்ற வளைந்த பருத்த தோள்களை உடையவள் விரலி என்கின்றார். மயிருடைய மெல்லிய கைகளை உடையவள் என்றும் அவளுடைய விரல்கள் காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்கள் என்று வர்ணிக்கின்றாள். அவளுடைய விரலினுடைய நகங்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது கிளியின் அழகு போன்ற வளமான கூரிய நகங்கள் என்கின்றார். அழகிய தனங்கள், நீர்ச்சுழி போல கொப்பு, நுண்ணிய மேகலை அணிந்த இடை, யானையினுடைய துதிக்கை போன்ற தொடை, ஓடி இழைத்த நாயினுடைய நாக்கு போன்றது அவளுடைய நாக்கு என்று இப்படி ஒட்டுமொத்தமாக விரலியை இப்படி வர்ணனை செய்துவிட்டு கடைசியாக தனது செய்யுள் அடியில் சொல்லுகின்ற பொழுது மயிலினுடைய சாயலை ஒத்தவளாக இருந்தால் அந்த விரலி என்று விரலியை இப்படி வர்ணிக்கின்றார் இந்த புலவர்.
1: யாழ் விரலியின் கேசாதிபாத வர்ணனை இரண்டுமே அருமையான ஒரு பகுதி, அதில் அதை சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். கரிகாலன் செய்த விருந்தோம்பல் சிறப்பு பற்றி சொல்லுங்களேன்.
0: இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். அன்றைக்கு இருந்த அரசர்கள் எல்லோரும் தன்னை நாடி வந்த கலைஞர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிலே கரிகால் பெருவளத்தான் என்ன விதிவிலக்கா என்ன? ஒரு பொருணன் ஒருவன், அதாவது வறுமை நிலையில் இருந்த பொருணன், பொருள்வளம் பெற்று பொருள்வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனை ஆற்றுப்படுத்துவதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனை எப்படி ஆற்றுப்படுத்தினான், தன்னுடைய நிலை முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது பொருள்வளம் பெற்ற பிறகு தன்னுடைய நிலை எப்படி மாறி இருக்கின்றது, ஆகையினால் நீயும் சென்றால் இதுபோல பொருள்வளத்தை பெறலாம், உம்முடைய வறுமையும் தீரும் என்று பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனுக்கு ஆற்றுப்படுத்துகின்றான். இந்த பொருள்வளம் பெற்ற பொருணன் தான் எப்படி சென்றோம், யாரிடத்தில் சென்றோம், யார் தமக்கு பொருள் நல்கியது என்பதை அழகாக புலவர் பொருணனின் வாயிலாக சொல்வது போல அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த பொருணன் கரிகாற்பெருவளத்தானை பார்ப்பதற்காக சென்றானாம். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததெனில், எல்லா கலைஞர்களும் அந்த காலத்தில் வறுமை நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கோ உடுத்திக் கொள்வதற்கோ சரியான ஆடைகள் இல்லை. அவர்கள் நாடோடிகள் போல அலைந்து திரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுயமாக தங்களுக்கென்று ஒரு இருப்பிடம் ஏதும் கிடையாது. எங்கே பொருள் கிடைக்குமோ அங்கு நாடி சென்று தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளும் நிலையில் தான் அக்காலத்தில் கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் திறமை இருந்திருக்கின்றது. யாழ் இசைப்பது, நடிப்பது, நடனமாடுவது, இப்படிப்பட்ட தனிப்பட்ட திறன்களை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அக்காலத்தில் அந்த கலைஞர்கள். அப்படி திறன்மிக்க அந்த கலைஞர்கள் தங்களுடைய உருவம் ஈரும் பேனும் நிறைந்த உருவத்தை உடையவர்களாகவும், கிழிந்த ஆடை அந்த கிழிந்த ஆடையையே மீண்டும் தைத்து கிழிந்த ஆடை அணிந்தவர்கள், வேர்வை நாற்றத்தை உடையவர்களாகவும் அந்த கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கரிகால் பெருவளத்தானை சென்று சந்திக்கின்றார்கள். அப்படி சந்தித்த பிறகு அவன் பொருள்வளம் நல்குகின்றான். தாங்கள் பொருள் பெற்று வறுமை நீங்குவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தோம் என்பதை புறணன் வாயிலாக இந்த புலவர் சொல்லுவது இந்த செய்யுள் அடிகளில் இப்படி சொல்லுகின்றார். ஈரும் பேனும் இருந்து இறைகூடி வேரொடு நனைந்து வேற்று இழை நுழைந்த துன்னல் சிதார் துவர நீக்கி நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கணிந்து அறவுரி அன்ன அறுவை நல்கி மழையன மருளும் மகிழ்ச்சை மாடத்து இழை அணி வனப்பின் இன்னகை மகளிர் போக்குயில் பொலங்கலம் நிறைய பல்கால் வாக்குவு தர தர வருத்தம் நீங்கி ஆற உண்டு பேர் அந்நோக்கி செருக்கொடு நின்ற காலை அப்படின்னு சொல்றார். அதாவது நாங்க அரசனை சந்திப்பதற்காக சென்றோம். நாங்கள் அணிந்திருந்த ஆடைகள் இப்படிப்பட்ட அழுக்கடைந்த ஆடைகளாக இருந்தது. அவனை சந்தித்த உடனேயே உறவினர்களை பார்த்தால் எப்படி ஓடோடி சென்று அவர்களை வாரி அணைத்து அவர்களை மகிழ்விப்போமோ, அதுபோல எங்களை கண்டதும் நெருங்கிய உறவினர்களை கண்டது போல எங்களுடன் வந்து அழகாக விரும்பி அவன் எங்களுடைய அருகாமையில் வரவழைத்து அவன் அமர வைத்தான் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த பொருணன் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்ளுகின்றான். கரிகால் பெருவளத்தான் இப்படி அவர்கள் ஈரும் பேனும் இருந்து அரசாண்ட வேர்வையால் நனைந்த அந்த கந்தல் ஆடையை நீக்கி பூ வேலைப்பாடுகள் அமைந்த பாம்பினுடைய தோலினை ஒத்த

0: உண்மையான ஆடையை அவர்களுக்கு நல்கினானாம். முதலில் ஆடையை உடுத்திக்கொள்ள அவர்களுக்கு ஆடையை நல்குகின்றான். அதன் பிறகு அந்த பூரணன் நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த களைப்பில் இருக்கின்றான். ஆகையினால் களைப்பை நீக்குவதற்காக அந்த காலத்தில் விருந்தினர்களுக்கு, தன்னை நாடி வருபவர்களுக்கு கல் உண்ணக்கூடிய வழக்கம் வந்து ஒரு தவறான வழக்கமாக அன்றைக்கு இல்லை. ஏன்னா விருந்தினர்களுக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் கல் உண்ணுதல் என்பது ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கின்றது. அப்படி இந்த பொருணனுக்கு அந்த அரசனுடைய ஏவல் பணி செய்யக்கூடிய மகளிர் பொன் வட்டில், அதாவது பொற்கிண்ணத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை ஊற்றி பலமுறை கொடுக்குறாங்க. இவனோ நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த கலைஞன். ஆகையினால் அவர்கள் கொடுக்க கொடுக்க அந்த கல்லை வாங்கி அவன் மீண்டும் மீண்டும் பருகுகின்றான். ஏன்னா அவன் நெடுந்தூரம் வந்த அந்த களைப்பில் இருப்பதினால் அந்த கல் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பானமாக அவனுக்கு தெரிகின்றது. ஆகையினால் அவன் நிறைய நான் கல்லை குடித்தேன் என்று தன்னுடைய அந்த நிலையை அந்த பொருணனுக்கு எடுத்து சொல்வதுதான் இங்க புலவர் வந்து சொல்றார். இப்படி நான் குடித்தேன், என்னுடைய வருத்தம் போகியது, மகிழ்ச்சியாக நான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லுகின்றான். அதன் பிறகு அரசனுடைய அரண்மனையினுடைய ஒரு பக்கத்தில் எனக்கு தங்குவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. என்னுடைய கூட்டத்தோடு நான் என்ன பண்ண, கல்லுண்ட மயக்கத்தில் அங்கே நான் வந்து உறங்கினேன். அதன் பிறகு எந்த ஒரு நடுக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த புறன் வந்து சொல்லுவதாக புலவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு காலை எழுந்த பிறகு அவன் மீண்டும் அந்த கல்லுண்டு இருந்தமையால அவன் மேல ஒரு நறுமணம், அதாவது அங்க நிறைய நறுமண பொருட்களும் இருந்தது, கல்லும் உண்டதனால் அவன் மேல ஒரு விதமான நறுமணம் மிக்க வாடை அவன் மீது வீசியது. அவனை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றதாம். ஏன்னா அவன் கல்லு உண்டதனால அந்த வாசனைக்கு வண்டுகள் எல்லாம் அவன் மீது மொய்க்கின்றதாம். அவன் மருண்டு போறான். இது என்ன கனவோ என்று தன் உள்ளத்துக்குள் நினைக்கின்றான். அதன் பிறகு அவன் தெளிவடைகின்றான். இல்லை இல்லை, இது நனவுதான் என்று அவன் என்ன பண்றான், தெளிவடைகின்றான். அதன் பிறகு அரசனை அணுகுகின்றான். வாயிற்காவலன் விரைவாக அந்த பொருணனை அழைத்து வர அரசன் கட்டளையிடுகின்றான். அரசனை காண்பதற்காக புருணன் செல்லுகின்றான். அந்த புருணர் கூட்டத்தை அழைக்கின்றான். வருக வருக என உறக்க கூறி வரவேற்றான் என்று புலவர் சொல்லுகின்றார். அவங்களுக்கு உணவு கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட உணவு? கரியும் சோறும் நிறைந்த உணவு. அந்த உணவு கொடுக்கும் முறை பற்றி முடத்தாம கன்னியர் அழகாக சொல்றாங்க. அருகம்புல் கட்டுகளை தின்று கொடுத்த செம்மறியாட்டு கிடாயினுடைய வேக வைத்த இறைச்சியினுடைய தொடை கறி நன்கு வெந்ததை உண்ணுங்கள் என பலமுறை அவங்களுக்கு என்ன பண்ணனா, அந்த இறைச்சி உணவை அரசன் வழங்கினானாம். அத செய்யுளடிகள் இப்படி சொல்லுது, காழின் சுட்ட கோழும் கொழும் குறை அப்படின்னு செய்யுளடிகள் சொல்லுது. அதாவது இன்னைக்கு கூட நாம வந்து உணவகங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இறைச்சியை வந்து ஒரு இரும்பு கம்பியில, அதாவது வெப்பப்படுத்துறத நம்ம பார்த்துருப்போம். இந்த முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கின்றது. அதாவது இரும்பு கம்பியில் செருகி கோர்த்து சுட்ட கொழுத்த பெரிய தசை துண்டங்களை அவங்களுக்கு அரசன் விருந்தோம்பல் செய்தான் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட உணவை மீண்டும் மீண்டும் கொடுத்ததனால அவங்க இதை தின்று தின்று திகட்டி போச்சு. இறைச்சியை உண்டதனால் அவர்களுடைய பற்களினுடைய முனை வந்து மழுங்கி போயிற்றாம். அதன் பிறகு வேறு பல தின்பண்டங்களையும் அந்த கலைஞர் கூட்டத்திற்கு கரிகாட் சோழன் வந்து வழங்கினான். இப்படி இவனுடைய விருந்தோம்பல் முறை மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அது மட்டும் அல்லாது ஒரு அரசன் விருந்தோம்பல் செய்வதற்கு தன்னுடைய பணியாளர்களிடம் சொன்னாலே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் அரசன் பணியாளர்களிடத்தில் சொல்லி விருந்தோம்பல் செய்யவில்லை. அந்த கலைஞர்களோடு உடன் அருகாமையிலிருந்து அவர்களுக்கு அரசன் உணவு அளித்தான் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்பாடுடைய செய்தி பாருங்க. ஒரு அரசன் சாதாரண கலைஞர்களுக்கு அருகாமையிலிருந்து உணவு கொடுத்தான். அவர்களை தின்னுங்கள் தின்னுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், அரசன் அருகாமையிலிருந்து உணவு செய்திருப்பது அந்த காலத்து அரசனுடைய ஒரு பண்பாட்டை எங்கே நமக்கு பாடமாக காட்டுகின்றது இக்காலத்திற்கு.
1: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் பற்றி அருமையா சொன்னீங்க, அவருடைய கொடைச்சிறப்பினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விருந்தோம்பல் செய்தவன் கொடையாக பல பொருட்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அதாவது இந்த கலைஞர்கள் ஒரு நாள் அல்ல பல நாள் அல்ல, இவர்கள் விரும்பும் காலம் வரைக்கும் இங்கேயே உண்டு நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம் என்று முன்கூட்டியே அரசன் வந்து சொல்லியிருப்பான். இப்படியே இவர்கள் வந்து பல நாட்கள் இந்த விருந்தோம்பலில் திளைத்து கடைசியாக எப்படி இருந்தாலும் தங்களுடைய இடம் நோக்கி நகர வேண்டும் அல்லவா.

0: சில நாட்கள் இப்படியே கழிந்தன. தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல விரும்பி, அதாவது என்ன பண்றாங்க, அரசன் கிட்ட போயிட்டு ஒரு அன்பு கலந்து அவனோட சொல்றாங்க, அரசே இப்படி நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம் அப்படின்னு விடை பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்று மெதுவாக கூறினார்களாம். அப்போது அரசன் அவர்களை சொல்வதை கேட்டு, விரைவில் எங்களை விட்டு பிரிகின்றீர்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னானா. அதாவது நீங்க இன்னும் பல நாட்களுக்கு இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க உடனடியாக இப்படி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகின்றது என்று அரசன் சொன்னானாம். அது கேட்ட பிறகு அவன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகின்றான். என்னன்னா, பிரிவு ஒன்றுதான் நிரந்தரமானது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அரசன் தேற்றி கொண்டு அவர்கள் அரசனை விட்டு செல்லுகின்ற, அதாவது தங்களுடைய இல்லம் நோக்கி புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடையாக யானை கன்றுகள், அதாவது யானையினுடைய கன்றுகளுடன் பெண் யானைகளையும் ஆண் யானைகளையும் அவற்றோடு பிற பொருட்களையும் பரிசாக நல்குகின்றான். நான்கு குதிரைகள் பூட்டிய யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட தேரினையும் அவர்களுக்கு நல்குகின்றான். குதிரை செலுத்துவதற்கு தார்குச்சி என்று ஒன்று சொல்லுவார்கள். அந்த தார் குச்சியினுடைய முனையில் இருக்கக்கூடிய ஆணியை நீக்கிவிட்டு தாறு கலைந்து அப்படின்னு செய்யுளடிகள் குறிப்பிடும். அந்த ஆணியை நீக்கிவிட்டு அந்த தார் குச்சியை கலைஞரிடம் கொடுக்கின்றான். ஏனெனில் இவர்களுக்கு விரைந்து செலுத்த தெரியாது. ஒருவேளை தார் குச்சி வந்து குதிரையின் மேல்பட்டால் அது மிக விரைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகினால், இவர்கள் பழக்கப்படாதவர்கள் ஆகையினால் அந்த தாறு கலைந்த அந்த இரும்பு ஆணியை கலைந்து அந்த குச்சியை வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டும் அல்லாமல் 7 அடி அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் என்ன பண்றான், வழி அனுப்பி வைக்கின்றான். அந்த மரபு இன்றைக்கு கூட நம்முடைய தமிழருடைய மரபிலே இன்றளவும் இருப்பதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசனே இப்படிப்பட்ட நல்ல பண்பாடுடையவனாக இருந்திருக்கின்றான், இப்படிப்பட்ட ஒரு கொடையாளனாக கரிகாலன் இருந்திருக்கின்றான் என்பதற்கு பொருணராற்று படை போன்ற சங்க இலக்கியங்கள் இதற்கெல்லாம் சான்றுகளாக இன்றளவும் நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.
1: அருமையா சொன்னீங்க நேயர்களே. இன்று நம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநராற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் முனைவர் சா கண்ணதாசன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கரிகால சோழனின் விருந்தோம்பல் பத்தியும் பார்த்துட்டோம், கொடையை பத்தியும் பார்த்துட்டோம். அதே மாதிரி முற்கால சோழர்களில் தலை சிறந்தவர் கரிகாலன் என்பது எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தான், அது நம்ம சொல்லவே தேவையில்லை. புறநராற்று படையில கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து என்ன சொல்லியிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க.
0: கரிகால சோழன் புறநராற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்களிலும் அவனுடைய வெற்றி வீரச்சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றி வேலும் பல தேர்களும் உடையவன் இவனுடைய தந்தையான இளஞ்சேட் சென்னி. அந்த இளஞ்சேட் சென்னியினுடைய மகன்தான் கரிகால சோழன். முருக பெருமானினுடைய கோபம் கொண்டவன் என்று புறநராற்றுப்படை குறிப்பிடுகின்றது. பகைவர் 5 மலவுக்கு கரிகாற்பெருவளத்தான் இருந்தான். அவனுடைய வலிமையை அறியாமல் போரிட்ட மன்னர்கள் கூட அதன் பிறகு அவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு காத்திருந்தார்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் கரிகாற்பெருவளத்தானினுடைய வலிமை பற்றி அறியாதவர்கள் அவனோடு போரிட்டு புறமுதுகிட்ட பிறகு அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு காத்திருந்தார்களாம் என்று புறநராற்றுப்படை சொல்லுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய வெற்றிக்கும் பகைவர்கள் இவனை பார்த்து அஞ்சுவதற்கும் சில ஒப்பமைகளையும் முடத்தாமக்கண்ணியார் புறநராற்றுப்படையில் சொல்லுகின்றார். அதாவது, காலையில் மெல்ல தோன்றி பின் தன் வெம்மை கதிர்களால் உலகை தன் வயப்படுத்துகின்ற சூரியனை போன்று பிறந்து தவழ்ந்து தொடங்கிய காலம் முதல் பல நாடுகளை தன்னுடைய வலிமையால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் இந்த கரிகாற்பெருவளத்தான். அதாவது, சூரியன் உதயமாகின்ற பொழுது அதனுடைய கதிர்களினுடைய வெம்மை குறைவாக இருக்கும், இன்றும் நேரம் ஆக ஆக அதனுடைய கதிர்களுடைய வெம்மை தன்மை அதிகமாகும். அதுபோல இவன் பிறந்து தவழ்ந்து வளருகின்ற காலத்திலிருந்து அதன் பிறகு இவன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய ஒரு வெற்றி வீர சிறப்புடைய ஒரு அரசனாக உருவம் எடுக்கின்றான். பல வெற்றிகளை குவிக்கின்றான். அதற்கும் பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யமனை விட வலிமை உடையது யாளி என்னும் மிருகம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மிருகம் பால் மனம் மாறாத பருவத்திலேயே தன்னுடைய முதல் வேட்டையிலேயே ஆண் யானையே கொன்று விழுத்தும் அளவுக்கு வலிமை உடையதாம் இந்த யாளி என்கின்ற மிருகம். அதுபோல சிறு வயதிலேயே வெண்ணி என்ற ஊரில் பனம்பூ மாலை அணிந்த

0: சேரனும் வேப்பம்பு மாலையணிந்த பாண்டியனும் இன்னும் வேளிர் மன்னர்களும் ஒரு சேர இவனிடத்தில் போருக்கு வந்துவிட்டார்கள். அப்படி போருக்கு வந்த சேரனையும் பாண்டியனையும் வேளிர் மன்னர்களையும் ஒரு சேர வெண்ணி என்ற இடத்திலே அவர்களை போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடுகின்றான். இது கரிகால சோழனுடைய வெற்றி சிறப்பிற்கும் வீரச் சிறப்பிற்கும் இது நற்சான்றாக திகழ்கின்றது.
1: கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து சொன்னீங்க, அருமையாக இருந்துச்சு. நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொன்னீங்க. அடுத்து சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான். இத்தகைய சோழ நாட்டினோட வளம் கரிகாலனோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு?
0: கரிகாலனுடைய சோழ நாடு சிறப்பாக இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு பாய்வது தான்.
1: ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இன்று நமது இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 3 மணி 3 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: விவசாயிகளின் ஊற்று தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30. இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்பி வைங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடலை காற்றலையில் கேட்கலாம். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் மிலாதா ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணகரம் பகுதியிலிருந்து சஞ்சனா கேட்டிருக்காங்க. சென்னை 628 என்ற திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: 3:14 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கல்லியம்புரூர் பகுதியிலிருந்து திரு கேட்டிருக்காங்க. மின்னலை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 3:20 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட் சேவையில் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக அளித்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் பகுதியிலிருந்து முருகன் கேட்டிருக்காங்க. வாய்மைய வெல்லும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: ஐந்திலும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி,
6: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:26 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து சித்ரா கேட்டிருக்காங்க. செண்பகமே செண்பகமே திரைப்படத்தில் இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில ஏற்றுமதிக்கேற்ற மா ரகங்கள் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஆர். ஜான்சிராணி அவர்களின் உரையினை கேட்கலாம்.

0: 3:32 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சின்னம்பள்ளி பகுதியிலிருந்து சுதா குமார் கேட்டிருக்காங்க. சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்பி வையுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கச்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

11:45 நம்ம கேட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவேல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து செல்வம் கேட்டிருக்காங்க. மின்சார கனவு திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுங்க.
7: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
8: நேர்கள் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து திறன் மேம்பாட்டு இலவச பயிற்சியானது தாட்கோ வழங்க உள்ளது. இப்பயிற்சியில் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு கல்வி தகுதி BE மெக்கானிக்கல் அல்லது BEE தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். பயிற்சி காலமானது 90 நாட்களுக்கு நடைபெறும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடும் செய்து தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
9: மூன்று மணி 54 நிமிடம் நம்ம கேட்டு இருக்கோம் கட் சேவையில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காரிமங்கலம் கொட்டுமாரநல்லி பகுதியிலிருந்து பவன் கேட்டிருக்காங்க. அமர்கலம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களைத்துடன் நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 4 மணி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். தேடல்கள் நிறைந்த உலகில் எல்லா கேள்விக்கும் நிச்சயமா விடை இருக்கும். நாங்க நிறைய கேள்விகளோட இன்னைக்கு வந்திருக்கோம், விடையோட நீங்க வாங்க. உங்களோட நான் உங்கள் அறிவிப்பாளர் சோழராணி.
2: வணக்கம் சோழராணி. வணக்கம் நேயர்களே. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் அவங்க சொன்ன மாதிரி தேடல் வந்து நமக்கு பெரிய நமக்கு விடை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஸோ விடுதல் வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் பல வினாக்களோடு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 வினாக்களோடு வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசியின் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்ணில் அளிக்கலாம்.
0: மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம்.
2: சரிங்க. பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறேனே, நம்ம வாழ்கிற பூமி என்பது மிகவும் அற்புதமானது மட்டும் இல்லாத அபூர்வங்கள் நிறைந்ததும் கூட தான். இந்த பூமி பந்தில் பார்த்தீங்கன்னா நீர்நிலங்கள், மலைகள், மண் வளங்கள் போன்ற இயற்கை காரணிகள் மட்டும் இல்லாமல் சிறு செடி முதல் படர்ந்த பசுமை காடுகள், பூச்சிகள், மீன்கள், இப்படி பல வகைப்பட்ட விலங்கினங்கள், அதோடு சேர்ந்து நிறைய நுண்ணுயிர்கள் வாழுகின்றது இந்த அற்புதம் நிறைந்த பூமி. ஸோ இந்த பூமியை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிறைய இப்போலாம் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றங்கள், இயற்கை சீரழிவு, மாசுபாடு, இந்த மனித செயல்பாடுகளால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஒரு அபாய நிலையில் நம்ம பூமி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வேலையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நிறைய கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு, உறிவிடம், உடல்நலம், வேலைவாய்ப்பு, கல்வி, இப்படி பல்வேறு வகையான இன்னல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கோவிட் பெருந்தொற்று பெரிய ஒரு இதை நம்ம கடந்து வந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டியது நமக்கு ஒவ்வொருவருடைய கடமை. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வேர்ல்டு என்வரன்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து கொண்டாட போகிறோம். எதுக்கு இவ்வளோ லீட் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நகரத்தை பற்றி தான் குறிப்புகள் கொடுக்குறோம். இந்த நகரத்துக்கு இன்றைக்கி நெருங்கி தொடர்பு இருக்குது. நம்ம இனிப்பிள்ளைய முதல் நேயர் வாங்க, வணக்கம்.
0: அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நகரம், இது வந்து இந்தியாவை சேர்ந்த நகரம் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுக நகரம்னு சொல்லலாம்.
2: சரி, அது என்ன நகரம் அப்படின்னு நீங்க சொல்லணும். என்னங்க? சரிங்க,
0: நன்றிங்க, முயற்சிக்கு நன்றி.
2: இனிப்பில் நீ மறுத்தினே வணக்கம்.
3: மாலை இனி வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலப்பட்டி கோபால்.
2: அருமைங்க
0: கோபால் ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்குமா
0: ஐயா? இது வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய எண்ணெய் வளம், அதிகமான கட்டடக்கலைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு நகரம்னு சொல்லலாம்.
2: வணக்கம்

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? முத்து ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? என்ன நகரம் தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்புங்களா? யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தில் இந்நகரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேர வரவேற்போம்.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க, உங்க பேரு?
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சரிங்க சந்திரசேகர், சொல்லுங்க, எப்படி பதில் தெரியுங்களா?
2: மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுக்குறீங்களா ஐயா?
0: இந்த நகரம் வந்து

0: பார்த்தீங்கன்னா புகழ் புகழ்பெற்ற அரண்மனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நகரம்னு சொல்லலாம்.
1: அதுக்கும் இந்த நகரத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் அந்த நகரத்தை பத்தி இன்னைக்கு கேட்டுருக்கோம். வெனிசுலால் இருக்கக்கூடிய இல்லைங்க, அதுல வெனிசுலான்றது நாடு, ஒரு வகை என்ன தென் அமெரிக்க நாடு, வெனிசுலா நாடு தென் அமெரிக்கல இருக்குதுங்க, ஒரு நாடு.
0: முயற்சிக்கு நன்றிங்க.
1: அடுத்த நேயர்,
0: அடுத்த நேயரை சந்திக்கும் முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம விடைத்திடும் வினாக்கள் இணைந்திருக்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருங்கள் பண்பலையோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். 4:08 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கங்க.
3: மேட்டூர்லிருந்து பண்பலை விஸ்வநாதன்.
2: ஐயா, உங்களுக்கான விடை தருங்களா?
4: என்னங்க விஸ்வநாதன், அப்படியே மேட்டூர்ல அங்கே இது குடிபெயர்த்தீங்களா? சொந்தக்காரர் இருக்காங்களா? அங்கிருந்து பேசுறீங்க? அப்படிங்களா? நம்ம பண்டல இருந்து அங்க போயிட்டீங்களா? சரி சரி.
3: எங்க வீட்டுல ப்ரமோஷன்.
4: சரிங்க, ரொம்ப வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரிங்க.
3: வடிநார் என்ற ஒரு சார் குஜராத் ஸ்டேட்ல இருக்கு?
4: இல்ல இல்ல, அது நம்ம வெளிநாட்டுக்குன்னு சொல்லிட்டோம். அது குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்கானிஸ்தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம குறிப்பாக கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவை விட எல்லைப்பகுதி அமைந்திருக்கிற ஒரு நாடை பற்றி பேசிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி நெருங்கிய தொடர்புக்கு நல்லதுங்க. அடுத்த நேர் தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 அடுத்து இணையக்கூடிய நேரம். வாங்க, வணக்கம்.
2: வருக, வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க.
4: வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டீங்க.
4: சொல்லுங்க ஜெயசீலன் ஐயா.
5: அரபு நாடுகள்?
4: ஆஹா, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அரபு நாடுன்னு சொல்ல முடியாது நமக்கு, அந்த கல்ப் கண்ட்ரில சொல்லுவேன். இந்த
5: என்ன
4: புடிச்சிங்க?
5: என்னங்க?
4: ஆஹா, கிர்கிஸ்தான் பக்கத்துல இருக்கிற நாடு தான் கேக்குறீங்க. கிர்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு நகரம். அதை கேட்டு இன்னைக்கு நெருங்கி தொடர்பு இருக்கு, அதனால தான் அந்த குறிப்பை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு நாட்டோட தலைநகரம், அந்த நாட்டோட தலைநகரம். சரிங்க, வாங்க, நல்லதுங்க.
2: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து? ஐயா, உங்களுக்கான பதில் தெரியுங்களா? ஐயா, இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா கடலோர பூங்கா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் கூடக்கூடிய ஒரு முக்கியமான தலமா இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம்.
6: அரபு நாடு?
4: இல்லை இல்லை, ஒரு நாட்டோட தலைநகர். அது இன்னைக்கு ஒரு இதுக்கு நெருங்கி தொடர்புன்னு சொல்லிக்கிறோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். 4:10
2: இணைப்பில் வந்து வந்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை வரவேற்றுப்போம்.

0: வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
2: புஷ்பலதாம்மா வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல, அங்க ரொம்ப ஃபேமஸ் வந்து ஜிகர் தண்டவங்களா, ஜிகர் தண்டை மாரி அம்மா வந்து பதிலோட தான் வருவாங்க.
1: பல தடவை முயற்சி பண்ணவே எப்பயாவது ஒரு தடவை வெற்றி பெறுவேன்.
2: அது பெரிய விஷயம் தான். சொல்லுங்க.
0: நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க, முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். இணைப்பில இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: மாலை வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம். வணக்கம் செல்வது யார்?
3: என்ஜோ காலையிலிருந்து ராணி.
0: ராணி அம்மா, உங்களுக்கான பதில் தெரியுங்களா?
3: ஒரு குறிப்பு கொடுங்க.
0: அதாவது இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுடர்கள் வடிவிலான இருக்கக்கூடிய ஒரு டவர்லாம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் சொல்லலாம்.
3: இது காஸ்பியன் கடல் பக்கத்துல இருக்குங்களா?
0: கிட்டத்தட்ட. நெருங்கிட்டீங்க.
3: அதுதாங்க, பெரிய பூங்கா இருக்கு, அது கிட்ட தீவு இருக்கு, அது பக்கத்துல பாகு நகரமும் இன்னும் வருதுங்கம்மா.
0: பாகு நகரங்களா? சூப்பர்
2: சொல்லிட்டீங்க. இந்த நகரத்தை பத்தி ஏன் கேக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்கு மட்டும் என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. ஒரு சூப்பரான பாடல் சொல்லுங்க. பாடல் நல்ல பாடல் கேட்கலாம்.
3: மாநகர காவல் இருந்து தோழி ராகம் பாடவா.
2: தோழி ராகம் பாடவா. ஓகே, அருமையான.
3: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டுக்கங்க.
2: இல்ல நீங்க கேட்டுறீங்களே, கஷ்டப்பட்டு வெளியெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அதனாலதான் சரிங்க. ஒரு நல்ல உங்களுக்காக
3: நல்ல பிளேஸ பத்தி கேட்டிருக்கீங்க.
2: அது என்ன
3: போன வெறி இங்கிலீஷா வந்தது, வெளியில வந்து
2: அப்படிங்களா? இங்கிலீஷா வந்தது. ஐயோ, நாம வந்து பாத்தீங்கன்னா டென்த்ல கொஞ்சம் டஃப் வருதுங்க. நாங்களும் அப்படிதான் டென்த்து டுவெல்த்ல இங்கிலீஷ்ல அறிவு வச்சுதான் பாஸ் பண்ணோம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் நமக்கு பிடிக்காது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பர்மா பாகு நகரம், அது அஜர்பைஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டோட.
3: வெளியில
2: ஐக்கிய நாடு சபையால வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக சுற்றுச்சூழல் நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் இந்த நகரில் வந்து கொண்டாடுறோம். அருமையாக பதில் சொன்னாங்க. அந்த அம்மா கேட்ட பாடலை கேட்போம். நன்றிங்க.
0: அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.
4: சேலம் மற்றும் திருச்சி,
5: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் ஜேபி நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை ஜேபி மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
9: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
10: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
9: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா?
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி

0: سنفلاور اويل.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 4:22. நாம் இணைந்திருக்கிறோம் விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இல்லையா?
4: ஆமா, சமயம் ஒரு பார்த்தீங்கன்னா பதில் சொன்னாங்க, உலக சுற்றுலா மருந்து. அடுத்ததாக இப்போ பொதுவாக விளையாட்டு என்பது எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அப்படின்னா அப்பா எல்லாருமே நம்ம பார்த்தீங்கன்னா எல்கேஜி பையன் படி எல்கேஜி பையனத்துலேருந்து ரொம்ப வயதானவங்க கூட ரொம்ப விரும்பி விரும்பி விளையாடக்கூடிய ஒரு வகையான விளையாட்டு அப்படின்னா பொதுவாக நமக்கு ஆமாம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். உலக அளவில் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு திருவிழா அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒலிம்பிக்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு விட உலக அளவில் அதிகமான ரசிகர்கள் கொண்ட விளையாட்டு எது அப்படின்னா நமக்கு கால்பந்து போட்டி, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பல நாடுகளை வந்து அதுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ விரும்பி பார்க்கக்கூடிய அல்லது விளையாடக்கூடிய வீரர்கள்லாம் இருக்குது நம்மால் பார்க்க முடியும். இந்த ஃபீபா வேர்ல்டு கப் 2026 பொதுவாக நம்ம எங்கே இருக்கிறோம், அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகள் இணைந்து வருகின்ற ஜூன் 11, அதாவது வர வியாழக்கிழமை வந்து நடக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜூலை 10 வரைக்கும் கிட்டத்தட்ட பெரிய மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் மாரி நடக்கக்கூடிய ஒரு வகையான விளையாட்டு திருவிழா. அந்த விளையாட்டு திருவிழாவில் எப்பவுமே உலக வரலாற்று இல்லாத அளவுக்கு 48 வந்து பங்கேற்கிறாங்க. 16 மொத்தம் 104 வந்து நடக்குது. அவ்வளோ சுவாரஸ்யங்கள் நிறைந்தது தான் நமக்கு இந்த உலக என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேல் ஃபுட்பால் சொல்லக்கூடிய அந்த போட்டி. அந்த உலகக்கோப்பை ஃபுட்பாலை பற்றி நமக்கு ஒரு வீரரை பற்றி தான் குறிப்புகள் கொடுக்குறோம், என்னத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அடுத்தது நம்ம தெரிஞ்சு போகிறோம். இணைப்பிணைக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
3: அந்த வேகத்திலே நீ கட்டடிச்சு இணைப்பு.
4: சரிங்க, இங்கே தொடக்க விழா ஜூன் 11 வந்து மெக்சிகோ சிட்டியில் எஸ்டாடியா அஸ்டேகா அப்படின்ற ஒரு மைதானத்தில் தான் வந்து நடக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடியது 12 48 எப்பவுமே இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு நமக்கு வந்து அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. இனிப்பில் இணையக்கூடிய வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம், சொல்லுங்க.
5: எம் சவுலூர் கிராமத்திலிருந்து ஆதி மூலம்.
4: சரிங்க, சொல்லுங்க ஆதி மூலம், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? வெளிநாட்டுல வந்து சேர்ந்தவர், குறிப்பா நமக்கு சொன்னோம்னா ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர். மெஸ்ஸி இல்லைங்களே, மெஸ்ஸி அவர் கிடையாதுங்க.
5: நன்றிங்க.
4: இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க, வணக்கம்.
3: இப்ப நம்ம வந்து ஒரு விளையாட்டு வீரரை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அவரை பத்தி வேற ஏதாவது குறிப்பு சொல்லலாமா?
4: ஆமா, குறிப்பு சொல்லலாம்.
3: அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேயர்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணில் அழைக்கலாம். 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 40 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
4: சரி, இணைப்பில் இணைக்கூடிய ஒரு நேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பில் வராரு, வாங்க வணக்கம். வணக்கங்க. சரி,
3: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம்.
4: சரிங்க, இப்போ பொதுவாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஜாம்பவான்கள் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஒரு நேயர் சார் மாதிரி அர்ஜென்டினா சேர்ந்த லியோனஸ் மெஸ்ஸி, போர்ச்சுகலை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ, குரோசியா நாட்டுடைய மேட்ரிக்ஸு, ஜெர்மனியுடைய மானுவல் நியூயர். ஸோ இவங்களாம் ரொம்ப பிரபலமான விளையாட்டு வீரர்கள் நமக்கெல்லாம் தெரியும். சரி, இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
3: உங்கள் இணைப்பு சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன்.
4: சில மாதிரி பிரபலமான விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போஸ்னியா மற்றும் ஹர்சகோவினாவை சேர்ந்த டிசாக்சோ அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான விளையாட்டு வீரர். அப்புறமா தாண்டினா

0: ஓர்சோ மெக்சிகோட இன்னொருத்தர் ஓர்சோ, நம்ம எகிப்தோட மொசமட் சலா, இவங்களாம் வந்து பிரபலமான விளையாட்டு வீரர்கள்.
1: அடுத்து இணையக்கூடிய அன்பான நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து?
2: நாங்க மதியன்பாளைய ராமகாயிருந்து ஒன்னாவது வந்து எழுச்சு பேசுறேன். ஐயா பேச மாட்டாரா?
0: நம்ம கொஞ்சம் நீங்க மௌனம் இருக்குங்க. நாலு இருபத்தி ஆமா, நாலு இருபத்தி ஆறு நாலு முப்பது வரைக்கும் பேசுறாங்க.
2: கோயிலுக்கு போய் வந்துருங்க.
0: இல்ல ஞாயிற்றுக்கிழமை தானே ரொம்ப பிரபலமான தீப்பிரை அஷ்டமி வளப்பிரை அஷ்டமி எல்லாம் காலபைரவர் கோயிலு. சரிங்க, சொல்லுங்க லக்ஷ்மண். பதில் தெரியுங்க லக்ஷ்மண்.
2: மோகன் சூரியகுமார்.
0: சூரியகுமாரா? சூரியகுமார் யாதவ் சொல்றீங்களா? விளையாட்டு வீரர் நமக்கு இவர் வந்து ரொம்ப பிரபலமான விளையாட்டு வீரர். கிட்டத்தட்ட ஒரு 43 வயதாக கூடிய ஒரு விளையாட்டு வீரர், ஸ்காட்லாந்து அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு. அவரை பத்தி நம்ம குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரி, இது என்ன விளையாட்டா இருக்கும்?
0: ஃபுட்பால்னு
1: இல்ல, அது ஓகேங்க. வேற ஏதாவது குறிப்பு வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றீங்களா?
0: சோ அத ஸ்காட்லாந்து விளையாட்டு வீரர் இருக்க சொல்லியிருக்கோம். இவரோட வயது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 43 வயதுல, வயது என்பதை விளையாடுறதுக்கு ஒரு வகையான தடை இல்லை அப்படின்னு பாரு. 43 வயதுல வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர். ஸோ அவரை பத்தி தான் நம்ம குறிப்புகளை வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க, ஆனால் விடுபட்டுட்டே இருக்காங்க. நேரம் 4:27. விடைத்திடும் வினாக்கள்ல இணைஞ்சிருக்கிறோம்.

0: விடைத்திட வினாக்கள்ல அடுத்தது ஒரு நேயர் வந்துட்டு இருக்கிறாங்க, இணைப்போம்.
1: இருவருக்கும்
0: மாலை வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் தாலுகா இலத்தகிரி அண்ணா நகர்ல இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ் பாபு.
2: சுரேஷ் பாபு, இப்போ கண்டிப்பாக பதில் சந்திப்பீங்க. சரி, ரொம்ப சந்தோஷங்க. முன்னே எதிர்பார்த்தோம் அப்படிங்களா? ஆச்சரியங்க. சொல்லுங்கள் சுரேஷ் பாபா, யார் இருக்கும்
1: அப்படின்ட்டு பதில் சொல்கிறேன் பாருங்க.
2: ம்,
1: கிரே காட்டன்.
2: ஆ, சூப்பர், வெரி குட்ங்க. சரி சார், சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் இவரை பற்றி ஏன் கேட்டேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அசம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? சரி, சூப்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வயதாய் விளையாடக்கூடிய, ரொம்ப அதாவது அதிக வயதில் விளையாடக்கூடிய வீரர்கள் பற்றி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அவங்கள இது ஸ்காட்லாந்து சேர்ந்த இவருக்கு கிரே கார்டன், 43 வயது 5 மாதங்கள் ஆகிறது. ஸோ இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொனால்டோ 41 வயது விளையாடுறாரு, ஒசாவோ மெக்சிகோட சேர்ந்த ஒசாவோ 40 வயது விளையாடுறாரு, குரோசிய விளையாடுற மோட்ரிக், ரொம்ப நமக்கு ரொம்ப பிரபலமான வீரர் நமக்கு எல்லாம் தெரியும், மோட்ரிக் அவர் 40 வயது விளையாடுகிறாரு, டிகாசோ அவர் வந்து போஸ்னியா அண்ட நாட்டில் விளையாடுறாரு. இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா வயதானாலும் கூட இந்த அணிகளை இடம்பெறத்தக்கூடிய வீரர்கள். அப்போ வயது என்பது நமக்கு ஒரு முக்கியம் இல்லைன்றத ஒரு நம்பர் தான். ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விளையாட்டு வீரரை தெரிஞ்சுக்கணுன்றத எல்லோரும் சாதிக்க ஒரு தடை இல்லை அப்படின்றத நமக்கு தெரிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் வந்து பிதா மகன், பிதா பெயர் வந்து இளங்காற்று.
2: சூப்பருங்க, ரொம்ப இந்த சமயத்தில் ஒரு நல்ல பாடலை வந்து கேட்டிருக்கீங்க. அந்த பாடல வந்து கேட்கலாங்க. நன்றிங்க. விளையாட்டு வீரர் குறிப்பாக ஸ்காட்லாந்தை சேர்ந்த கிரேக் கார்டன் அப்படின்ற என்பது தான் வந்து ஒரு சரியான பதில் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் அவருக்காக.
0: நேரம் 4 மணி 29 நிமிடம். விடைத்திடும் வினாக்களில் இணைந்திருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அவர்கிட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: சேலம் மற்றும் திருச்சி.

மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் பினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 4:40. நாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கல்ல.
4: செம சூப்பராக ஒரு பாடலை கேட்டோம். என்னம்மா பாட்டு அப்பா, இளையராஜோட இசையில் பிதாமகன் அப்படின்ற படத்துலேருந்து என்னமா பாடியிருப்பாங்க ஸ்ரேயா கோஷலும் சிறிரம் பார்த்தசாரதம். ஸோ இந்த பொதுவாக நம்ம இசை என்பது

0: இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானது. இசைனா சந்தோஷமாக இருந்தாலும் இசை கேட்போம், இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இசை கேட்போம், இல்லை ஒரு காதல் அப்படின்னாலும் இசை கேட்போம், அன்பு பாசம் இப்படி எல்லாத்துக்கு வகையும் நம்ம பார்த்திங்கன்னா இசை கேட்போம் இல்லைங்களா. ஸோ இசைக்கு மயங்காத உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இசை நமக்கு ஒரு வகையான ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு அன்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சும்மா ஏன் லீடு கொடுக்குறோம் அப்படின்னா, அடுத்து நாங்கள் ஒரு இசை கருவியை பற்றி கேட்குறோம். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்ன பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம பார்ப்போம். அந்த கருவியை இசையை ரசிப்போம்னா அந்த கருவியோட பேர் கூட தெரியாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கருவியோட பெயர் தான் நம்ம அங்கே வந்து எடுத்த நிகழ்ச்சியில் அங்கே இப்போ கேட்க போகிறோம். இனி பிள்ளை கூடிய நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: கற்பனையில் வடித்த சித்திரமாய் நான் தேடி எழுந்த கவிதையாய் 102.5 பண்பலை சூப்பர் ஸ்டார் மாரிமுத்தை அவர்களுக்கு இன்று மாலை வணக்கம்.
0: சூப்பரா வந்து கவிதை சொல்லுங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் அரியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: சரிங்க கலைமணி, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
1: சொல்லுங்க
2: ஐயா. இந்த கருவி வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு தொன்மையான ஒரு இசைக்கருவின்னு சொல்லலாம். இந்த கருவி வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கிய காலத்திலிருந்தே நம்ம வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு குறிப்பு என்னென்னா, இது வந்து தமிழ் மரபு சார்ந்த ஒரு நல்ல ஒரு இசைக்கருவின்னு சொல்லலாம்.
0: ஆமாம், பொதுவாக ஒரு கருவி, இசைக்கருவி உங்களுக்கு தெரிஞ்சு இதை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: இசைக்கருவி
0: என்ன வரைக்கும் அப்படியே சரிங்களா?
1: சரி, நன்றி.
0: சரி வாங்க, பரவாயில்ல, நன்றி. இனிப்பிள்ளினியும் அடுத்த நேயர். பொதுவாக நம்ம கேரள பண்பாட்டில் கலந்திருக்கக்கூடிய தமிழ் அடையாளங்களை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. கேரள நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கலைகளின் பின்னணியில் சில இசைக்கருவிகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய கலை பின்னணியில் தமிழ் இசைக்கருவிகளும் அது இருக்குது. ஸோ இனிப்பிள்ளினிய கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சூப்பர் பாபு, நல்லதுங்க.
3: ஆமாங்க சார்.
0: சரிங்க,
2: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா இல்ல பதில் சொல்றீங்களா? அதாவது வந்து பஞ்சவாத்திய நிகழ்ச்சியில கூட இது வந்து வந்து முதன்மையான ஒரு இசைக்கருவின்னு சொல்லலாம்.
3: பஞ்சவாத்திய இசைக்கருவில் முதன்மையானது.
0: ஆமா, பஞ்சவாதம் ஏன் பேர் வந்து தெரியுங்களா? எனக்கு தெரியலீங்க. சரி சரிங்க, சொல்லுங்க. என்னங்க? அதுதான் பஞ்சவாதிகள்ல ஒன்னா நம்ம சொல்லுவோம். அது நாதஸ்வரம் இல்லைங்க. இல்லைங்க இல்லைங்க. நன்றி நன்றி. வாங்க இனிப்பிள்ளை நியமம் அடுத்தனைய
2: வருக. வணக்கம்.
4: வணக்கம் அம்மா.
2: வணக்கம், சொல்வது யாருங்க?
4: திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
2: ஐயா உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
4: அம்மா ஜால்ரா.
0: ஜால்ரா அப்படி அடிக்கிற அப்படிதான சொல்லுவாங்க. அப்படி அது ஒரு கதி இருக்கா?
4: கேரளாவிலையும் புகழ் பெற்றது, தமிழ்நாட்டிலையும் புகழ் பெற்றது.
0: வணக்கங்க
5: ஐயா. வணக்கம், நான் கற்பன்மட்டிலிருந்து மணி.
0: சரி மணி, உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொதுவாக நமக்கு இந்த சேர நாட்டு இலக்கியமான எல்லாருக்கும் தெரியும் சிலப்பதிகாரம், அது வந்து அந்த கருவி பத்தி சொல்லப்பட்டிருக்குதுங்க.
5: இந்த பம்பை
0: பம்பை இல்ல பம்பை இல்லைங்க பம்பை இல்ல பம்பை. சரி இனி பிள்ளை அடுத்த நேர். வணக்கங்க.
2: வணக்கம்.
6: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
6: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்சட்டி பீமராஜன்.
0: சரிங்க, சொல்லுங்க பீமராஜன், பதில் தெரியுங்க பீமராஜன்.
6: எனக்கு ஒரு குறிப்பு.
0: சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்குற பாருங்க, பாரு கேளுங்க. சோ இதுதான் அந்த கருவியோட இசை. திமிலி இசைக்கருவி என்பது சரியான பதில். வார்த்தைகள் சூப்பருங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க?
6: நீ சொன்ன குறிப்பு வச்சு எடுத்தான்.
0: சரிங்க, சூப்பர். திமிலி இசைக்கருவி, ஏன்னா கேரளவாதிகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ கேரளா எல்லாமே செண்டை மேலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முழுமையான பேர் என்ன? செண்டையும் திமிலியும் சேர்ந்து, அந்த செண்டையும் திமிலும் கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு அது வகையான தமிழ் இசைக்கருவிகள். பொதுவாக நம்ம என்ன பார்த்துக்க பஞ்சவாதிகள் சொல்லலை, அது இடுக்கா, மத்தளம், உடுக்கை, திமிலை, மிளவு, பறை, துடி. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தது. இது பழங்கால

0: ங்கள் வந்து தமிழோட இசைக்கருவியாக இருந்தது. இப்போவும் தமிழ்நாட்டில் பண்பாட்டில் கடந்த சில விஷயங்கள் வந்து கேரளாவோட நாடில் இருந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த கருவியில் இருக்கக்கூடிய உடுக்கை, இடுக்கா, அரண்மனை, ஒத்தக்குழல், கிண்கிணி, கிண்ணம், இதுவும் கூட இப்போ வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. பல நம்ம வரலாற்று குறிப்புகளாக இருக்கட்டும், இல்லை இலக்கியங்கள் கூட நமக்கு இது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த திமிலி அப்படின்ற ஒரு இசைக்கருவி, இது வந்து தமிழர்களுக்கு உண்டான ஒரு இசைக்கருவி. பெரிய புராணத்தில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, வியன்குடி திமிலை அப்படின்றது ஒரு பாடல், 31வது அந்த அடியில் வந்து நம்ம வரதை பார்க்க முடியும் நமக்கு பெரிய புராணத்தில். இப்போவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் பொதுவாக நம்ம இந்த இசைக்கருவியை வாசிப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அற்புதமாக வந்து சொன்னீங்க. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு இதில் சொல்லணும் அப்படின்னா, திருப்புல்லாமங்கை ஆலந்துறைநாதர் கோவிலில் வந்து ஒரு திமிலை வந்து அளிக்கும் ஒரு பெண் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க ஐயா, அற்புதமாக சொன்னீங்க.
1: சின்ன கவுண்டர்ல ஒரு நல்ல பாட்டை கொடுங்கய்யா, அனைவருக்கும்
0: அந்த
1: கேட்கற மாதிரி.
0: வானத்தை போல உங்க மாரி பாட்டு கொடுத்தலாமா? அந்த பாட்டு சரியா உங்களுக்கு அப்படியே அப்படிங்களா?
1: நம்ம நேயர்கள் கேட்கட்டும்.
0: மஞ்சளிலே நூலெடுத்து அந்த வானுக்கும் ஒண்ணுக்கும் சம்மந்தம், அப்படி சம பாட்டு ஒன்று கேட்கலாங்க மகிழ்ச்சி. அதுக்கு இன்னொன்று ஒரு
1: அற்புதமான பாடல
0: சரி சரி நல்லதுங்க, ஒரு விளம்பர விலையை தொடர்ந்து நம்ம அந்த பாடல் கேட்கலாம்.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர்

0: திருப்புள்ளாமங்கை ஆலந்துறைநாதர் கோவிலில் வந்து ஒரு திமிலை வந்து அளிக்கும் ஒரு பெண் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மஞ்சளிலே நூலெடுத்து அந்த வானுக்கும் உனக்கும் சம்பந்தம் அப்படி சம பாட்டு ஒண்ணு கேட்கலாங்க மகிழ்ச்சி. அதுக்கு
1: இன்னொன்று
0: நல்லதே ஒரு விளம்பர விலையை தொடர்ந்து நம்ம அந்த பாடல் கேட்கலாம்.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
9: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
8: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: आरकेजी नहीं।
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள் செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி ஒழுக்கம் திறன் மேம்பாடு விளையாட்டு பயிற்சிகள் பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள் செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர் தொடர்புக்கு 9043533367
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 4:55 நம்ம விடைத்தொழும் வினாக்கல்ல ஒரு இசைக்கருவியை பத்தி பார்த்தோம் ஒரு விளையாட்டு வீரரை பத்திலாம் பார்த்தோம் இல்லையா அடுத்தது வந்து ஒரு நாடகம் இந்த நாடகம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல 500 ஆண்டுகள் பழமையான ஒரு நாடகம் இந்த நாடகத்தை வந்து பதில் யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம் இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக வணக்கம்
7: வணக்கம்
6: வணக்கம்
7: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க வணக்கம்
7: சொல்லுங்க அடுத்த இணைப்பில் கூடிய நேரம் வணக்கம்
6: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆண்டுகளாக கொண்டாடுற ஒரு நாடகத்தை பற்றி கேட்டுட்டு
7: இருக்கோம் பொதுவாக நாடகம் என்பது மக்கள் மதியில் ஒரு என விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நம்ம கிராமப்புறங்கள்லாம் வந்து வணக்கங்க சொல்லுங்க சரிங்க ஒரு நாடகத்தை பத்தி குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்
8: கேட்டேங்க

0: அது என்ன நாடகத்தோட பேர்? இல்ல இல்ல, அரிச்சந்த நாடகம் இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பினியும் அடுத்த நேயர் வணக்கம். தருமபுரி பண்பை 102.5 ஏற்கனவே 103.7 இது விடுதலை நகர். வணக்கங்க.
1: வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கார்பண்டர் பட்டுநேரி.
0: சரிங்க, சொல்லுங்க கண்ணன், எப்படி இருக்கீங்க கண்ணன்? உங்களுக்கு குறிப்பு கொடுத்தலாமா?
2: அதாவது இந்த நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சமஸ்கிருதம் இந்த மொழிகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து நடக்கக்கூடிய ஒரு நாடகம்.
1: ஓகே.
0: தமிழ்லும் நடக்கும், குறிப்பாக ஆமாம், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெலட்டூர் அப்படின்ற ஒரு பகுதியில் 500 ஆண்டுகளாக இந்த நாடகத்தை ஒவ்வொரு வருஷமும் வந்து நடத்திட்டுருக்காங்க. அந்த என்ன நாடகம் அதுதான் பேர் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கோம்.
1: ஹரிச்சந்திர நாடகம்
0: இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் இனியம் நேயர் வணக்கம். உங்களுக்கான குறிப்பு இந்த பெருமாள் மற்றும் நரசிம்மர் பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய நாட்டிய நாடகம் கூடையாக இது கருதப்படுகிறது.
3: பெருமாள் சாமி நாடகம் அது.
0: ஆஹா, கண்டுபிடிச்சிங்க. அதே தான்
3: சாமி நாடகம். அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அதனால தாங்க சாமி நாடகம் எப்பதான் அது பேசினா ஞாபகத்துக்கு வரல.
0: கரெக்ட். அது நன்றிங்க. இனிப்பில் நீ கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரகலாத சரித்திர நாடகம் வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஆமாங்க. இல்ல அதுதான் நரசிம்மர் நாடகத்துல தான் வந்து பிரகலாத சரித்திர நாடகம் நடைபெற்றுச்சு.
0: பக்தி நாடகம்,
4: பக்த பிரகலாத நாடகம்.
2: அதுதான் நாங்களே சொல்லிட்டோம். அந்த நாடகம் வந்து நடைபெற்ற ஒரு தஞ்சாவூர்ல தான் நடந்துச்சு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன நாடகம்?
0: அது ஒரு விழா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. இனிப்பில் நிம்ம அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
5: வணக்கம். மூர்த்தி
0: சொல்லுங்க. மூர்த்தி பதில் தெரியுங்களா? மூர்த்தி இல்லைங்க. இல்லைங்க, நன்றி. இது பொதுவாக இந்த கதகளி போன்ற இரவு முழுவதும் எண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் இந்த கலைஞர்களால் இந்த நாடகம் நடத்தப்படுகிறது. அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். சரி, அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டிலிருந்து செல்வி பேசுறேன்.
2: செல்வியம்மா பதில் தெரியுங்களா? இந்த நாடகம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மெலட்டூர்லன்ற இடத்துலதான் நடைபெற்றுச்சு. அந்த நாடகம் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளா நடைபெற்று இருக்கு. பாகுபதி இல்லைங்களா? ஆனா கரெக்டா பாதி சொல்லிட்டீங்க. பாகவத மேலா
0: நாட்டம். நல்ல வேலை பாகுபலின்னு சொல்லாத போட்டீங்களே. ஓகேம்மா, என்ன வேலை சரிங்கம்மா? நீங்க உங்க பேர் சொல்லுங்க. மீனாங்களா?
6: என்ன
0: வேலை செய்றீங்க? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அந்த பாகுபலியும் பாகவதம் அப்படி மிக்ஸ் பண்ணி சொன்னீங்க பாத்தீங்களா? பாகபலின்னு அறிவிச்சுமா பாகவத மேளா அப்படின்றதுதான்.
2: ஏன்னா பாகுபலி படத்துல அந்த மாதிரி மேளங்கள் நாடகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால அப்படி சொல்லிருப்பாங்க.

0: நம்ம நிறைவு பேசின செல்வி, இன்னொன்று திருப்பத்தூர் நேயர்கள். ஸோ அவங்கள அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: இதுவரை உங்களுடன் நான் சோழராணி
0: மற்றும் மாரிமுத்து.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

மாலை நேரம், மனதை மெதுவாக வருடி செல்லும் தென்றல், நினைவுகளை நெஞ்சில் மலரச் செய்யும் இனிய தருணம். உங்களின் மாலை பொழுதை இன்னும் இனிமையாக்க வந்திருக்கிறது மாலை தென்றல். தேநீர் கோப்பையுடன் அமைதியாக அமர்ந்திருப்பவர்களுக்கும், வேலை முடிந்து வீடு திரும்புபவர்களுக்கும், காதல் நினைவுகளில் மூழ்கியிருப்பவர்களுக்கும் இந்த இசைப்பயணம் அர்ப்பணம். மனம் பேசும் மெலடிகள், நினைவுகளை தூண்டும் காதல் பாடல்கள் தொடங்குகிறது, கேட்கலாமா? மாலைத்தன்றல்ல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில சுஜாதா, ஹரிஹரன், ஹரிணி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அப்பு திரைப்படத்தில் இருந்து.

0: கேரளா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி, நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
2: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே என் மருத்துவமனை, ராமாபோர்ட் எதிரில், தருமபுரி.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: Viking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 24 நிமிடம் நம்ம கேட்டுட்ருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

0: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: ஐந்து மணி 32 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒளிக்கு வரக்கூடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, வைரமுத்து வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா மகாலட்சுமி ஐயர் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் 12B திரைப்படத்தில் இருந்து.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
6: நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 5:40 ஆயிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலைத்தன்றல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் கார்த்திக் ராஜா இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல சாதனா சர் கம்பி உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் டும் டும் டும் திரைப்படத்தில் இருந்து.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட்.

0: Counseling code 2648. Call 9500-50-9984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:48 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒளி வரக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில, வாலி வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் காதல் வைரஸ் என்ற திரைப்படத்தில் இருந்து.

கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இனிமையான மாலை வணக்கம் அன்பனேர்களே. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் ரத்னகிரி மலையடிவாரத்தில் அண்ணாவரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள வீர வேங்கட சத்தியநாராயண சுவாமி திருக்கோயில். இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் பெருமாள் சத்தியதேவர் என்றும் தாயார் சத்தியதேவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த திருத்தலத்தின் தலவரலாறு, சதாவு என்ற வணிகருக்கு லீலாவதி என்ற மனைவி இருந்தால். இந்த தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. தங்களுக்கு குழந்தை பிறந்தால் சத்தியநாராயணருக்கு விரதம் இருக்கிறோம் என இருவரும் வேண்டிக் கொண்டனர். சத்தியநாராயணர் அருளால் அவர்களுக்கு கலாவதி என்ற பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்தும் அவர்கள் விரதம் மேற்கொள்ளவில்லை. மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்த பின்னர் விரதத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தனர். சத்தியநாராயணர் அருளால் திருமண வயது வந்தது. கலாவதிக்கு ரத்னாகர் என்பவருடன் திருமணம் நடந்தது. ஆனால் அதன் பிறகும் அவர்கள் விரதத்தை மேற்கொள்ளவில்லை. இதனால் அவர்கள் இறைவனின் சோதனைக்கு ஆளானார்கள். சதாவுக்கும் அவனது மருமகனுக்கும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. தொடர்ந்து அரசப்பழி, சிறை என பல இன்னல்கள் வந்தன. இதனையடுத்து ஒரு நாள் பிராமணர் வீட்டில் சத்தியநாராயணர் பூஜை நடப்பதை லீலாவதியும் கலாவதியும் பார்த்தனர். அப்போதுதான் சத்தியநாராயணர் பூஜையின் மகிமையை

0: அறிந்து கொண்டனர். அதன் பின்னர் அந்த வறுமை சூழலிலும் எளிமையான முறையில் சத்திய நாராயணர் பூஜையை மேற்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் இழந்த செல்வத்தை திரும்ப பெற்றனர் என்பது புராண கதை. இக்கோவிலின் உட்புறத்தில் சதாவுக்கு சிலை ஒன்றும் உள்ளது. இந்த கோவில் ஒரு பெரிய தேர் போன்ற அமைப்புடன் காணப்படுகிறது. நான்கு புறமும் அழகான பெரிய சக்கரங்கள், உயர்ந்த கொடிமரம் ஆகியவை உள்ளன. இரண்டு தளமாக உள்ள கருவறையில் காட்சி தரும் பெருமாள் அடிப்பகுதி படைக்கும் கடவுளான பிரம்மாவாகவும், நடுப்பகுதி ஆதியும் அந்தமுமான சிவனும், உச்சியில் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் காட்சி தருகிறார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் போலவே அழகிய மீசையுடன் அருள்பாலிக்கிறார் சத்தியதேவர். இவரது இடப்புறத்தில் சத்தியதேவியும் வலப்புறத்தில் லிங்க ரூபமாக பானத்தின் முக அமைப்புடன் கூடிய கவசத்துடன் கைலாயநாதரும் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். கருவறையில் ஒரே பீடத்தில் சத்தியதேவராக மகாவிஷ்ணுவும், லிங்க ரூபமாக கைலாசநாதரும், சத்தியதேவியாக மகாலட்சுமியும் காட்சி தரும் அற்புத தலமாக இக்கோவில் விளங்குகிறது. இங்கு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான், லக்ஷ்மி, பார்வதி, சிவபெருமான், நவகிரகங்கள், வனதுர்கை, ராமர், அஷ்டதிபாலர்கள், சூரிய நாராயணர், பால திரிபுர சுந்தரி, மகேஸ்வரர் ஆகியோர் சன்னதிகளும் உள்ளன. இந்த ஆலயத்தில் சத்திய நாராயண பூஜை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. குறிப்பாக திருமணமானவர்கள் திருமணமான அந்த வருடமே இங்கு அருள்பாலிக்கும் சத்திய நாராயண பெருமாளை தரிசித்து சத்திய நாராயண பூஜை மேற்கொள்கிறார்கள். இதற்காக கோவில் பிரகாரத்தில் கிட்டத்தட்ட 1500 பக்தர்கள் ஒரே நேரத்தில் விரதம் மேற்கொள்ளும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பூஜையின் இறுதியில் சத்திய நாராயணர் விரதம் தொடர்பான கதைகளும் விரத பலன்களும் பாராயணம் செய்யப்படுகிறது. நேர்களே, நாமும் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள சத்தியதேவரின் அருளை பெறுவோம். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்,
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
5: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். இந்த மாலை நேரத்தில் மாலை நேர வான

0: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
2: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: विद्या विकास मेट्रिक हायर सेकेंडरी स्कूल ऊतंगरई, रोबोटिक्स एक्टिविटी, KG प्लेइंग, स्मार्ट क्लास, एक्सपीरियंस्ड एंड केयरिंग टीचर्स, pre-KG 2 plus 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: For details, the காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். Contact 9524936156.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, உன் புன்னகை வந்ததும் என் மனமே புன்னகையாய் பூத்துவிட்டது என்று விவேகாவின் பாடல வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரை நாம் இணைந்திருந்தோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். நான் உங்கள் சோழராணி. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு 93.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:40. விடாமுயற்சியோடு வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சி நாம் எழுகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, பாரத ஸ்டேட் வங்கியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 7,150 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 முதல் 28 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எழுத தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். மாதந்தோறும் இதற்கு 15,000 உதவித்தொகை வழங்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய அந்த இணையதள முகவரி sbi.bank.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 8ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, ஈரோடு மாவட்டத்தில் ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் ஊராட்சி அளவில் காலியாக உள்ள 120 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு 12ஆம் வகுப்பு முடித்திருந்தால் போதுமானது. 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சம்பந்தப்பட்ட ஒன்றியங்களில் தபாலிலோ அல்லது நேரிலோ விண்ணப்பம் செய்ய வேண்டும். இதற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு அல்லது சந்தேகங்களுக்கு erode.nic.in என்ற இணையதள முறையில் பார்க்கலாம். வேலை காத்திருங்கள் இணைந்திருக்கின்றோம். 6:42 தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது போட்டோகிராஃபர், மெக்கானிக், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய பிரிவுகளில் காலி பணியிடங்களும் உள்ளன. 10ஆம் வகுப்போ அல்லது ஐடிஐ முடித்தவர்களோ விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 28 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தற்போது கூறப்படும் இந்த முகவரிக்கு வருகின்ற 30ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப வேண்டும். நீங்கள் அனுப்ப வேண்டிய அந்த முகவரி தி சீனியர் கண்ட்ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஎஸ்ஐஆர், நேஷனல் பிசிக்கல் லேபார்டரி, டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன் மார்க், நியூ டெல்லி 110

012 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு NPLIndia.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திரு நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்த அறிவிப்பாக, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லை சாலை அமைப்பில் அதாவது PROவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல், ஆபரேட்டர் கம்யூனிகேஷன், ஆபரேட்டர் மிஷினரி, ட்ரெஸ்மேன், இந்தி டைப்பிஸ்ட், எலக்ட்ரிஷியன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 899 காலி பணியிடங்கள் உள்ளன. 10ஆம் வகுப்போ அல்லது 12ஆம் வகுப்போ அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் 18 முதல் 27 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருந்தால் இதற்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபரிப்பின் அடிப்படையில் தகுத நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி BRO.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற அதாவது ஜூலை 4ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த தேர்வுக்கு விண்ணப்ப கட்டணமாக 50 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் அதாவது NHAI காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் தற்போது வரவேற்கப்படுகிறது. துணை மேனேஜர் அதாவது டெக்னிக்கல் பிரிவில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு BE சிவில் என்ஜினியரிங் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 38 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கேட் தேர்வில் 2026 பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலும் அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் இதற்கு தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 15ஆம் தேதி. மேலும் தொடர்பான தகவல்களுக்கு NHAI.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் BSN நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 100 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு BE அல்லது BTEC அல்லது MSc முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆன்லைனில் தேர்வு நடைபெறும். அதனை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கான தேர்வு மையமாக சென்னையில் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய அந்த ஆன்லைன் முகவரி externalexam.bsnl.co.in என்ற இணையதள முகவரில் வருகின்ற ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வேலை காத்திருக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணிவாய்ப்பு பெற உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது.

ஆறு மணி 45 நிமிடம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கில் 17 சென்டிமீட்டர் மழையளவும், ஊத்துவில் 15 சென்டிமீட்டர் மழையளவும், காக்காச்சியில் 12 சென்டிமீட்டர் மழையளவும், மாஞ்சோலையில் 10 சென்டிமீட்டர் மழையளவும், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பறை பாலமோர் ஆகிய பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. பெருஞ்சானை அணை, புத்தன் அணை, சிற்றாறு, குண்டாறு அணை ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், பூதப்பாண்டி, சுருள்ளக்கோடு, சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. கோழிப்போர்விலை, அடவினார் அணை, சிவலோகம், நாகர்கோயில், பந்தலூர் தாலுகா அலுவலகம், கொட்டாரம், அடையாமலை, சேர்வலாறு அணை ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. கொடுமுடியாறு அணை, மாம்பலத்துறையாறு, தேவாலா, உபாசி, செருமுள்ளி, பாபநாசம், சோலையார், சின்கொனா, திருப்பிறப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, ஆரல்வாய்மொழி, முக்குடல் அணை, விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. மயிலாடி, வால்பாறை தாலுகா அலுவலகம், மணிமுத்தார அணை, திருப்பதி சாரம், குளச்சல், செங்கோட்டை, மேல் பவானி, நாகர்கோயில், நடுவட்டம், அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி மற்றும் கருப்பா நதி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. அடுத்து 24 மணி நேரத்திற்கான மழையளவாக: தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். விருதுநகர், மதுரை, சிவகங்கை

கங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுதுபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி

பகுதிகளில் ஓரிடங்களில் கனம் முதல் மிக கனமழையும். தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, தமிழக கடலோரப் பகுதி என தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், வங்கக்கடல் பகுதிகளான தென் வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில், அந்தமான் கடல் பகுதிகளிலும், அரபிக்கடல் பகுதி என கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில், லட்சத்தீவு மாலத்தீவு ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே தற்போது நுகரப்பட்ட நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. உள்ளூர் உலாவில் முதலாவதாக உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை வழங்க உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், அலீம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். எனவே தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாசல்களில் பணிபுரிபவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை வருகின்ற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயனடையுமாறு தர்மபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: அடுத்ததாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தர்மபுரி கிளை அலுவலகம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் வருகின்ற 30ஆம் தேதி வரை தர்மபுரி கிளை அலுவலகம் அமைந்துள்ள சாலை விநாயகர் கோவில் ரோட் BTO அலுவலகம் எதிரில் விருப்பாட்சிபுரம் தர்மபுரியில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த சிறப்பு தொழில் கடன் முகாமில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் செயல்படுத்தி வரும் பல்வேறு கடன் வசதி திட்டங்கள், தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் மானியங்கள், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் கலைஞர் பசுமை ஆற்றல் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் தரப்படுகின்றன. தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசின் 25% முதலீட்டு மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு விரிவாக்கம் செய்ய நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் வழங்கப்படும். இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர் தொழிலதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 94 44 39 68 89 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து திறன் மேம்பாட்டு இலவச பயிற்சியானது தாட்கோ வழங்க உள்ளது. இப்பயிற்சியில் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு கல்வி தகுதி BE மெக்கானிக்கல் அல்லது BEE தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 வயது முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். பயிற்சி காலமானது 90 நாட்களுக்கு நடைபெறும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடும் செய்து தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: அடுத்ததாக கிராம பிரியா கோழி குஞ்சுகள் 4 முதல் 5 வார கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளது. தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனம் கிராம பிரியா இறைச்சி மற்றும் முட்டைக்கு ஏற்றது. வருடத்திற்கு 180 முதல் 220 முட்டைகள் இடும் கோழி குஞ்சுகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் விவசாய பெருமக்கள், கோழி பண்ணை வைத்திருப்பவர்கள், தொழில் முனைவோர்கள் அனைவரும் இந்த கோழி குஞ்சுகளை

0: வாங்கி பயன்பெறலாம் என்றும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 90 95 51 31 02 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டது உள்ளூர் உலா. இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி. நன்றி நேர்களே.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: படிச்சிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடத்துல படிச்சது மட்டும் இல்லைங்க, அது ஒரு டிகிரியை உடனே சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் படிப்பு என்பது என்ன அப்படின்னா, கற்றல் என்பது வேறு, படித்தல் என்பது வேறு. இது ரெண்டு இருக்குதுங்க. இந்த சொல்லு ரெண்டும் ஒன்று தானுங்க அப்படின்னா, அப்படி இல்லைங்க. இப்போ தினசரி காலைல இருந்துச்சு ஒரு பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், பேப்பர் கற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது நாம் இன்றைக்கி மறந்துட்டாலும் கவலை இல்லை, நாளைக்கு மறந்துட்டாலும் கவலை இல்லை. ஆனால் கற்றல் என்பது உள்வாங்கி படித்தல், அது அதான் வேணும். பழைய காலத்தில் ஆசிரியருடைய வீட்டில் ஒண்டி பிள்ளைகளை விட்டுருவாங்க. எப்போ அப்படின்னா குருகுல கல்வியில். எதுக்காக அப்படின்னா, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை படிப்பது ஒரு வகை, ஆசிரியரையே கற்றுக்கொள்வது ஒரு வகை. ரெண்டு இருக்குதுங்க. அது என்ன ஆசிரியரை கற்றுக்கொள்வது அப்படின்னா, இப்போ ஆசிரியர் அதிகாலையில் எப்போ எழுந்திருக்கிறாரு, கூட இருந்து பார்க்கறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உணவு இருந்தபோது எப்படி இருந்துறாரு, அதே போல் யாராவது பெரியவங்க வந்தவுடனே அவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இது எல்லாவற்றையும் அனுபவ ரீதியாக அருகிருந்து பார்த்தால் தானுங்க கற்றுக்கொள்ள முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் படிப்பில் கவனம் வேணுங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் சொல்லுவாங்க. குருநாதருடைய வீட்டில் பிள்ளைகள் தங்கி படிச்சுட்ருக்காங்க. ஒரு நாள் சாப்பாடு நடக்குது. அப்போ சாப்பாடு போடுறப்ப அந்த குரு பத்தினி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டில் அவங்களுக்கு அந்த சாதம் வச்சுட்டு நெய் ஊற்றுறாங்க. அங்கே பலகாலமாக படிச்சுட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்ணுறான், அதை அப்படி பிசைஞ்சு வாயில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், அம்மா நீங்கள் வந்து அவசரத்தில் இந்த விளக்கு ஊத்துற எண்ணெய் எடுத்து ஊற்றிப்பிட்டீங்க, நெய்ன்னு நினச்சிட்டிங்க போட்டிருக்கா, அதனால் பரவாயில்லம்மா அப்படின்னு இருக்கான். சட்டுன்னு அந்த அம்மா உடனே அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு சுவாமி அப்படின்னு அவரை கூப்பிட்டுருக்கு. உடனே அவர் அங்கேருந்து ஓடி வந்திருக்காரு. என்ன அப்படின்னு இவன் பயந்துட்டான், அம்மா அந்த கிண்ணத்தை கூட கொடுங்க நான் குடிச்சு போடுறேன் ஐயாட்ட சொல்ல வேண்டாம்னு. அவர் வந்தார், என்னன்னு, இப்படி நான் என்ன ஊற்றுனே அந்த பையன் இப்படி கேட்குறான், அப்படியா, சரி எந்திரி அப்படின்னாரு. ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் என்ன வேணாலும் சாப்பிட்றேன். இல்லை இல்லை நீ எந்திரி, கையை கழுவு அப்படின்னார். கையை கழுவிட்டான், கவலைப்பட்டே போனான். உன் படிப்பு முடிஞ்சு அப்படின்னாரு. என்னையா சொல்கிறீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்காக படிப்பு முடிஞ்சுன்னு சொல்லலாமா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, 15 வருஷம் ஆகுதுங்க. 15 வருஷமும் உனக்கு விளக்கெண்ண தான் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உன்னுடைய கவனம் இத்தனை நாளாக இருக்க படிப்பில் இருந்ததன் காரணமாக என்ன ஊற்றுறமும் தெரியாமல் நீ சாப்பிட்டு கிடந்திருக்க. இன்றைக்கி உன் கவனம் மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா, உன் கல்வி முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படி என்ன தெரியுங்களா, அவன் வந்ததுலேருந்து தரப்பட்டதில் உணவின் மீது அவனுக்கு நாட்டம் இல்லாமலும் கல்வியின் மீது நாட்டம் இருந்ததன் காரணமாக அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இன்றைக்கி நினச்சி பாருங்க, சேர்ந்து அன்னைக்கே ஹாஸ்டலில் ஸ்ட்ரைக்கு, சாம்பாரில் உப்பு இல்லையா, இந்த கல்லூரியில் படித்து நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இதிலிருந்து தானே ஆரம்பிக்கணும், நான் என்ன குறையாக பணம் கட்டுறேன். இப்போ நினச்சி பாருங்க, சாம்பாரில் உப்பு வேணும், தவறாகவும் இருக்கக்கூடாது. ஆனாலும் கூட அவற்றை தாண்டிய விஷயங்கள் என்ன, நாம் எதை நோக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். பயணம் போகிற போது கூடங்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்தால் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கக்கூடாதுங்க. உங்களோட வந்தனே அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. அங்கே அப்படித்தான் இருக்கும். ரயில் தாமதமானால் என்ன பண்ணுறது, அதுக்காக என்னை கடவுள் சோதிச்சுட்டாருன்னு சொல்ல முடியுமா, இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஊன்றி கற்கின்ற ஒன்றும் அந்த கற்ற உடனே நம்ம நினைவில் வைத்து பார்ப்பதும் திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பதும் முக்கியங்க. அதனால தான் கற்றதனாலாய பயனுண்கள் வாழறிவன் நற்றார் தொழார் என்னின்னு சொல்கிற போது கல்விக்கு கற்பித்தல் கற்றல் எவ்வளவு முக்கியங்கிறத அழகாக சொல்கிறாங்க. அதனால் படிக்க வேண்டியவற்றை படிப்போம், கற்க வேண்டியவற்றை கற்றுக்கொள்வோம், கற்றதை மற்றவருக்கு தருவதற்கு முயற்சி செய்வோம். படிப்பு என்பது அறிந்து கொள்வது, கற்றல் என்பது ஆராய்ந்து அறிந்து கொள்வது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம்.

0: மத்திய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:00, அற்புதமான இறைவேளைங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பள்ளி கல்லூரி ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து வீட்டிலே போயிருப்பீங்க, அம்மா வந்து சுறுசுறாக ஏதாவது சமைச்சிட்ருப்பாங்க. இந்தமாரி சமயத்தில் எல்லாருமே இதை டீ காஃபி சுட்டு அப்படியே அடுத்து நைட்டு தேவையான சாப்பாடு செஞ்சுட்ருப்பீங்க. இந்தமாரி சமயத்தில் சூப்பராக ரெண்டு பாடல் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஒரு அருமையான பாடல், சுந்தர புருஷன் என்ற திரைப்படத்திற்காக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: ஏழு மணி 4 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம் திரு இசை நிகழ்ச்சியின். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜோட இசையில் பாடியிருக்காங்க அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா, சாந்து பொட்டு என்ற பாடல். அற்புதமான அந்த பாடலை கேட்டு இசைப்போம். வீர தாளாட்டு என்ற திரைப்படத்திற்காக

நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையச நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5 இனி தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திமன்னர். இன்று தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் ஏ. லட்சுமணன். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution, NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா
6: முத்துக்கண்ணு,
7: ஏதோ இந்த வருஷம் தோட்டத்தில் நல்லபடியாக மாவு விளைஞ்சிருக்கான். எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தனுப்புறியான் பை பையா. எனக்கு என்ன ஒன்றத்தையும் காணும், என்ன காரணம்?
6: அதெல்லாம் உண்மைதான் முத்துக்கண்ணு, நிறைய மாங்காய் விளைஞ்சிருக்கு. நம்ம ஊர் சந்தையில் தான் கொண்டு போய் விற்கலான்னு பார்க்குறேன். நம்ம ஊர் சந்தையில் தான் விலைவாசி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் வெரைட்டி மாங்காய் தானே.
7: கவலைப்படாத சிலக்குன்னு, இதுக்கு தான் என்ன மாதிரி படித்தவங்கிட்ட நீ வந்து கேட்கணுன்றது. நீ பேசாமல் வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே, அது மாதிரி ஏற்றுமதி பண்ணிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை அதில்?
6: நம்ம ஊர் சந்தையில் கொண்டு போய் விற்கிறதுக்கே எனக்கு பெருசாக வழி தெரியல. இதில் வெளிநாட்டில் ஏரோப்ளேனில் போய் நான் ஏறி போய் விற்க போகிறேன்னா?
7: அப்படி இல்லை சிலக்கண்ணு, இதை பற்றி தான் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல்வெளி நிகழ்ச்சியை கேளு. அதில் ஏற்றுமதிக்கேற்ற மாரகங்கள், பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஜான்சி ராணி அவர்கள் பேசுகிறாங்க. அவங்க இந்த ஏற்றுமதி பற்றியும், இந்த ஏற்றுமதி ரகங்கள் என்னென்ன வந்து அதிகமாக தேவைப்படுது, அதில் எப்படிலாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு என்னென்ன நமக்கு பிரச்சனை இருக்குது, என்னென்ன ஈஸியான வழிகள் இருக்குன்னு எல்லா தகவலையும் சொல்லியிருக்காங்க. நீ கேளு, உனக்கு எல்லா பதிலும் கிடைக்கும்.
6: சரி முத்துக்கண்ணே, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேன்னா? நான் கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்.
7: சரி சில்லக்கண்ணே.

0: இந்நிகழ்ச்சியில் ஏற்றுமதிக்கேற்ற மாரகங்கள் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜான்சிராணி அவர்களின் உரையை கேட்கலாம்.
1: இன்னைக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்தாலும் சரி, இல்ல தர்மபுரி மாவட்டத்தில் சேலம், இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து மா ஒரு பிரதான பயிராக சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அது குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகமான சாகுபடி பரப்பளவு பார்த்தீங்கன்னா 33,000 ஹெக்டேர்ல நம்ம வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த 33,000 ஹெக்டேர்ல சாகுபடி பண்ற அந்த மாவுக்கு வந்து சரியான விலை வந்து கிடைக்கலன்னு எல்லா விவசாயிகளையும் வந்து ஒரு மன வருத்தத்தோடு தான் எல்லாமே இந்த மா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் விவசாயிகள் வந்து மா நல்லபடியா நமக்கு விலை கிடைக்கும்னு இந்த வருஷம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாவுடைய விலை விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கல. அதனுடைய அடிப்படையில தான் வந்து நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வருஷத்துக்காகவே இந்த மா சாகுபடியில வந்து ஒரு உன்னதமான ரகங்கள் நிறைய இருக்கு. அந்த ரகங்களை வந்து நம்ம எப்படி ஏற்றுமதிக்கு தகுந்த நம்ம வந்து கண்டிப்பா பயிர் சாகுபடி பண்ணணும். அந்த பயிர் சாகுபடிக்கு வந்து தகுந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த தொழில்நுட்பங்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான டைம்ல வந்து நாம வந்து கடைபிடிக்க வேண்டும். அது எல்லா விவசாயிகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரியான ரகங்கள் நமக்கு வந்து சாகுபடிக்கு ஏற்றது இருந்தாலும் ஏற்றுமதிக்கு எது என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரிய வந்தாலும் அதுல மிக முக்கியமானது வந்து அல்போன்சா மட்டும்தான் நம்ம விவசாயிகளுடைய வந்து அதிகமா சொல்லப்படுகிற ஒரு ரகங்களா இருக்கு. இப்ப இந்த அல்போன்சாவை எடுத்துக்கங்களேன், இந்த அல்போன்சா வந்து எந்தெந்த நாட்டுக்கு வந்து இது ஏற்றுமதியில போகுதுன்னு வந்து கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்ப எடுத்தீங்கன்னா UK இல்லைன்னா USA, ஜப்பான், அதே மாதிரி சவுதி அரேபிய கண்டிகளுக்கு மட்டும் இது அல்போன்சா வந்து அதிக அளவுல வந்து டிமாண்ட்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஏன் இந்த அல்போன்சா மட்டும் பிடிக்குதுன்னா, இது வந்து அதிக மனம், அதுல வந்து எடுக்கிற போதே அதிக மனமா இருக்கும்னு சொல்லலாம். அது வாசனை பாக்கும்போது அதோடைய சிறப்புத்தன்மைக்கு தான் அல்போன்சா வந்து ஏற்றுமதிக்கு உண்டான இருக்குன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அதோடைய கன்சூமர் எதுக்காக இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அதிக மனம், அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா சதை வந்து நல்லா இருக்கும், நார்நாரா இருக்காது, நல்ல ஜூசி டைப்பா இருக்கும். அதே மாதிரி இது வந்து இட்ஸ் த பெஸ்ட் குவாலிட்டி பாரு ஏற்றுமதிக்கு உண்டான ரகம். ஏன்னா அதிக மனம் இருக்கனால கன்சூமர் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அதே மாதிரி சதை உள்ளதாக இருக்கனால ஜூசி டைப்பா இருக்கனால அது வந்து எல்லாமே மக்கள் விரும்பி சாப்பிடனால எல்லாருமே விவசாயிகிட்டையும் சரி அல்பசம் அல்பசம் அல்பசம்னு எல்லாமே அல்பசாவுக்கு வந்து நிறைய பேர் போறாங்க. ஓகே, இது ஒன் ஆஃப் த ரகங்கள். இருந்தாலும் எந்த நாட்டுக்கு எந்த வகையான ஏற்றுமதி வந்து போகணும்னு சொல்லி நம்ம விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த அல்போன்சா எடுத்தீங்கன்னா, இப்ப சவுதி அரேபியா கண்ட்ரிக்கெல்லாம் சரி, இல்ல UK, இல்ல USA, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அந்த நாட்டுக்கு தகுந்தாப்படி என்னென்ன எவிடென்சஸ் டாக்குமெண்ட் வைக்கணுமோ அந்த டாக்குமெண்ட் வச்சா மட்டும்தான் நம்ம ஏற்றுமதிக்கு நம்ம அனுப்புற அந்த மா போய் அங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான கன்சூமருக்கோ இல்ல கரெக்டான அங்க ட்ரேடரை போய் செய்யறோம். அதனால இப்ப பார்க்கும் போது இந்த அல்போன்சா வந்து நாம வந்து UK, USAக்கு மட்டும்தான் அனுப்பணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி சவுதி அரேபிய கண்ட்ரிக்கும் இது வந்து உகந்த ரகமா இருக்கு. அதே மாதிரி ஜப்பான் கண்ட்ரில வந்து இது அதிகமா வந்து வாங்குறாங்க, விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அதனால வந்து மக்கள் வந்து விவசாயிகள் வந்து அல்போன்சாவுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி என்னென்ன கண்ட்ரிக்கு போகணும்னு தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த அப்படி நம்முடைய பரப்பளவோ இல்ல அதுக்கு உண்டான ரகங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பம் கொடுக்கணும், அது ஏற்றுமதிக்கு ஏற்ற தொழில்நுட்பம் என்ன கொடுக்கணும் கண்டிப்பா விவசாயிகள் வந்து சரியான நேரத்துல கடைபிடிக்கணும். இப்ப அல்போன்சா பார்த்தோம், அடுத்து வந்து பங்கனப்பள்ளி. இது வந்து அல்போன்சாவுக்கு அடுத்தது பங்கனப்பள்ளியும் ஒரு சிறந்த ரகம். இந்த பங்கனப்பள்ளியில நான் வந்து எல்லாருக்கும் விவசாயிகிட்டே வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்கு, பங்கனப்பள்ளியும் எடுத்துக்கிறாங்க, ஏற்றுமதிக்கு தகுந்த ரகங்கள் இருக்கலாம். பட் அதே பாத்தீங்கன்னா இது எந்தெந்த நாடு, இப்ப நம்ம வந்து அல்போன்சா பாக்கிற போது USA போகுது, UK போகுது, சவுதி அரேபியா போகுது, ஜப்பான் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினாலும் சரி, இதே பங்கனப்பள்ளி பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். இது எந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி மலேசியா, ஐரோப். இப்ப பாத்தீங்கன்னா அல்போன்சா வந்து ஜப்பானுக்கும் போகுது, ஜப்பான் மக்களும் விரும்பி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பங்கனப்பள்ளி வந்து மலேசியாவும் யூரோப்பிய கண்ட்ரிக்கும் நிறைய வந்து டிமாண்ட் இருக்கனாலும் பங்கனப்பள்ளியை வந்து அதுவும் இதே மாதிரிதான் ஏற்றுமதிக்கு ஏற்ற தகுந்த எல்லா தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து இது எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமா

விருப்பம் விருப்பப்படுது. எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமான கன்சியூமர் வந்து வாங்குறாங்க அப்படின்றது கண்டிப்பா விவசாயிகளுடைய விழிப்புணர்வு இருக்கணும். அது மிக முக்கியமாக இது பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகுது, மலேசியாவிலும் டிமாண்ட் இருக்கு, ஐரோப்பாவிலும் இருக்கு. ஏன் இந்த பங்களப்பள்ளியுடைய சிறப்பு அம்சம்னா நல்ல பழம் பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும், பழம் வந்து பெருசா இருக்கும், நல்ல இனிப்பு கொண்டது, நீண்ட நாள் சேமிப்பு திறன் இருக்கு. இப்ப பங்களப்பள்ளிக்கு வந்து சப்போஸ் மலேசியாவில வந்து நிறைய போய் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அவங்க இது வந்து நீண்ட நாள் சேமிப்பு திறன் இருக்கனால நியரஸ்ட் கண்ட்ரி. இது மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மலேசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வந்து இது வந்து இந்த பங்களப்பள்ளி வந்து ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னா இது வந்து நீண்ட நாள் நம்ம வந்து சேமிப்பு திறன் இருப்பதனால இந்த பங்களப்பள்ளிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஏற்றுமதிக்கு. இப்ப அல்பன்சா பார்த்தோம், பங்களப்பள்ளியும் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பங்களப்பள்ளிக்கு அடுத்து தோட்டாபுரி. தோட்டாபுரியும் ஒரு முக்கியமான ரகம். இந்த தோட்டாபுரி என்ன ஏன் முக்கியமான ரகம் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் கண்ட்ரி. எந்தெந்த கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரிக்கு அதிகமா போகுது, அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் போகுது, மலேசியாவுக்கும் போகுது இந்த தோட்டாபுரி. தோட்டாபுரி பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ், ஜூஸ் ஃபேக்டரிக்கு வந்து அதிகமா வந்து இது யூஸ் பண்ணனால அங்க இருக்கிற ஜூஸ் ஃபேக்டரிக்கு டிரேடர்ஸ் வந்து வாங்குறாங்க இந்த தோட்டாபுரி. அந்த பங்களப்பள்ளியும் வாங்குற முறையே இந்த தோட்டாபுரிக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. அது வந்து அதிக பல்ப் கிடைக்கிறதுனால தொழிற்சாலைக்கு ஏற்றது. அங்க இருக்கிற டிரேடர்ஸ் வந்து அதே மாதிரி ஜூஸ் ஃபேக்டரிக்கு வந்து என்னென்ன பண்றாங்களோ அவங்களும் வந்து இந்த தோட்டாபுரி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவும் முக்கியமான நாடுகள் என்னன்னா அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிக்கு போற மாதிரியும் மலேசியாவுக்கு போற மாதிரியும் அதே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போற இதனால இந்த தோட்டாபுரிக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ரகம் பார்க்கும்போது கேசர்ன்னு சொல்லுவோம். கேசர்னா இது வந்து ஒரு லோக்கல் வெரைட்டி, இது வந்து இந்த பங்களப்பள்ளி மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த கேசர் வந்து லோக்கலா வந்து நம்ம யூஸ் பண்ற வேர்டிங் வந்து தான் கேசர் கேசர்ன்னு சொல்றாங்க. இதுவும் பங்களப்பள்ளி தோட்டம் மாதிரியே தான் இருக்கும். பட் இதோடைய சிறப்பு தன்மை என்னன்னா இது வந்து குங்கும பூ மாதிரி இருக்கும். இந்த பழம் வந்து குங்கும பூ நிற சதை இருக்கனால இதுக்கு வந்து கேசர்ன்னு சொல்றாங்க. இது அதிக இனிப்பு தன்மை, இதே மாதிரி ஜூஸ் மற்றும் பல்ப் தயாரிக்க ஏற்றது. அதனால வந்து இந்த மாம்பழமும் வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் யூகே அதே கனடா. இப்ப வந்து அல்பன்சோ வந்து எப்படி ஜப்பானுக்கு அதிகமா விருப்பப்பட்டு வாங்குறாங்களோ அதே மாதிரி கேசர் வந்து அனதர் கண்ட்ரி ஒன்னு வந்து கனடா வந்துருச்சு. இப்ப கனடாவிலும் இந்த ரகத்தை வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்கன்னு நான் இப்ப சொன்னேன், அதிக இனிப்பு தன்மை இருக்கு, இது குங்குமப்பூக்களை இருக்கனால சதைப்பற்று இருக்கனால, இது ஜூஸ் ஃபேக்டரிக்கும் அதே மாதிரி பல்ப் தயாரிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கனால இந்த ரகமும் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றதாக இருக்கனால மக்கள் வந்து இந்த அல்பன்சோக்கு அடுத்தது, பங்கனப்பள்ளிக்கு அடுத்தது, தோட்டாபுரிக்கு அடுத்தது இந்த ரகத்தையே வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இதுவும் நமக்கு வந்து ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகமா இருக்கு. அடுத்தது இமாம் பசத்து. இப்ப பார்த்தது வந்து நாலஞ்சு வெரைட்டிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு. ஈவன் வந்து இமாம் பசத்து கூட நல்ல வந்து தென்னிந்தியாவில் மிக பிரபலமான உயர்தர மாம்பழ ரகமாகும். இமாம் பசத்து வந்து நம்ம சவுத் இந்தியாவில வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல வெல்னோன் பழம் இமாம் பசந்த். அல்பன்சோ கடுத்தது இமாம் பசந்தும் நல்ல ஒரு வெல்னோன். இது எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து ஏற்றதுன்னா சிங்கப்பூர், மலேசியா, அதே மாதிரி சவுதி அரேபியா கண்ட்ரிக்கும் இது வந்து நல்ல உகந்த ரகங்களாகும். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னா மிகுந்த நல்ல மனம், நல்ல சுவை இணைப்பு இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா இது வந்து அட்ராக்டிவா இருக்கும். இமாம் பசந்த் இமாம் பஸ் வந்து சந்தைக்கு வந்து இது வந்து ஒன்ல நல்ல ஈவன் லோக்கல் மார்க்கெட் இருந்தாலும் சரி இல்ல வாங்கி டொமஸ்டிக் லெவல்ல எங்கேயாவது குட்டி குட்டி கடையில வாங்கி வச்சாலும் இமாம் பசத்து வந்து கண்டிப்பா சேல் ஆயிரும். அது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கிற நம்ம பக்கத்துல இருக்கிற சிங்கப்பூர் கண்ட்ரிக்கு இது வந்து நிறைய கன்சியூமர் விருப்பப்படுறதுனால சிங்கப்பூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா இமாம் பசத்துக்கும் போகலாம். சோ மொத வந்து அல்பன்சா பார்த்தோம், பங்கனப்பள்ளி பார்த்தோம், தோட்டாபுரி பார்த்தோம், அப்புறம் கேசர் பார்த்தோம், அடுத்தது அஞ்சாவது வந்து இமாம் பசந்த். இமாம் பசந்த் ஆல்சோ இது நல்ல மனமும் இருக்கு, உயர்ந்த சுவை உயர்ந்தனா நல்ல இனிப்பு கொண்டவை. அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து அந்த கலர் சைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதுவும் நல்ல உகந்த சந்தைக்கு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கும். அடுத்தது நம்ம இமாம் பசந்த் பார்த்த பிறகு மல்கோவா. மல்கோவா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டுல சரி இந்தியா லெவல்ல இந்த மல்கோவா மாம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா இதோட சிறப்பு என்னன்னா பெரிய மல்கோவா வந்து பழம் வந்து பெரிய சைஸா இருக்கும், இதுவும் நல்ல வாசனையா இருக்கும், சுவையா இருக்கும். இது எந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னா சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. இந்த மல்கோவா வந்து நம்ம வந்து சப்போஸ் யுஏஏ ஜப்பானுக்கெல்லாம் அனுப்பி கஷ்டப்படுறதோட எங்க நியரஸ்ட் இருக்கோ இந்த லங்கைக்கு வந்து இது வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டியான மேங்கோ மல்கோவா. நியர்பை சிங்கப்பூர், ஸ்ரீலங்காலாம் இந்த நாடுகளுக்கு வந்து இது அதிகமா விரும்பி வாங்குறதுனால கன்சியூமர் கிட்ட நல்ல

சாப்பிடக்கூடிய ஒரு பழமா இருக்கனால இப்ப நியரஸ்ட் நம்ம கண்ட்ரி பாத்தீங்கன்னா பக்கம் நியர் ஸ்ரீலங்கா இருக்கனால இது ஸ்ரீலங்காவுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நியரஸ்ட் கண்ட்ரி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். இந்த ரெண்டு நாட்டுக்கே வந்து இந்த மல்கோபா வந்து நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பா ஏற்றுமதிக்கு வந்து ஒரு தகுந்த மாம்பழம் ரகமா இருக்கு. அதனால சொன்னேன் இது வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து ரொம்ப நல்ல அட்ராக்டிவா இருக்கு. கலர் பாக்கும் போது அந்த மாம்பழம் பார்க்கும்போது மல்கோபா நல்ல உருண்டு பெரிய சைஸ் இருக்கனால கன்சூமர் கிட்டே இது வாங்கணும் போல ஒரு தூண்டும். அதனால வந்து இதுக்கு வந்து மக்கள்கிட்டே நல்ல டிமாண்ட் இருக்கு. அதனால வந்து இந்த மல்கோவாவும் நல்ல ஒரு ஏற்றுமதிக்கு ஏற்ற ஒரு ரகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் நம்ம வந்து அல்பசா இமா பசந்தே தோட்டாபுரி பங்கனப்பள்ளி தான் நினைச்சிடும். ஆனா நீளமும் ஒரு ரகம் இருக்கு. எல்லாமே நீளமும் கண்டிப்பா இது ஒரு ஏற்றுமதிக்கு ஏற்ற ஒரு நல்ல ரகமா இருக்கு. நிறைய பேர் வந்து நீளம் வந்து லோக்கல் டொமஸ்டிக்லயே நம்ம வந்து லேட்டா சீசனுக்கு பிறகு வரதுனால நீளம் தான் கடைசியா வருது. அதனால வந்து இங்க எங்கேயும் வெளியில போக முடியாது, எங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு நிறைய விவசாயிங்க வந்து லோக்கல் மார்க்கெட்டில் குறைந்த விலையில கொடுத்துறாங்க. அது வந்து இல்ல, இந்த நீளமும் வந்து ஒன் ஆஃப் த வந்து குட் ரகம். ரகம்னா ஒரு ஏற்றது ஏற்றுமதிக்கு ஏற்ற ஒரு ரகம். இதுல இது எந்தெந்த நாட்டுக்கு போகுதுன்னா ஐரோப்பாவுக்கும் போகுது, மத்திய கிழக்கு நாடுக்கும் போகுது. இது என்ன ஏன் வருதுன்னா இந்த நீளம் வந்து தாமதமா காலத்து லேட் சீசன் இருக்கனால இதை வாங்கி வச்சோம்னா ஜூஸ் ஃபேக்டரியோ இல்ல பல்ப் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது இது வந்து நீண்ட நாள் சேமிப்பு வைக்கலாம். இந்த நீண்ட நாள் சேமிப்பு வைக்கிறதுனால நீளமும் வந்து ஒரு நல்ல ரகமா இருக்கு ஏற்றுமதிக்கு. இது நீண்ட தூர போக்குவரத்துக்கு ஏற்றது. இப்ப எங்காவது லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து நான் யூரோப்பிய கண்ட்ரிக்கோ இல்ல சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதிக்கும் இந்த நீளம் வந்து என்ன லேட் சீசன் இருக்கனால யாராவது வந்து பின்னாடி வந்து சப்போஸ் இருக்கிற அல்போன்சல் சேரே கிடைக்கல, மல்கோபா கிடைக்கல, பங்கனப்பள்ளி கிடைக்கல, இமாம் பசத் கிடைக்கலன்னா இந்த நீளமும் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரகம் எங்கேயாவது வந்து ஏற்றுமதிக்கு வந்து ஏன்னா பிகாஸ் வந்து இந்த தாமத காலத்துக்கு பிறகு லேட் சீசன் பிறகு வரனால அப்ப வந்து மக்கள் வந்து ஏதாவது கன்சியூமர் கிட்டே போய் ரீச் ஆகும் போதும் இதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அதனால இந்த நீளமும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு நல்ல சரியான ஒரு தொழில்நுட்பத்தை கடைபிடித்து நீளமும் வந்து நம்ம ஏற்றுமதிக்கு இருக்கலாம். ஏன்னா இது நீண்ட தூர போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்கனால நீளமும் வந்து ஒரு நல்ல ஒரு ரகமா இருக்கு.

தாச்சேரி. இப்ப வந்து நீளமும் பாத்துட்டோம், இந்த தாச்சேரின்னு பாக்குற போது இன்னும் நல்ல நிறைய லோக்கல் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து இந்த மா விளைஞ்சிட்டு இருக்காங்க. இதோட சிறப்பு தன்மை என்னன்னா இனிப்பு இருக்கும், அதிகம் நாறு அதிக சுவை இருக்கு, அது மாதிரி ஜூசியாவும் இருக்கு, நார் அதுல இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா இதோட சிறப்பு தன்மை இருக்கனால இதுக்கும் ஒரு சிறந்த ஏற்றுமதிக்கான ரகங்க. வட இந்தியாவில் வந்து இது வந்து பிரபலமான ரகம், இந்த வந்து தாச்சேரின்னு சொல்லுவோம். அது பேரே அதுதான், தாச்சேரினா அதோடைய பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி நல்லா இருக்கும். கை சைஸ் பாத்தீங்கன்னா கை எப்படி குறுகி இருக்குமோ அந்த அந்த அழகான அந்த ஷேப்ல இருக்கும். அது இது வந்து நம்ம வட இந்தியாவில இதுவும் நல்ல பிரபலமானதான். இமாம் பசத்துக்கு அடுத்தது இதுவும் நல்ல வட இந்தியாவில இருந்து நல்ல பிரபலமான ஒரு ரகம். பட் இது எங்கெங்க போகுதுன்னா கல்ப், எக்ஸ்கியூஸ் மீ, இது பாத்தீங்கன்னா யூகேலே போகுது, மற்ற கண்ட்ரியும் இது வந்து டிமாண்ட் இருக்கிற மாதிரி கல்ஃப் நாடுகளுக்கு வந்து இது அதிகமா போறதுனால இதுவும் ஒரு ஏற்றுமதிக்கு ஏற்ற ஒரு ரகமா இருக்கு. ஸோ இந்த தாச்சேரியுடைய ரகமும் வந்து விவசாயிகளும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கும் ஒரு சிறப்புத்தன்மையை வந்து ஓகே இது வந்து ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகம் இருக்கனால இதுவும் வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பா ஏற்றுமதிக்கு தகுந்த அப்படி பயிரை வந்து அனுப்பலாம், இந்த ரகத்தை அனுப்பலாம். இப்ப நம்ம வந்து இப்படி ஒரு ஏழு ரகங்கள் பார்த்தோம், அல்பசோனிருந்து அடுத்தது தாச்சேரியில வரைக்கும் நம்ம பார்த்தோம். பட் இந்த ரகங்களுக்கு எல்லாமே முக்கியம் பார்த்து யூகேக்கு அனுப்புங்க, ஐரோப்பாக்கு அனுப்புங்க, சவுதி அரேபியாவுக்கு அனுப்புங்க, மத்திய கிழக்கு ஆசியாவுக்கு அனுப்புங்க, ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புங்க நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது, பட் என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து மிக முக்கியமான வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வந்து மாம்பழம் ஏற்றத்துக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி செய்ய அரசினுடைய அனுமதி எண் கண்டிப்பா வேணும். அடுத்தது அப்பிட்டா, அப்பிட்டாவுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். இப்ப நிறைய விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு வந்து ஒரு சில வந்து முக்கியமான டாக்குமெண்ட் வச்சிருவாங்க. பட் அதுக்கு வந்து என்னன்னா இந்த ஏற்றுமதிக்கு என்னென்ன ஆவணங்கள் ஒண்ணு கூட மிஸ்ஸிங் ஆச்சுன்னா கண்டிப்பா அது வந்து போய் ரீச் ஆகாது, எடுத்துக்கவும் மாட்டாங்க. நாம வந்து வச்சிருப்போம், நம்ம எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அது மூவிங் பண்ணிடலாம், இந்த கண்ட்ரிக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பண்ணிருப்போம். பட் ஒரு சில டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் ஆனா கூட கண்டிப்பா அந்த ஏற்றுமதிக்கு உண்டான அந்த வாய்ப்பை வந்து இழந்துடும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தி எக்ஸாம்பிள், முதல் ஏற்றுமதிக்கு செய்ய அரசினுடைய அனுமதி வேணும், அப்புறம் வேளாண் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதி பதிவு, தட் இஸ் அப்பிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும். அடுத்தது வந்து பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட், தாவர அது வந்து பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட்னா தாவர சுகாதார சான்றிதழ் ஒன்று சொல்லுவோம், அதான் பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும். அப்புறம் FSSI லைசன்ஸ், உணவு பாதுகாப்பு அனுமதியும் இருக்கணும். அதே மாதிரி GST உடைய ரெஜிஸ்ட்ரேஷன், வரி பதிவு, இன்வாய்ஸ், விலைப்பட்டியல்,

அப்படி பேக்கிங் லிஸ்ட் வைக்கணும். அடுத்தது வந்து பில்லிங் அப் லோடிங் ஆர் எது ஏதாவது ஹேர்வே பில் இருக்கா கப்பல் அதை விமான போக்குவரத்துக்கு ஆவணத்தை வைக்கிறதும் அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆர்ஜின் இந்த பொருள் எங்கிருந்து வருது என்பது சர்டிபிகேட் ஆஃப் ஆர்ஜின் தாட்டி பொருள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட என்பது உறுதி செய்ய சான்று இருக்கணும். அடுத்து இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கும், போக்குவரத்து காப்பீடுன்னு சொல்லுவோம் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட். அடுத்து எக்ஸ்போர்ட்டோடைய கான்வர்ட் ஆர் பர்ச்சேஸ் ஆர்டர் ஏதாவது வாங்குபவர் மற்றும் ஏற்றுமதியாளருக்கு இடையான ஒப்பந்தம் ஏதாவது இருக்கா அது அந்த கான்ட்ராக்டோடைய அட்ரஸ் வைக்கணும். அடுத்தது ஃபைனலா தரச்சான்றிதழ் அல்லது குவாலிட்டி சர்டிபிகேட் இது எல்லாமே இருக்கணும் கண்டிப்பா. இந்த மாம்பழ ஏற்றுமதிக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்வைஸ் வச்சிருவாங்க, பேக்கிங் லிஸ்ட் வச்சிருவாங்க, அந்த பில்லிங் லோடிங் இருக்கும், சர்டிபிகேட் ஆஃப் ஆர்ஜின் வந்து ஒரு சில சமயத்தில் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பட் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே எல்லா விவசாயங்களும் தெரிஞ்சாலும் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருவாங்க. அதே மாதிரி இது யாருக்கிட்ட போகுது யார் வாங்குறாங்கன்றது பட் குவாலிட்டி சர்டிபிகேட்டும் வச்சிருவாங்க தரச்சான்றல் வைப்பாங்க. பட் என்னன்னா ஒரே ஒரு மிஸ்ஸிங் வந்து அந்த பைட்டோசானிட்டரி சர்டிபிகேட் வைக்காம போனீங்களான்னா அந்த இடத்துல உங்களுடைய கம்ப்ளீட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ வந்து ஒரு சிலை பாத்தீங்கன்னா

கிடைக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே எல்லா விவசாயங்களையும் தெரிஞ்சாலும் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருவாங்க. அதே மாதிரி இது யாருக்கிட்ட போகுது, யார் வாங்குறாங்கன்றது. பட் குவாலிட்டி சர்டிபிகேட் வச்சிருவாங்க, தரச்சான்றல் வைப்பாங்க. பட் என்னன்னா ஒரே ஒரு மிஸ்ஸிங் வந்து இந்த பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட் வைக்காம போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய கம்ப்ளீட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ வந்து ஒரு சிலை பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 சொன்ன மாதிரி இந்த 12 ஆவணங்கள் வந்து கண்டிப்பா நாம வந்து இந்த ஏற்றுமதிக்கு ஏற்றும்போது எந்த ரகங்கள் இருந்தாலும் சரி இந்த இந்த ஆவணங்கள் இல்லாம இருந்தா கண்டிப்பா மிஸ்ஸிங் வந்து என்னன்னா ஏற்றுமதிக்கு செய்ய மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு சில நாடுகள் வந்து கூடுதல் தேவைன்னு வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா இது வந்து காமனான டாக்குமெண்ட். இப்ப வந்து யூஎஸ்ஏக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவுக்குனா ரேடியேஷன் சர்டிபிகேட் வேணும். நம்ம வந்து பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட் இருக்க மாதிரி ஒரு சில கண்ட்ரி வந்து இந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏன்னு சொல்லுவோம். அந்த யூஎஸ்ஏல வந்து ரேடியேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும். யூஎஸ்டிஏ வந்து விதிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்கணும். இந்த இந்த இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஜப்பான் பாத்தீங்கன்னா வேப்பர் ட்ரீட்மெண்ட் சர்டிபிகேட் வைக்கணும். ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து ரேடியேஷன் சர்டிபிகேட் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜப்பான் நாடு பாத்தீங்கன்னா வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கான்னு பாப்பாங்க. அடுத்து வந்து இன்னும் அடுத்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான தர பரிசோதனை எந்த கண்ட்ரிக்கு இருக்குன்னா யூரோப் கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சாகும். இந்த ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் அந்த ட்ரேசபிலிட்டி டீடைல்ஸ் இல்லாம இந்த யூரோப் கண்ட்ரிக்கு நிச்சயம் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. நான் சொல்ல வந்த சில கூடுதலான நாடுகளுக்கு என்னன்னா அமெரிக்காவுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். ஜப்பான் நாட்டுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் வந்து முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரிக்குன்னா ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் இல்லாம அவங்க வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது மாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான கிராப் ஏன்னா பீப்புள் அங்க வந்து பார்க்கும் போது டைரக்ட் கன்சூமிங். அந்த டைரக்டா கன்சூமிங் பண்ணும் போது ஏன்னா பழம் வந்து மார்க்கெட்டிங் வந்து வாங்கிட்டு போய் அது ஃபீஸிலோ இல்ல அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கும்போது அது வந்து ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் அந்த பழம் வந்து அங்க அந்த கண்ட்ரியே இறக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது பிறகு ட்ரேசபிலிட்டி அது எங்க இருந்து வருது, யார் செஞ்சாங்க, அப் டு டேட். அது வந்து சீட்ஸ் அந்த மரத்தோட எத்தனை நாள் இருந்தோ அது என்னென்ன வந்து நம்ம தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சோம், என்ன மருந்து அடிச்சோம், என்ன மாதிரியான பேக்கிங் எல்லாம் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணமோ அந்த ட்ரேசபிலிட்டி ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். சோ இந்த ஒரு சில கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வச்சா மட்டும்தான் நம்மளால ஏற்றுமதிக்கு வந்து ஆவணப்படுத்துவாங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஆவணப்படுத்த மாட்டாங்க. சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மிக முக்கியமா இந்த 4-5 ரகங்கள் மட்டும் நம்ம இமாம் பசந்து அல்போன்சோ இல்ல மல்கோவா மட்டும் இது இல்ல, தோதாப்பதி இருக்கு, பங்கனப்பள்ளி இருக்கு, தேசரி இருக்கு, அது நீளமும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரகமா இருக்கு ஏற்றுமதிக்கு ஏற்ற. சோ மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஏற்றுமதிக்கேனா எந்த ஒரு மா ரகங்களை கொண்டு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் இருக்குன்னு பரிசோதனை பண்ணி அதை பிறகு இந்த ஏற்றுமதிக்கு உண்டான இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கோ இல்ல தோட்டக்கலைத்துறையோ இல்ல இந்த மாதிரி தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூர்ல வந்து இந்த ஏற்றுமதிக்கு உண்டான என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னா கூட இங்க இருக்கிற விஞ்ஞானிகள் இருக்காங்க. அந்த விஞ்ஞானிகளுடைய அறிவுரைப்படியோ ஆலோசனைப்படியோ ஏற்றுமதிக்கு உண்டான என்ன ரகங்கள் இருக்குன்னு பாத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயிங்க வந்து இந்த ஏற்றுமதிக்கு என்னான ரகங்களை வந்து கண்டிப்பா அந்த மா வந்து விலையில்லாத போது முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த அப்படி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இந்த ரகங்கள் வந்து எங்க லோக்கலா கொடுக்கலாம், இந்த ரகங்களை வந்து நம்ம எப்படி ஏற்றுமதிக்கு ஏற்கலாம் அப்படின்னு நம்ம விவசாயிங்க வந்து சின்ன ஒரு திட்டம் ஒரு பிளான் வச்சுக்கணும். அந்த பிளான் வச்சு பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து மா வந்து குறைஞ்ச விலைக்கு இல்லாம நம்ம வந்து அதிகமான நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு குட் மார்க்கெட்டிங் பிரைஸோட நம்ம வந்து ஏற்றுமதிக்கு நம்ம அனுப்பலாம். அதனால விவசாயிகளுடைய அறிவுரை என்னன்னா மேலும் ஏதாவது சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இது எங்க போய் கேட்கலாம், இங்க ஏற்றுமதிக்கு வந்து எந்த மாதிரியான ஆலோசனைகள் எங்க கிடைக்கணும்னு கேட்டீங்கன்னா இங்க தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூருக்கும் வரலாம், இல்ல தோட்டக்கலை துறைக்கும் போகலாம், இல்லன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கிருஷ்ணகிரியும் அவங்களையும் அப்பீட்டாவுடைய ஆபீஸும் இங்க கிருஷ்ணகிரியில் இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஆபீஸரை வந்து தொடர்பு கொண்டு சோ இந்த மா விவசாயிகள் வந்து தயவு செய்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான பிளான் வந்து என்னென்ன ரகங்கள் இருக்கு ஓரளவுக்கு நான் இந்த செய்தி மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு உண்டான என்ன ஆவணங்களும் வேணும்னு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கேன். என்னென்ன ஆவணங்கள் வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு இப்பிருந்தே வந்து இந்த ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நல்லா பயன்படுத்திமாறு இந்த விவசாயிகளுடைய வேண்டுகிறேன். நன்றி. ஆபீஸரை வந்து தொடர்பு கொண்டு சோ இந்த மா விவசாயிகள் வந்து

0: செய்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான பிளான் வந்து என்னென்ன ரகங்கள் இருக்கோ ஓரளவுக்கு நான் இந்த செய்தி மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு உண்டான என்ன ஆவணங்களும் வேணும்னு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கேன். என்னென்ன ஆவணங்கள் வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு இப்பொழுதே வந்து இந்த ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நல்லா பயன்படுத்திவாரு இந்த விவசாயிகளிடையே வேண்டுகிறேன். நன்றி.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஏற்றுமதிக்கேற்ற மா ரகங்கள் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஆர். ஜான்சிராணி அவர்களின் உரையை கேட்டீர்கள்.
2: என்ன சலக்கனு கேட்டியா?
3: ஆமா முத்துக்கண்ணு, இந்த ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் இருக்காங்கல்ல, அந்த அம்மா அவ்வளோ தெளிவாக என்னென்ன வகை இருக்குது, எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படியே தெளிவாக புட்டு புட்டு வச்சுட்டாங்கல்ல.
2: அப்போ இனிமேல் வந்து நீயும் வந்து மா ஏற்றுமதி செய்ய போகிற அப்படி தானே?
3: அது மட்டும் இல்லை, இருக்கிற ஒன்று ரெண்டு ரகம் மட்டும் இல்லை, நிறைய ரகங்கள் சொன்னாங்க. இமாம் பசந்த்ன்னு சொன்னாங்க, தோடரி, கேசரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சொன்னாங்க. அந்த வெரைட்டி எல்லாம் நானும் போட்டு ஏரோப்ளேனில் போய் நானும் விற்க போகிறேன்.
2: அதெல்லாம் சரி, நீ ஏரோப்ளேனில் கொண்டு போய் இல்லை கப்பலில் கொண்டு போய் முதல்ல எல்லா ரகத்துலேயும் ஒரு 5-5 கிலோ சாம்பிள் எனக்கு கூட, நான் செக் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்ன சரியா?
3: அவ்வளோதானே 5 கிலோ என்ன, மொத்தத்தில் கொண்டு வந்து பாதி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்.
2: அவ்வளோதான் செல்லக்கண்ணை, விடு. இந்த ஊரில் இனிமேல் நாமளும் இனிமேல் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக போகிறோம் இல்லையா?
3: நிச்சயமா முத்துக்கண்ணே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பெரிய இசை நிகழ்ச்சியில் நாம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை என்பதால் சொல்லோடு விளையாடு. ஆமாங்க, உங்களுக்கான ஒரு சொல் வந்து கொடுத்துருவோம். அந்த சொல்லேருந்து நிறைய சொற்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இனிப்பில் இணைய நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0343-42-24-40-30 என்ற நிலும் மற்றும் 94-86-81-10-25 என்ற நிலும் மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற நிலும் மற்றும் 94-86-65 என்ற எண்ணில் அழைக்க

0: தொழில்நுட்பம்
1: தொலை தொடர்பு தொழில்நுட்பம்
0: தொழில்
1: அப்புறமா தொடர்பு
0: ஓகே
1: அப்புறமா நுட்பம்
0: நுட்பம்
1: அப்புறமா தொலை
0: பேரு தொலைய தொல்லையா
1: தொலை தொலை
0: சரிங்க
1: தொலையும் இருக்கு தொல்லையும் இருக்கு
0: ஐயோ இது என்ன சொல்றேன் சொல்றீங்க
1: அடுத்து வந்து
0: சரிங்க
1: இது அது பேர் என்ன தொடர் அப்படின்னு இருக்கு சீரியலும் நம்ம பாக்குறோம்ல தொடர ஞாபகம் வைக்க முடியுமா
0: ஆமா
1: அப்புறமா நுட்பம் அப்படிங்கிறது இருக்கு
0: செம்மைய கலக்குறீங்க
1: ஆமா அப்புறமா வந்து இது இருக்கு
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சரிங்க வேலூர் நாமக்கல் சூப்பர் உங்களுக்கு அடுத்த வார்த்தை உங்களுக்கு
2: குடுக்கட்டுமா
0: வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை பல்கலைக்கழகம்
2: வேளாண்மை
0: சரி வேளாண்மை மை மைனா அழகு சரிங்க பல் சரிங்க
2: கலை கழகம் கல்லு அப்புறம் வேல் வேகம்
0: சூப்பருங்க சமயம் மை நம்ம என்ன பார்த்தோம் இல்லைங்களா மைன்றது பொதுவாக விலங்கு சங்க இலக்கியங்களில் மை என்பது செமரியாட்டை குறிக்கும்னு போட்டிருக்காங்க அடுத்ததாக எழுதுப்பொருள் பேனா அச்சுப்பொறி போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான திரவம் அல்லது நிறமி கண்கள் அல்லது அழகு தெரியவும் குளிர்ச்சியாக இருக்கும் ஓரத்தில் எடுப்படும் மை சூப்பர் அருமையாக சொன்னீங்க வாழ்த்துக்கலுங்க இன்னைக்கு வர நேரத்துலாம் அருமையான பதில சொல்கிறாங்களே இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க
3: வணக்கம் சார் ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் சேலம் மாவட்டம் நாட்டாமங்கலம் வில்லேஜ்
0: அடே சூப்பருங்க வெவ்வேறு மாவட்டம் வர்றாங்களே சரிங்க உங்களுக்கான வார்த்தை கொடுக்கட்டுமா
3: கொடுங்க சார்
0: சரிங்க உங்களுக்கான வார்த்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை
3: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறைங்களா சுற்று பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு
0: பாருங்க தெளிவு பாருங்க சுற்று சூழல் பாதுகாப்பு துறை
3: சுற்று பாதுகாப்பு சூழல் துறை
0: என்னங்க
3: துறை துறை
0: துறை சரி
3: சூழல்
0: சூழல் மகசூழ் அப்படின்னு சொல்லுவாங்க
3: சார் அஞ்சு வார்த்தை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்
0: அப்படிங்களா நீங்க வர நேரங்களா சமயம் சொல்றீங்களே வாழ்த்துக்கலுங்க நன்றிங்க அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி சரி
2: வளர்ச்சி
0: என்னங்க நுட்பம் அங்கே நுட்பம் இல்லை சூப்பருங்க நல்லா சொன்னீங்க வாழ்த்துக்கலுங்க வாழ்த்துக்கள் மாறி நன்றிங்க வாழ்த்துக்கள் சரிங்க தருமபுரி பண்பலை 102.5 நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம் அடுத்து சந்திக்கும் முன்பாக

0: ஆயிஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, சிடி.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர்

0: 8:16 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சொல்லோடு விளையாடு. ஆமாங்க, உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுப்போம். அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த பொருளுள்ள வார்த்தையில வந்து கண்டுபிடிக்கணும். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க, எந்த ஊருங்க? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை மறு சீரமைப்பு திட்டமிடல்.
1: மறு சீரமைப்பு திட்டமிடல்.
0: ஆமா,
1: மறு சீரமைப்பு திட்டமிடல். மாடல்.
0: மாடலா?
1: மடல்.
0: மடலா? ஓ, மடல் வரை ஒரு கடிதம். மடல்னா கடிதம், அது மாதிரி. சரிங்க, ஓகேங்க, மடல். சூப்பருங்க, திடல். மை சீப்பு. சரிங்க, நீங்க தான் சொல்லலாம். சரி, வாங்க, நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி.
0: இனிப்பில் இனி மடத்தினர், வணக்கம், சொல்லுங்க. இனிப்பு வந்துட்டு உங்க பேர் சொல்லுங்க.
2: திருவண்ணாமலை மாவட்டம், புத்திப்பாளையம், விஜயகுமார்.
0: என்னங்க நீங்க சூப்பராக இருக்குங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாவட்டம்னு வராங்க, சமங்க. வா, அருமையா இருக்குங்க கேக்குறதுக்கு. சரிங்க, திருவண்ணாமலை மாவட்டம் எந்த ஊருங்க?
2: புதுப்பாளையம்.
0: புதுப்பாளையம், சரிங்க, ஓகேங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? உங்களுக்கான வார்த்தை சமூக நீதி கொள்கை விளக்கம்.
2: சமூக நீதி
0: கொள்கை விளக்கம்.
2: சமூக நீதி
0: கொள்கை முழு சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க.
2: விளக்கம்.
0: சரிங்க, அடுத்தது
2: கல்.

0: அவ்வளோதாங்க.
1: சரி, சூப்பர் சூப்பர், நன்றி. இனி பிரியாணி மறந்தேன். வணக்கம்.
2: அண்ணா வணக்கம்.
1: வணக்கங்க.
2: சேலம் மாவட்டம் குளத்துலேருந்து பழகடை குருநாளங்கண்ணே. நலமாகண்ணே.
1: நலமாக இருக்குங்க, நலமாக இருக்குங்க.
2: சொல்லுங்கண்ணே.
1: சரி, உங்களுக்கு வார்த்தை கொடுக்கட்டுமா?
2: ஆ கொடுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை நல்லா கேட்டுக்கோங்க. பன்னாட்டு தொலைத்தொடர்பு. பன்னாட்டு தொலைத்தொடர்பு.
2: தொலைத்தொடர்பு. தன்னலம்.
1: அதெல்லாம் இல்லைங்களே.
2: இல்லைங்களா?
1: ஆமா.
2: தொலை. சுழல்.
1: சுழலா?
2: ஆமாங்க.
1: சூழல் தான்
2: இருக்குங்க.
1: பன்னாட்டு தொலைத்தொடர்பு அப்படி அது எங்க சுழலை இல்லைங்களே, சூழல் இல்லைங்களே. சரி பரவாயில்ல, நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
1: அடுத்தனையே சொல்லுங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இளைஞர்கள் இன்னைக்கு சொல்லோடு விளையாட. வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம்.
1: சரி ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு நாத்த கொடுக்கணுமா? தொல்லியல் துறை.
3: தொல்லியல் துறையா?
1: ஆமா.
3: தொல்லியல்.
1: சரி.
3: துறை. தொல்.
1: சரிங்க. வரமாட்டதுங்களா? எனக்கு தான் இங்கே வரமாட்டது, நீ போன்ல. சரி பரவாயில்ல, நல்லா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, நன்றி. இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7, இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. நம்ம கூட அடுத்து விளையாடுறவங்க வாங்க. வணக்கங்க. சரிங்க ராஜேஷ், உங்களுக்கு என்ன வார்த்தை? தகவல் அறியும் உரிமை சட்டம்.
4: தகவல் வருமா?
1: அரி அங்கதான் நீங்க யோசிக்கணும். அரி வருமா வராதா அப்படின்றது யோசிக்கணும். நானும் அப்படி இப்போ யோசிக்கிறேன், என்ன வரும்னு சொல்லிட்டு. சரிங்க, அரி என்பது தெரிந்து கொள் அல்லது உணர்ந்து கொள். சரிங்க சூப்பர். அரி, அரின்றது ஒரு வகையான வினை சொல்லுவாங்க.
4: அப்புறம் அரி வரி. அசம்.
1: அசம்.
4: ஆமாம், தகவல்.
1: சூப்பர் சூப்பர். சரிங்க சூப்பருங்க, சூப்பருங்க, அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கங்க, நன்றி. நீங்கள் கேட்டுட்டீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இளம் தென்றல் இன்றைக்கி சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் இந்த ஆண்டு அதாவது 2026-27 கல்வி ஆண்டிற்கான பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை திறப்பது கூறப்படும் இந்த நாட்களில் நடைபெறுகிறது. நாளை 6/6/2026 சனிக்கிழமை சிறப்பு பிரிவில் விடுபட்ட மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. வருகின்ற 8/6/2026 திங்கட்கிழமை முதல் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் ஆகிய பாடப்பிரிவில் தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்தவர்களுக்கும், இரண்டாம் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவில் இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும், 9/6/2026 செவ்வாய்க்கிழமை வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு ஆகிய பாடப்பிரிவில் தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்த மாணவர்களுக்கும், இரண்டாம் சுழற்சியை பொறுத்தவரைக்கும் வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு ஆகிய பாடப்பிரிவில் விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும், 10/6/2026 புதன்கிழமை தமிழ் ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு முதல் சுழற்சியில் விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்களுக்கும், அடிப்படை தமிழ் 100 முதல் 90 வரை எடுத்த மாணவர்களுக்கும், ஆங்கில பாடத்தில் 100 முதல் 60 எடுத்த மாணவர்களுக்கும்,

இரண்டாம் சுழற்சியில் தமிழ் பாடப்பிரிவில் விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்களுக்கும், அடிப்படை தமிழ் 100 முதல் 70 வரை எடுத்த மாணவர்களுக்கும், முதல் சுழற்சி காட்சி வழி தொடர்பியல், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உளவியல் பாடப்பிரிவில் தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்த மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. சிறப்பு பிரிவின் போது சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுக்கான சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கொண்டு வர வேண்டும். மற்ற மாணவர்கள் தற்போது கூறப்படும் 8 ஆவணங்களின் 3 நகல்களும் மற்றும் அசல் சான்றிதழும் கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்று சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, சாதி சான்றிதழ், அசல் ஆதார் அட்டை, அசல் வங்கி கணக்கு புத்தகம், போட்டோ 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று ஆகியவை கொண்டு வர வேண்டும். கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை கட்டணமாக 3,390 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவில் 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசி ஆகிய பிரிவிற்கு 2,210 ரூபாயும் செலுத்த வேண்டும். மாணவர் சேர்க்கையான விவரங்களை www.gscdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலி பணியிட விவரங்கள் பதிவு செய்யப்படும் என தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம அடுத்த நேரில் சந்திப்போம்.

0: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
8: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
9: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஓட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ.

0: 8:34 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். இளந்தென்றல் இன்னைக்கு சொல்லோடு விளையாடு நம்ம உங்களுக்கான வார்த்தைகள் கொடுப்போம். அதை வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 வார்த்தைகளாவது நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: சகோதரர் மாரிமுத்து அவர்களுக்கு இனிமையான ஏர் வணக்கம். நான் கோவிந்த சாமி திருப்பத்தூர்.
0: சரிங்க, ஓகே, உங்க வார்த்தை கொடுக்கட்டுமா?
1: கொடுங்க, ஆகியத்தை கொடுங்க.
0: சரிங்க, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம்,
1: ஆற்றல் வளம்.
0: அதே தான்,
1: வளம், ஆற்றல். புதுப்பித்தல், புதுப்பித்தல்.
0: என்னென்ன சொல்றீங்களா?
1: புது
0: புது புது ரெண்டு புதுன்னு என்ன சொல்லுங்க? புதியது அப்படின்னு சரிங்க. அப்படிங்களா? சரிங்க, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. இணைப்பில் இனியம் அடுத்த நேரம். வணக்கம். கல்வித்தர மேம்பாட்டு திட்டம். கல்வித்தர மேம்பாட்டு திட்டம், கல்வி தரம், தரம் சொல்லுவாங்களே, தரம்,
2: அதான்
0: கல்வித்தர மேம்பாடு திட்டம்.
2: கல்வி தரம், தரம் மேம், அந்த தரம் வருதுங்கயா?
0: சொல்லுங்க. தரம்
2: பாட்டு திட்டம், திடம், கட்டம், விட்டம், தில், தில் இருக்கு, கல் இருக்கு, மேல் இருக்குயா, பால் இருக்கு. அடே எங்க அப்பா, எனக்கே கஷ்டமா இருக்கு நிறைய வார்த்தை.
0: சுற்றுலா வளர்ச்சி கழகம். சரிங்க,
3: வளர்ச்சி கழகம். அப்புறம் ஆங்கில வார்த்தை கம் சொல்லலாமா சார்?
0: ஏங்க, அதான் சார்
3: சுற்று, சார் சுற்று இருக்கு சார், அது
0: விட்டுருக்கேன்.
3: சுற்று இருக்கு, லா ஓரத்து ஒரு மணி. அப்புறம் வளர், வசி,
0: வசி.
3: ஆமா சார், வளர்ச்சி இருக்குல்ல சார், வசி. அப்புறம் இது சுகம்,
0: சுகம், வளர்ச்சி கழகம்.
4: மனித
0: வள மேம்பாட்டு துறை. மனித வள மேம்பாட்டு துறை,
4: மனித வள மேம்பாட்டு துறை, மனித மேம்பாடு துறை. தூரம்,
0: தூரமா? அது சொல்லுங்க.
4: பிடிப்பு,
0: சரிங்க, நல்லதுங்க, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். இணைப்பில் நீமா அடுத்த நேயர்.
5: வணக்கம்.
0: வணக்கங்க.
5: எம்எல் முருகேசன், காமராஜ் நகர் முருகேரி.
0: சரிங்க, உங்களுக்கு நாள் சொல்லுமா? உங்களுக்கான வார்த்தை ரொம்ப எளிமையாக சொல்லணும். வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி. வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி,
5: வேளாண்

0: வளர்ச்சி, அறிவு, அறிவியல்,
1: சரி, ஓகே, நன்றிங்க. இனி பிள்ளையும் அடுத்த நேயர் வணக்கம். இது தருமபுரி தமிழ்நாடு இரண்டு பிள்ளைந்து ஏற்காடு வணக்கம் 3.7 சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் ஜெங்கச்செட்டி பீமராஜன்.
1: சரிங்க, உங்களுக்கு வார்த்தை சொல்ல முடியுங்க. நீர்வள மேம்பாட்டு திட்டங்கள்
2: சொல்லுங்க.
1: நீர்வள மேம்பாட்டு திட்டங்கள் கல் அது காவ இல்லைங்களே இருக்கு. கல் அது முழுமையா அந்த கல் திடல் இங்க என்னங்க பாடு பாடல பாட்டு வேணா இருக்கு.
2: பாடு பாட்டு மேடு
1: மேடு அடடா வெறும். சரிங்க,
2: நீர்
1: நீர்
2: அஞ்சு வந்துருச்சா கேளுங்க.
1: சூப்பர், அருமையா வந்துருச்சுங்க, நிறையவே வந்துருச்சுங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நன்றிங்க. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இழந்திருக்கின்றோம் இளந்தன்றல். இன்னைக்கு சொல்லோடு விளையாடு நம்ம கூட நீ மாற்றி நேயர் வணக்கம். நம்மோடு இனி அடுத்த நேயர் வணக்கம். இனிப்பிள்ளை நீ மாற்றி நேயர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: சொல்லுங்க. வணக்கங்க.
3: நல்லமலையோட கெட்டுப்பட்டி மாடுவோம் கிருஷ்ணன் பேசுறேன் ஐயா.
1: கிருஷ்ணன் மாட்டுக்கான ஒரு கிருஷ்ணன்.
3: ஆமாங்க ஐயா. எளிமையா கொடுங்க ஐயா. மாடுமுத்தையா
1: எளிமையா கொடுக்கணுமா?
3: கொடுங்க ஐயா.
1: கால்நடை வளர்ச்சித்துறை உங்களுக்காக. கால்நடை வளர்ச்சித்துறை
3: சரிங்க. கால்
1: நடை
3: வளர்ச்சி துறை
1: வருது. சரிங்க, இது நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். அதுக்கு முன்பாக ஒரு பாடல்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்றைக்கி சொல்லோடு விளையாடு நம்ம விளையாடு கொண்டிருக்கின்றோம். நேர்கள் அவங்களுக்கான வார்த்தைகளாக சொல்லிகிட்ருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.
7: வணக்கம். ஹலோ,
6: வணக்கம். சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்கம்மா?
7: பேசுகிறேங்க.
6: கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள், உங்களுக்கான வார்த்தை கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள்.
7: கிராமப்புற
6: வளர்ச்சி திட்டங்கள்
7: திட்டங்கள் வளர்ச்சி கிராம புற
6: வளர்ச்சி. சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கலாமா. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். இது தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7 இளம் தென்றல். வணக்கங்க.
8: ஐயா வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க.
8: தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா?
6: சரிங்க மோகன், உங்களுக்கான வார்த்தை சொல்லுங்க.

0: சொல்லுமா? சரிங்க, உங்களுக்கு நான் லென்த் ஒன்னா சமூக பொருளாதார முன்னேற்ற திட்டம் போதுமா? பொருளாதார முன்னேற்ற திட்டம்,
1: பொருளாதார முன்னேற்ற திட்டங்களா? ஐயா திட்டம்.
0: சரிங்க,
1: திட்டம் கட்டம் கடம்.

0: ஐயா திட்டம்.
1: ம், சரிங்க.
0: திட்டம்.
1: ம்,
0: கட்டம்.
1: ம்,
0: கடம்.
1: ம்,
0: அப்புறம் சமூக.
1: ம்,
0: நிறைய எடுக்கலாம்.
1: நீங்க அதை எடுக்குங்களே. சரிங்க. ம், சூப்பருங்க. அருமையா வார்த்தை.
0: வாய்ப்பு கொடுத்தலாம். ஒரு கைத்தட்டில் மட்டும் கொடுங்கய்யா.
1: கைத்தட்டில் மட்டும் கொடுக்கலாமா?
0: ஆமாய்யா,
1: கைத்தட்டில் வந்து கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாங்கய்யா.
1: சரிங்க,
0: நன்றிங்கய்யா.
1: சரி, நன்றிங்க. சரிங்க, இணைப்பில் இணையம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, சண்முகம் உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சமக பொருளாதாரம்.
2: சமக பொருளாதாரங்களா?
1: ஆமா.
2: ஊரக வளர்ச்சி.
1: என்னங்க? ஊரக வளர்ச்சி துறையா? சரிங்க, சரிங்க, சரிங்க, சொல்லுங்க. ஊரக வளர்ச்சி துறை, அதுல சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வார்த்தை எதுன்னு சொல்லுங்க. ம்,
2: ஊரக வளர்ச்சி துறை.
1: ம், ஆமா, சொல்லுங்க, அதுல இருந்து சொல்லுங்க.
2: ஊரக வளர்ச்சி துறை, வளர்ச்சி முன்னேற்றம்.
1: ம்,
2: முன்னேற்ற பாதை.
1: ம்,
2: சமூகம்.
1: ம், சரிங்க, ஓகே, நன்றி, சூப்பரா சொன்னீங்க. இனிப்பில் இனியம் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: என் பாச பண்பலை தருமுறை பண்பலைக்கு இரவு வணக்கம். பி கொள்ளையிலிருந்து மூர்த்தி.
1: சரி மூர்த்தி, உங்க வேணும் சொல்லுங்க. மூர்த்தி
3: சொல்லுங்க சார்.
1: பேரிடர் தடுப்பு மேலாண்மை.
3: பேரிடர் தடுப்பு.
1: ஆமா, பேரிடர் தடுப்பு மேலாண்மை.
3: பேர்
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: பேர்.
1: ம்,
3: பேனா.
1: ம்,
3: பேக்கை.
1: ம்,
3: அது மேல வரலங்கய்யா. நன்றி.
1: சரி, நன்றிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: உங்களுக்கு வார்த்தை சொல்லுங்களா? வணக்கம், பேர் சொல்லுங்க. அறிவியல் கண்டுபிடிப்பு மையம். அறிவியல் கண்டுபிடிப்பு மையம். சரிங்க, சூப்பருங்க, நல்லா சொன்னீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க.
4: கண்.
1: ம்,
4: பிடிப்பு.
1: ம்,
4: அவியல்.
1: ம், சரிங்க, சரி, நல்லா ஆளுதாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தன்று இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லோடு விளையாடி விளையாடிட்டு இருக்கோம். இணைப்பு நினைவு அடுத்த சந்திப்பு முன்பாக ஒரு பாடலை கேட்டது இனிப்போம்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

விளையாடு. நேயர்களுடைய நினைவிற்கு இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இன்னைக்கு 10 மணிக்கு மறந்துடாதீங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்னைக்கு இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், வெள்ளிக்கிழமை என்பதால் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான இந்த பசுமை மாறாத பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி 2.2 ஏற்கனவே 3.7 உங்களுடைய நண்பர்களெலாம் சொல்லி வைங்க, இன்றைக்கி அந்த 3 மாவட்ட நேயர்கள் வரலாம். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல். இன்றைக்கி சொல்லோடு விளையாடாக வளம் வந்தது. தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 9:30. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இரவு நேரத்தில் நிலவு வெளிச்சத்தில் உங்களின் மனதை வருட வருவது இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. தொடர்ச்சியாக பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: తీరాద இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலியா அட இனி கவலைய விடுங்க நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களை. நீங்கள் கேட்டுட்றீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இறைவனோட படைப்பில் பகல் முழுவதும் உழைத்து களைத்து போன மனிதர்களுக்காக எல்லாத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய

0: இன்பங்கள், அது துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து இரவில் வந்து ஒரு சுகமான தூக்கம் தூங்கக்கூடிய இந்த இரவு வேளையில் பொதுவாக மனிதர்களோட இரவு வேளையில் இந்த பாடல்கள் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பாடலை கேட்டுன்னு அப்படியே வந்து தூங்குவாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு வயதினருக்கு வந்து அவங்க இளமையில் இருக்கும்போதும் கேட்கக்கூடிய அந்த பழைய பாடல்களை இப்போ மறுபடியும் கேட்கும்போதும் அவங்க அறியாமல் அவங்களுடைய அந்த ஏஜ் அது வயது ரொம்ப குறைந்த மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்தமாதிரி இருக்கக்கூடிய பழைய பாடல்கள் தான் நம்ம இந்த சுகுமான் ராக நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்பதால் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். ஒருவேளை ஈரோடு, திருப்பூருக்கு, கோவை மாவட்டத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னா மற்ற மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், இணைப்புக்கு போங்க. இன்றைக்கி தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 உங்களோட நிகழ்ச்சி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். நம்ம கூட இருக்கக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நிஜமே.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாரல் நரசீவரம் என்கே கந்தசாமி.
0: சரிங்க, என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க ஐயா.
1: நீங்க ஆரம்பத்து சொன்னீங்கல்ல அருமையான வாசகம், எனக்கு ரொம்ப மனசனே பிடிச்சிருக்கு.
0: சரி சரி, நீங்க
1: வாசகம் இரவு நேரத்துல பழைய பாட்டு கேட்க எவ்வளவு ஆனந்தம். அந்த ஆனந்த எனக்கு நல்லா அருமையா பிடிச்சிருக்கு.
0: சரிங்க, என்ன வேலை செய்றீங்க நீங்க? சிறுவாணி தண்ணி டெய்லியும் குடிப்பீங்களா? ரொம்ப டேஸ்டா இருக்கும் கேள்வி நான் குடிச்சிருக்கேன் திருவாணி தண்ணி எல்லாம் ஒரு பாக்கியம் தான். ரொம்ப சந்தோஷங்க. சரி, என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க
1: சார். சாப்பிடலாம் பட்டிருந்து உலகின் முதலிசை தமிழசே நல்லா வித்தியாசமா பாடு சார். இரவு நேரம் கேட்கற அவ்வளவு அறிஞர்
0: கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நீங்க முதல்ல சொன்னீங்க அந்த
0: மலைபாட்டு
1: ரம்யா பிடிச்சி சார் இதயத்துல இதயமா.
0: சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க உங்க கூட பேசுறதுக்கு.
1: உங்க
0: கூட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க.
1: சந்தோஷம். நன்றி.
0: சரி.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

10:15, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். சுகுமாறாங்கள். பொதுவாக மனுஷங்களோட இயல்பான ஒரு குணம் என்ன அப்படின்னா, இரவு வேலைகளில் பொதுவாக இந்த இரவு வேலைகளில் நம்ம தூங்குறோன்னு வச்சுக்கோங்க,

0: ஸோ அப்போ நமக்குடைய அந்த ரிமம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நினைவுகள் வந்து நினைவுபடுத்தக்கூடியது ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்கள் எப்படி இருக்கும், ஒரு நண்பர்களோடு சேர்ந்து பாடலாக இருக்கலாம், நமக்கு பிடித்தவர்களோட சேர்ந்து பாடலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திருமணத்தை அன்று பார்த்த படமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான அந்த நினைவுகள் இருக்கக்கூடிய அப்படி பாடலை நம்ம கேட்டுட்ருக்கோம். முதல் நேரம் அப்படி தான் நமக்கு சொன்னார், அந்த மாதிரி தான் இப்போது நம்ம கூட வர பேசக்கூடிய அடுத்த நேரம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம கேட்போம். வணக்கம்.
1: வணக்கங்க, நான் கோயம்புத்தூர் சந்திர பேசுறேங்க.
0: சந்திர சொல்லுங்க, என்ன பாடலுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க போகலாம்.
1: இந்த படம் வந்துங்க மாலை சுடவா படம்.
0: மாலை சுடவா,
1: ஆமாங்க. பாடல் வந்துங்க யாருக்கு யாருக்கு வந்துங்க.
0: சூப்பரான பாட்டு கேட்டீங்க. இந்த படம் எங்க பாத்தீங்க?
1: நான் வந்து பழைய இதுல நிலையில இருந்து எனக்கு நீங்காத நினைவுங்க இந்த படங்களை வந்துங்க. நீங்காத நினைவுகள், ஆனா வந்து இப்ப மறந்துருச்சு. அந்த பாடல் கூட நான் வச்சிருக்கேங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: சூப்பர் சூப்பர்,
1: போட்டு கேட்கறீங்க.
0: சரிங்க சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, அந்த பாடலை கேட்கலாங்க. நன்றிங்க. கே ஏசுதாஸ் பாடியிருக்கார், அருமையான ஒரு பாடல். சரிங்க,
1: நல்லா பாடிப்பாருங்க.
0: ஆமாம், இசையமைப்பில் புதிய இசையமைப்பார் போல் இருக்கு நமக்கு, விஜய பாஸ்கர் அடி எனக்கு நினைவு. சரிங்க சரிங்க, கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
7: பத்து மணி 22 நிமிடம், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்கன்னு கேட்போம். வணக்கங்க.
8: திருப்பூர்
7: கணக்கம்பாளையம் கவிதா. திருப்பூர் மாவட்டம், சூப்பர்மா. சொல்லுங்கம்மா.
8: எனக்கு மேகத்துக்கும் தாகம் உண்டு படம் பாடல் வந்து மரகத மேகம் சிந்து மலை வரும் நேரம் இது.
7: சரிங்க, ரொம்ப சூப்பரான பாடல்கள் கேட்கலாங்க.
8: நன்றி.

0: பத்து மணி 27 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மோடு இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்க வழங்க சார்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க ஐயா.
1: படம் வந்து தீர்க்க சுமங்கலி, பாடல் வந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றிங்க சார்.

0: 10:32 நம்ம ஓடி இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசிலிருந்து பிரபு பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க.
1: எங்களுக்கு சூரியகாந்தி படத்திலிருந்து பரமசிவன் கழுத்தில் பாட்டு போடுங்க.
0: என்ன வேலை சார் இங்கே பிரபு?
1: நாங்கள் இங்கே ஃபேன்சி கடை வச்சுருக்கோங்க, அவிநாசிங்க.
0: ஓ,
1: கூப்பிட்டுருக்கு.
0: ஃபேன்சி கடை வச்சுருக்கு. எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க?
1: ஒரு 7 வருஷம் வச்சுருக்கோங்க.
0: சூப்பர், சூப்பருங்க. சரிங்க,
1: எங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க, அதோட வாய்ப்பு.
0: ரொம்ப நன்றி. இன்னும் எங்களுக்கு நன்றி. நிறைய தொடர்ந்து வாங்க, நிறைய ஈரோடு.
1: ப்ரோக்ராம் எப்படின்னு தெரியல. இப்போ அப்புறம் ஒரு அக்கா பேசினாங்க, அவங்க திருப்பூர் மாவட்டம், அதனால தான் டக்கு நாமளும் கூப்பிடலாம் சொல்லி கூப்பிட்டேன்.
0: டெய்லி
1: முதல்ல வச்சிருந்தேன்.
0: அப்படிங்களா? சம டெய்லியும் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமினாவே ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களுக்கு மட்டும் ஒதுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அன்றைக்கி வரலாம். அதேமாரி ஞாயிற்றுக்கிழமையும் அனைத்து மாவட்ட நேயர்களும் அன்றைக்கி வரலாம் நீங்கள்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: மற்றபடி
1: சொல்லுங்கள்.
0: இல்லை, மற்றபடி மற்ற ப்ரோக்ராமும் எப்பவும் வரலாம். இதுக்கு மட்டும் அந்த 2 நாட்கள் நீங்கள் வரலாம்.
1: ஓகே, ஓகேங்க சார். இல்லை, தர்மபுரியிலேருந்து எங்கள் ஊரில் ஒழிக்கிறது, அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.
0: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களோட பேசக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஆல் இண்டியா ரேடியோ, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்கள் மாதிரி நிறைய நேர்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதான் எங்கள் பண்புலையோட நோக்கமே.
1: நன்றிங்க சார்.
0: சரிங்க, கேட்கலாம் அந்த பாடல். நன்றிங்க.
1: நன்றி.

0: 10:36, நீங்கள் இனிமையான இந்த இரவு வேளையில் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொதுவாக இந்த இரவு வேளையில் சில பேர் வயக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை காவலுக்கு இருப்பாங்க, ஒரு சில பேர் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட செல்ஃபோன் மொபைலில் கேட்டுட்ருப்பாங்க, ஒரு சில தனிமையில் இருப்பாங்க இல்லைங்களா. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேர குழந்தைங்க, இந்த மகன் மகள்கள்லாம் வெளியில் இருப்பாங்க, இவங்க மட்டும் தனியாக வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்தமாதிரி இருக்கக்கூடிய நமது நேயர்கள், ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த இரவெளியில் இன்னும் அவங்களுக்கு இதமாக இருக்கும், தனிமையில் உணராமல் யாரும் நம்ம கூட இருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்தமாரி கேட்டுட்ருக்கவங்களுக்குலாம் அதுமாரி பாடல்களை கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி சுகுமான ராக நிகழ்ச்சி. இன்றைக்கி ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் வந்துட்டுருக்காங்க. நம்ம கூட இன்றைக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமி சார்.
0: கோவிந்தசாமி கொடுமுடி, சொல்லுங்கள் என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: சார், என்னென்ன இருந்துங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுதா சார், அந்த பாட்டு அனைத்து நேரங்களும் கொடுத்துருங்க சார்.
0: சூப்பர், நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார், நன்றி.

0: 10 மணி 40 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: 2.5 தர்மபுரி பண்பலைக்கும் 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம்.
0: வணக்கங்க.
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சரிங்க சோமசுந்தரம், என்ன பாடல் கேட்கலாம் சோமசுந்தரம்?
1: எனக்கு சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து இனியவனே இன்று பாடி வந்தேன் அந்த படம் சார். அனைத்து நேரங்களுக்காக இந்த படம் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கங்க.

0: 10:46 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. சுகுமாறாங்கள் இன்றைக்கி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அவங்களுக்கு பிடித்தமான பல கேட்குறாங்க. இடம்பெளியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள். வணக்கங்க.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம்
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல மறக்க எப்படி இருக்கீங்க கனகரத்தினம்?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: அப்போ லெட்டர்லாம் எழுதிவிங்க போல, அப்போ நிறைய கடிதம் எழுதிவிங்க போகிற நேர் விருப்பத்துக்கு இப்போ எழுதுறதுல.
1: ஆமாங்க சார், அதில் வருவா. அப்புறம் கட்சவீர் கலக்கல் சாங்ஸ் அதுக்கும் வருவாங்க. அப்புறம் காலையில உங்களுக்கு அந்த பொன்னியின் புது புனல் அந்த நிகழ்ச்சி கேட்போம்.
0: சரி சரிங்க.
1: நிகழ்ச்சி எல்லாமே சூப்பரா இருக்கு.
0: சரிங்க.
1: அப்புறம் கதையோடு கானம் சனிக்கிழமை சனிக்கிழமை போடுவீங்களா?
0: சனி ஞாயிறு
1: அந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கு ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி சார். சரி நல்லதுங்க. என்ன பாடுகளை சொல்லுங்க
1: சார். எனக்கு வந்து இன்னைக்கு புதிய பறவை படத்திலிருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க அந்த சாங்.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி. நன்றி சார்.
2: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த இருவேளையில், அற்புதமான பனிக்காற்று வீசக்கூடிய இருவேளையில். 10:51 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சுகுமாரங்கள் இனிப்பிலையும் அடுத்த நேயர்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வலசுலேருந்து இளங்கோ பேசுகிறேங்கய்யா.
0: ஈரோடு சூரம்பட்டி வலசு?
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பாலம் கேட்கலாம்
1: ஐயா? ஒரு வேண்டுகோள்.
0: ம், சொல்லுங்க.
1: 51 முயற்சி பண்ணி இப்பதான் இணைப்பிடிச்சிருக்கேன். மூன்று மாவட்டம் கொடுக்கறதுனால கொஞ்சம் சிரமம், ஏன்னா எல்லாமே நேர்கள் அதிகமான மாவட்டம் மூணுமே.
0: ஆமா ஆமா ஆமா. இப்ப புதுசா
1: கோயம்புத்தூர் நான் அறிமுகப்படுத்தினால நிறைய நேர்கள் வந்துட்டாங்க.
0: நிறைய
1: ஈரோடு மாவட்டம் நேர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால இரண்டு மாவட்டமா பண்ணா கூட நல்லா இருக்கும், இல்ல ஒரே மாவட்டம் தனியா கொடுத்தீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளோட.
0: சரிங்க.
1: நிறம் மாறாத பூக்கள்ல முதல் முதலா காதல் டூயட் பாட வந்தேன் நமது தர்மபுரி பண்பலை.
0: சூப்பர்.
1: வணக்கம் ஐயா, உங்களுக்கும்
0: நன்றி. நன்றி, நீங்க கேட்ட பாருங்க.
1: நன்றி.

0: இனிமையான இந்த இரு வேளையில் கேட்டுட்ருக்கோம் சுகுமான ராங்கல். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் கௌரி சங்கர் நலம் நலமறியாவல்.
0: நலமா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர்மா, சரிங்க. என்ன பாடலமா கேட்கலாம்?
1: அடிமை பெண் படத்துல ஆயிரம்
0: நிலவு. அருமையான ஒரு பாடல் கேட்குறீங்க. இப்போ ஒரு நிலவு மட்டும்தான் நம்ம வானத்தில் இப்போ பார்க்க முடியும், ஏன்னா பௌர்ணமி வந்துட்டு இப்போதான் முடிவு போதுங்களா. பார்க்கறது சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தருமபுரி பண்ணல ஆயிரம் நிலவு
1: கேட்கலாம்.
0: சரி சரி, நல்லதுங்க, கேட்கலாங்க. நன்றிங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்று சுகுமன்றாங்கள் இன்னைக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்பாட்டினர்கள் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை என்பதால் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த இரு மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5 நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Nipunika Shahid.

இனிமையான இந்த இரு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்து நேரம் 11:10. இனி நாளை நம் பண்பலையில் வளமுறை

நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளை மழையாக நம்மோடு இணைகிறார் எஸ்எம் ஜோஸ்னா. கலையின் மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்க நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் நிலை நேரம், தருமபுரி உழவு சந்தை காய்கனி விளைநிலம் கேட்கலாம். நிறைவாக இனிது இனிது. 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலந்தானே. 7:30 சந்தோஷர், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நண்டு. 8:05 பொன்னியின் புது புண்ணில் அறிவுநேர்கள் பங்கேற்கும் நேர் நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலுக் வழங்கும் சிந்தனை சிறுகள். 8:45 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும் போது. 9:05 வானொலியில் வசந்தம், ஏன் முறை மருத்துவம் பிரிவுகளில் பிசியோதெரப்பி உள்ள கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள். பச்சைமுத்து கல்லூரியின் இயன்முறை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஆர் கார்த்திக் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயம் மெட்ரிக் மேலிடப்பில் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கடைசியில் விருப்பலை கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவுகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 நம்ம மொழி செம்மொழி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள். 12:10 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம். 12:50 திரையிசை, 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாயரங்கம் கோடை உழவின் முக்கியத்துவம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:30 தருமபுரி தமிழருவி கம்பனும் வள்ளுவனும் காசி விஸ்வநாத அவர்களின் நேர்முகம். 3 மணிக்கு கட்சியில் கலக்கல் பாலர்கள், 4 மணிக்கு விடைத்தனாக்கள், 5 மணிக்கு திரேசை, 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:30 மாநில செய்திகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திரங்களின் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வணிக ரீதியான சாகுபடி வாய்ப்புள்ள திராட்சை, பயிர் தோட்டக்கலைக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சிறுவித்யா அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து காய்கறி வளர்ப்போம் கரவி மாடும் தருமபுரி சென்றாம்பட்டியை முனியப்பன் அவருடன் நிர்வாகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தில் தமிழ் பேசுங்க. 9:30 கிளிவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகுமான ரங்கள், கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில், 11:05 காங்கிரசுக்கு, 11:10 12 ஆண்டுகள் நிறைவு தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி, 15:40 நிகழ்ச்சி நிரல். நேர்கள் இதுவரை நாளை நாம் பண்பலையில் வளமுறை நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறவு சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், வலிமையும் வீரமும் மிக்கவர்களின் ஆயுதம் அகிம்சை என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு திரு நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சியில் ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.